0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி நாம் கேட்கலாம் இசை அமுதம் நிகழ்ச்சியில் திரை இசை வழி பக்தி பாடல்களை நாம் கேட்கலாம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் கோகுலத்தில் சீதை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினருடன் பாடும் பாடல்.

நேரம் 5:37 நாம் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தளபதி திரைப்படத்திற்காக மிட்டாலி குரலில்.

நேரம் 5:43:45. நாம் இணைந்திருக்கிறோம் இசையமுதம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ரெட்டைவால் குருவி திரைப்படத்துக்காக எஸ் ஜானகியின் குரலில்.

நேரம் 5:48 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இசை அமுதம். இதில் தொடரும் பாடல் நாகூர் ஹியம் ஹனீஃபா மற்றும் MS விஸ்வநாதன் இவர்களின் குரல்களில். இது தர்மசீலன்.

நேரம் 5:33. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் இசை அமுதம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க கேட்கலாம் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திற்காக லதா ரஜினிகாந்த் குரலில்.

இதுவரை இசையமுதம் பருகினோம். ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இசையமுதம். மீண்டும் மதுரை வானொலியின் இசையமுதம் நிகழ்ச்சி நாளை காலை 5:30.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலா இடம்பெற கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, திறமை மற்றும் மாற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கை கோளுடன் GSLV F-17 ராக்கெட் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில் முனைவோராக உருவெடுக்க தேவையான தொடக்கக்கட்ட நிதி உதவியை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வழங்கினார். பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகளை குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் மட்டும் கரைக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் காவலர் தினத்தையொட்டி காவலர் மீனவர் நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் 14 சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் குற்றவாளியான ஜெய்சிங்கிற்கு நாகர்கோயில் போக்சோ நீதிமன்றம் 20 சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 6:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது புதிய காலை நேரம். பலனை பற்றி கவலைப்படாமல் கடமையை சரியாக செய்வோம். வெற்றி தோல்வி என்று எதற்கும் அஞ்சாமல் உண்மையாக உழைப்பதே உண்மையான அமைதியை தரும் என்ற சிந்தனை வரிகளோடு புதிய காலையின் இனிய துவக்கம் இனிதே ஆரம்பம். நிகழ்ச்சியில் துவக்கமாக கேட்டுவிடலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று குடிமைப் பொருட்கள் வழங்கப்பட உள்ள பற்றிய அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அரிசி, கோதுமை இலவசமாகவும், சர்க்கரை, சமையல் எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் குறைந்த விலையிலும் நியாய விலைக்கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி நியாய விலைக்கடைகளுக்கு குடும்ப அட்டையில் பெயர் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் சென்று விற்பனை முனைய இயந்திரத்தில் தங்களின் கைரேகை பதிவு செய்து பொருட்கள் வாங்கி வருகின்றார்கள். மேலும் கடைகளுக்கு சென்று அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாத நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக சென்று வழங்கும் வகையில் இல்லம் சென்று பொது விநியோக திட்டம், பொருட்களை விநியோகம் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இல்லம் சென்று பொது விநியோக திட்ட பொருட்களை விநியோகிக்கும் திட்டத்தின் கீழ் இம்மாதம், அதாவது நாளை முதல், நாளை மற்றும் இம்மாதம் 7 வரும் திங்கட்கிழமை ஆகிய தேதிகளில் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளன என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தியானது விருதுநகர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திடமிருந்து வந்திருக்கின்றது. சேவை செய்திகள் கேட்டோம்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து

0: வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: புதிய காலையில் இனி கேட்கலாம் திரையிசை. உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திற்காக பி. சுஷீலாவின் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: மற்றும் இப்பொழுது 6:10 புதிய காலையில் இனி கேட்கலாம்.
1: தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள்.
2: நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற கேள்விக்கு பதில் அவர்கள் சொன்னபடி செய்வார்கள் என்பதுடன் நல்ல எண்ணங்களையே கொண்டிருப்பார்கள். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற கூற்றை மறக்க முடியுமா? நல்லன நினைந்து நல்லன மொழிந்து நல்லன செய்பவர் நல்லவர் என்று சுவாமி விபுலானந்தரது விளக்கத்தை சதா நினைவில் கொள்ள வேண்டும். நல்லவர்களிடம் நேர்மை நிலவும். அவர்களிடம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் கபடத்தன்மை இராது. அவர்களை உலகமே நேசிக்கும், உலகமே மதித்து போற்றி வரும். ஆனால் நல்லவர்கள் போன்று நடிக்கும் நபர்கள் வெற்று சொல்லுடன் நின்று விடுவார்கள். முதலில் செய், பின்னர் செய்ததை சொல் என்பதுதான் காந்திஜியின் கொள்கை. நல்லவராக இருப்பதற்கும் நல்லதையே செய்வதற்கும் உளப்பூர்வமான நேர்மை தேவை. நல்லவர்கள் பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக எண்ணி அத்துன்பம் போக்க பெரும் முயற்சி எடுப்பார்கள். அவனது உள்ளம் நெகிழ்ந்து நிற்கும், கருணை நிலவும். அவன் தாராள மனமுடையவனாக விளங்குவான். அவன் எளிமையும் பணிவும் பண்பும் பொருந்தியவனாக இருப்பான். ஆன்மீக வாழ்க்கையிலும் உலகியல் வாழ்க்கையிலும் நேர்மை இன்றியமையாத பண்பாக அமைகிறது. நல்லவராக வாழ விரும்புவோர் மனம், வாக்கு, செயலால் ஆகிய மூன்றாலும் நேர்மையாக விளங்க வேண்டும். நேர்மையினை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் செய்யும் செயல்கள் முழுமையான வெற்றி பெறுகின்றன. இந்த பிரபஞ்சமே அவர்களது ஒவ்வொரு செயலையும் வெற்றியாக்கி தருவதை கண்கூடாக காண்கிறோம். ஸ்ரீமத் பகவத்கீதை, திருக்குறள், திருவாசகம் போன்ற பக்தி நூல்களில் நேர்மையே உயிர் மூச்சாக போற்றப்படுகிறது. எங்கே நேர்மை நிலவுகிறதோ அங்கே பக்தி தானாகவே வந்து நிற்கும். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியிடம் லக்ஷ்மணன், பரதன் இருவரும் காட்டிய அன்பில் நிறைந்து நிற்பது நேர்மைதானே. சத்தியவானிடம் சாவித்திரி எவ்வளவு நேர்மையாக நடந்து கொண்டாள். யாஜ்ஞவல்கியரிடம் அவரது மனைவி மைத்ரேயி நடந்து கொண்ட நேர்மையை வர்ணிக்க முடியுமா? ஸ்ரீகிருஷ்ணரிடம் மீரா கொண்டிருந்த பக்தியின் அடிப்படையும் கபடமற்ற நேர்மைதானே. நேர்மையான நண்பன், நேர்மையான பக்தன், நேர்மை மிகும் கணவன், நேர்மையுள்ள மனைவி, நேர்மையான மகன், நேர்மை குணமுடைய சகோதரர்கள், நேர்மை உடைய வேலைக்காரன், இவர்கள் அனைவரும் பூமியில் நாம் காணும் கடவுளே என்கிறார் சுவாமி சிவானந்தர். நற்சிந்தனையும் அதை வெளிப்படுத்தும் நற்சொற்களும் அவற்றின் விளைவால் அமையும் நற்செயல்களும் உடைய நல்லவர்கள்தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்க முடியும் என்பார் சுவாமி சிவானந்தர். மகாத்மா காந்தியடிகளின் சத்தியம் தழுவிய அகிம்சை போராட்டம் மக்களை எழுச்சி பெற செய்து பாரத நாடு சுதந்திரம் பெற வழிவகை செய்தது. சோதனைகள், இழப்புகள் பல ஏற்பட்டாலும் தன்னேர்மையில் உறுதியாக நின்று போராடினார், வெற்றியும் பெற்றார். நம் பாரத பண்பாட்டின் தொன்மை வாய்ந்த பெருமைக்கு காரணம் பண்புமிக்க நல்ல எண்ணங்கள். மக்கள் தங்கள் வாழ்க்கையில் பின்பற்றியதே காரணம். ஆன்மீக வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கையிலும் நல்லவராக நல் எண்ணங்கள் நினைந்து வாழும் போது அங்கு அமைதி உண்டாகி விடுகிறது. மாணிக்க வாசகர் காட்டிய நல் பக்தியின் அடிப்படையின் நாதம் சத்தியமே. அந்த சத்தியமே திருவாசகம் என்னும் தெல்லமுதை பெற்றுத்தந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்தர், சுவாமி சிவானந்தர் போன்ற எல்லா மகான்களும் காட்டிய பக்தி பாதையின் அடிப்படை நல்ல எளிமையான உயர்ந்த எண்ணங்களே என்றால் மிகையில்லை. எனவே மனிதன் தன் வாழ்வு செம்மையுற அறம் சார்ந்த பாதையில் பயணிக்க வேண்டும். அறம் மனிதனை நல்லவனாக உயர்த்தி விடுகிறது. அப்போது மனிதனின் செயல்கள் பிறரின் நன்மைக்காகவே அமைகிறது. சுயநலம் சார்ந்த எண்ணங்கள் களையும் போது தெய்வீகம் பிறந்து

0: ஆனந்தம் உண்டாகிறது. ஆகையால் நல்லதையே எண்ணுவோம், நல்லதையே செய்வோம், வாழ்க்கையில் பேரின்பத்தை அடைவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள்.
2: எப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: 8-300-37-57
6: நேரம் 6:15. புதிய காலையில் இனி கேட்கலாம்.
7: செப்டம்பர் 4 இந்நாளின் சிறப்பு. பிரான்சின் கடல் கடந்த மண்டலமான நியூ கலிடோனியா 1774 செப்டம்பர் 4 ஜேம்ஸ் குக்கின் 2வது பயணத்தில் முதல் தடவையாக ஐரோப்பியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது.
8: 1781 செப்டம்பர் 4 அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் 44 ஸ்பெயின் மக்களால் அமைக்கப்பட்டது.
7: 1888 செப்டம்பர் 4 ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் தான் கண்டுபிடித்த புகைப்பட கருவிக்கு ஈஸ்ட்மேன் கோடாக் என்பதை வர்த்தக குறியீடாக காப்புரிமை பெற்றுக் கொண்டார்.
8: 1923 செப்டம்பர் 4 அமெரிக்க கடற்படையின் முதலாவது வான் கப்பலான செனான்டோ சேவைக்கு விடப்பட்டது.
7: 1951 செப்டம்பர் 4 கண்டங்களுக்கு இடையேயான முதலாவது நேரடி தொலைக்காட்சி ஜப்பானில் இடம்பெற்ற அமைதி மாநாட்டிலிருந்து கலிபோர்னியாவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு ஒளிபரப்பப்பட்டது.
8: 1972 செப்டம்பர் 4 மார்க் ஸ்பிட்ஸ் என்ற விளையாட்டு வீரர் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 7 பதக்கங்கள் பெற்று சாதனை படைத்தார்.
7: 1978 செப்டம்பர் 4 அண்ணா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது.
8: 2006 செப்டம்பர் 4 இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரின் பாடசாலை ஒன்றின் அடியில் கிமு 1வது நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படும் ஒரு புதைக்குழி குகை கண்டுபிடிக்கப்பட்டது.
7: 1998 செப்டம்பர் 4 ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் லாரி பேஜ், சர்ஜி பிரின் ஆகிய மாணவர்கள் கூகுள் நிறுவனத்தை தொடங்கினர்.
8: இந்திய விடுதலை போராட்ட வீரர் தாதாபாய் நவ்ரோஜி அவர்களின் பிறந்த தினம் 1825 செப்டம்பர் 4.
7: ஆஸ்திரேலிய இயற்கை ஆர்வலர் ஸ்டீவ் இர்வின் அவர்களின் நினைவு தினம் 2006 செப்டம்பர் 4. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:18:30. அக்காஷ்வானி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் பண்பலை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று நமது நிலையம் வழங்கியிருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றியும் அவை ஒலிபரப்பாகும் நேரம் பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பத்தில் சூழல் சிந்தனைகளை வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கொய்மலர்கள் சாகுபடி குறித்த தகவல் வழங்குகிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் ஜி. சதீஷ் அவர்கள். 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் சுப்பகி பூக்கள், இதில் காந்தி அஞ்சலி. 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் குனியமுத்தூர் இடையார்பாளையம் பாலகிருஷ்ணன் கோவில் பற்றிய சிறப்புகளை வழங்குகிறார் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். காலை 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சியில் கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல் தருகிறார் கண்நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். காலை 8 செய்திச்சுருக்கம் 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய்.

இன்று காலை 8:50 சைபாலினி என்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 கேட்கலாம் திரையிசை. 9 செய்தி சுருக்கம் 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. இன்று காலை 9:45 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு குடல் நலத்திற்கான ஊட்டச்சத்துக்கள் விளக்கம் அளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் நிபுணர் வி சுகன்யா அவர்கள். காலை 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 12:00 விருப்ப கானங்கள் பகுதியில் என் விருப்பம். 10:30

ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் நிபுணர் வி சுகன்யா அவர்கள். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 12:00 விருப்பகானங்கள் பகுதியில் என் விருப்பம், 10:30 இருபட பாடல்கள். முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. பசி தீர்க்கும் உணவா, ஆரோக்கியம் சேர்க்கும் உணவா? ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் சிவபிரசாத் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே சோபனா. நண்பகல் 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 12:02 சிநேகிதியே. 1:00 வசந்த கானங்கள், 2:00 தேம்பாங்கு பாடல்கள், 2:55 வானில் இருக்கே சென்னை அஞ்சல், 3:00 செய்தி சுருக்கம், 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் அட்டக்களம், 5:00 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், இன்று மாலை 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்புக்கள். இன்றிரவு 7:00 பாட்டு இது கேட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டம் பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா நிகழ்ச்சியில் வள்ளுவம் காட்டும் அறம் பேருரை வழங்குகிறார் மதுரை தியாகராஜர் நன்முறை மேல்நிலைப் பள்ளியின் தமிழ்துறை ஆசிரியர் வி ஆனந்தன் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் ஒலிபரப்பு நிறைவு பற்றிய அறிவிப்பு, அதனைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 11:59 தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் சென்னையிலிருந்து ஒலிபரப்பு செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: மீனாட்சி, பிரமாதம்.
1: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் புதிய காலையோடு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
2: உலகின் வெவ்வேறு பகுதிகளில் மக்கள் தொகை பரவல் சமமில்லாமல் உள்ளது. 2025 ஆண்டில் உலகின் மக்கள் தொகை 8.2

0: 1.5 பில்லியன் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியா 1.46 பில்லியன் மக்கள் தொகையை கொண்டதாக உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக உள்ளது. கடந்த சில தசாப்தங்களாக உலகின் மக்கள் தொகை பெருக்க வீதம் அதிகமாக இருந்ததினால் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்தது. தற்போது மக்கள் தொகை பெருக்க வீதம் 0.91% சற்றே குறைந்துள்ளது. மக்கள் தொகை கூட கூட மக்கள் கிராமப்புற சூழலில் வாழ்வதை விட நகர சூழலிலே வாழ விரும்புகின்றனர். இதனால் நகர்ப்புறங்களுக்கு தொடர்ந்து இடம் பெயர்கின்றன. ஏதாவது தொடர் விடுமுறை வரும்பொழுது சென்னையிலிருந்து அனைத்து ஊர்களுக்கும் வெளியேறி செல்பவர்களின் எண்ணிக்கையே இதற்கு சாட்சி. திட்டமிடா நகரமயமாதலினால் சூழல் சீரழிவு 3 வழிகளில் ஏற்படுகிறது. இயற்கை வாழிடத்தை நகர்ப்புற குடியிருப்புகளாக மாறும்படி நிலத்தை மாற்றுதல், திட்டமிடாமல் இயற்கை வளங்களை எடுத்தல், பூமியின் வளிமண்டலம், நீர்மண்டலம் மற்றும் நிலப்பரப்பில் கழிவுகளின் உற்பத்தி மற்றும் வெளியேற்றுதல். சுமார் 100 பேர் வாழ்ந்த இடம் அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறும்பொழுது அதில் 1000 பேர் வசிக்க ஏதுவாகிறது. இவர்கள் அனைவருக்கும் நீர், மின்சாரம், கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்படுகிறது. எனவே நீர், மின்சாரம், காற்று பயன்பாடு அதிகரிக்கின்றது. இங்கிருந்து வெளியேறும் கழிவுகளும் அதிகரிக்கின்றது. வாகன பயன்பாடு, மக்கள் நடமாட்டம் அதிகரிக்கும். சூழல் வெப்பம் அதிகரித்து காற்று மாசும் ஏற்படுகிறது. நகர்ப்புற பிரச்சனைகள் வளிமண்டலத்தில் மட்டுமல்லாமல் நீர்மண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். சிமெண்ட் சாலை மற்றும் கட்டிடங்களின் நெருக்கமான அமைப்புகள் மழை நீரை பெருக்கெடுக்க செய்து மோசமான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகின்றது. இயற்கையான சூழலில் அதிகமான மழை நீரானது மண் படிவத்திற்குள் செல்கிறது, மண்ணினால் உறிஞ்சப்படுகிறது. பெரும்பாலான நகர்ப்பகுதிகளில் மழை நீர் சாலைகளில் இருந்து உடனடியாக சாக்கடையில் வழிந்து விடுகிறது. எனவே நிலத்தடி நீர் மட்டம் உயரும் வாய்ப்பும் குறைகிறது. கழிவுகள் நீர்நிலைகளில் கலப்பதினால் அவை மாசுபடுகின்றன. ஒரு நிலப்பரப்பு நகரப்பகுதியாக மாற்றப்பட்ட பிறகு மீண்டும் இயற்கை நிலப்பரப்பாக மாற்ற இயலாது. விளை நிலங்களும் குறைவதால் பயிர் உற்பத்தி கணிசமாக குறைந்து விலையேற்றத்திற்கு வழிவகுக்கின்றது. மற்றொரு தாக்கம் என்னவெனில் தாவரம் மற்றும் விலங்குகளின் வாழ்விடங்களின் அழிவாகும். வாழ்விட அழிப்பானது அவ்விடத்திற்கே உரிய இனங்களின் அழிவிற்கு காரணமாகிறது. தற்போது அடுக்குமாடி கட்டிடங்களில் அதிக அளவில் புறாக்களே காணப்படுகிறது. காக்கையை காண்பது கூட அரிதாகி வருகிறது. நகர்ப்புறங்களில் ஆற்றல் வளங்கள் சிக்கனமாக பயன்படுத்தப்படுவது இல்லை. இங்கே மின்னாற்றல் அதிகமாக தேவைப்படுகிறது. இத்தேவையை காற்றாற்றல், சூரிய ஆற்றல் மூலம் ஓரளவு பூர்த்தி செய்யப்படுகிறது. தற்போது சோலார் பேனல் மூலம் மின்னாற்றல் உற்பத்தி விழிப்புணர்வு மற்றும் ஊக்கத்தால் அதிகரித்து வருகிறது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. கிடைக்கும் ஆற்றலை சிக்கனமாக பயன்படுத்தும் வழிமுறைகள், ஆற்றல் திறன்மிக்க சாதனங்கள் பயன்பாடு போன்றவற்றை பற்றிய விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டும். மனிதன் செயலால் ஏற்படும் காடுகள், விளைநிலங்களை அழித்தல், மாசுறுதல் போன்ற பிரச்சனைகள் மனிதன் முதலான எல்லா உயிரினங்களின் வாழ்க்கையையும் பாதிப்புறச் செய்கின்றன. மாசுறுதலை குறைத்தலும் கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலமும் சூழலை பாதுகாக்கக்கூடிய மற்ற செயல்பாடுகள் மட்டுமே மனித இனத்தின் செழிப்பான எதிர்காலத்தை உறுதி செய்ய முடியும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி.

அன்பார்ந்த விவசாயிகளே, நாளை 5ஆம் தேதி சனிக்கிழமை மதுரை காந்தி மியூசியத்தில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை இலவச காளான் வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சியின் சிறப்பு அம்சங்கள் காளான் அறிமுகம், வகைகள் மற்றும் நன்மைகள், கொட்டகைகளை அமைப்பதற்கான வழிகாட்டுதல்கள், சாகுபடியில் உள்ள சிக்கல்கள் மற்றும் தீர்வுகள், பேக்கிங் மற்றும் சந்தைப்படுத்துதல், விற்பனைக்கான சந்தை வாய்ப்புகள், சாகுபடியில் ஈடுபடுவதற்கான முதலீடு மற்றும் இருப்பிடத்திற்கான வழிகாட்டுதல்கள், சாகுபடியில் நவீன தொழில்நுட்பங்களுக்கான வழிகாட்டுதல்கள் குறித்த விளக்கங்கள் அளிக்கப்படும். முன்பதிவு செய்து கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9488460833. அன்பார்ந்த விவசாயிகளே, தென்னையில் காய்களை அணில், மர நாய் போன்றவை சேதப்படுத்துகின்றனவா? இயற்கை தடுப்பு முறைகள் மூலம் இதை கட்டுப்படுத்தலாம். மிளகாய் மற்றும் பூண்டு கரைசலின் காரம் மற்றும் வாசனை காரணமாக விலங்குகள் தென்னங்காய்களை அணுகுவதை தடுக்கலாம். வேப்பெண்ணெய் மற்றும் பூண்டு சாறு அல்லது மிளகாய் சாறு கலக்கி தென்னங்குலை மற்றும் தண்டு பகுதியில் பயன்படுத்தலாம். மரத்தண்டில் டீன் ஷீட், பிளாஸ்டிக் ஷீட் அல்லது கயிறு சுற்றி அணில் மேலே ஏறுவதை தடுக்கலாம். பழைய சீடி, அலுமினியம் தாள், காற்றாடி, மணி போன்ற பொருட்களை தொங்க விடுவதால் சத்தம் மற்றும் அசைவு காரணமாக விலங்குகளை விரட்டலாம். குலைகள் வளரும் போது பாதுகாப்பு வலை கொண்டு மூடி வைத்தால் நேரடி சேதத்தை தடுக்கலாம். தென்னந்தோப்புகளை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். உணவு எச்சங்கள், பழங்கள், குப்பைகள் இருந்தால் மர நாய் வர வாய்ப்புண்டு. கொல்லும் விஷம், மின்சாரம், கண்ணி போன்ற ஆபத்தான முறைகளை பயன்படுத்தாமல் இயற்கையோடு இணைந்து நிலைத்த நன்மை பெறலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சோப்பு தயாரித்தல் பற்றிய இலவச நேரடி வகுப்பு நடைபெற உள்ளது. முன்பதிவு அவசியம். பயிற்சியில் ஃபினைல், சோப் ஆயில் மற்றும் சோப் பவுடர் தயாரிப்பு தொழில்நுட்பங்கள் வழங்கப்படும். முன்பதிவு செய்ய 9488575716 என்ற கைபேசி எண்ணில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். ஆர்வமுடையோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, நேரடி நெல் விதைப்பு முறை என்பது நாற்றங்கால் தயார் செய்து நடுவதற்கு பதிலாக நெல் விதைகளை நேரடியாக வயலில் விதைத்து சாகுபடி செய்யும் நவீன மற்றும் நீரை மிச்சப்படுத்தும் முறையாகும். முந்தைய பயிர் அறுவடைக்கு பிறகு வயலை 2 முதல் 3 முறை நன்றாக உழவு செய்ய வேண்டும். மண்ணில் தேவையான ஈரப்பதம் 60 முதல் 70% இருக்கும் போது உழவு செய்து வயலை சமன் செய்ய வேண்டும். 1 ஏக்கருக்கு சுமார் 30 கிலோ நெல் விதைகள் தேவைப்படும். நேரடி விதைப்பு கருவிகள் அல்லது டிராக்டர் கருவி மூலம் 2 முதல் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் வரிசையாக விதைகளை விதைக்கலாம். பாரம்பரிய நடவு முறைக்கு தேவையான அதிகப்படியான தண்ணீர் மற்றும் ஆள் பலம் இந்த நேரடி நெல் விதைப்பு முறையால் மிச்சமாகும். கோனோவீடர் என்ற கருவியை பயன்படுத்தியும் களைகளை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 9ஆம் தேதி புதன்கிழமை மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்பு பற்றிய இலவச நேரடி வகுப்பு நடைபெற உள்ளது. முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய 9488575716 என்ற கைபேசி எண்ணில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைத்து முன்பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கொய் மலர்கள் சாகுபடி குறித்த தகவல்களை

இன்று பராபவ வருடம், ஆவணி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களின் நேர்களை இன்று உங்களுக்காக ஒலிக்க வருகிறது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.

0: வழங்குகிறார். பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஜி சதீஷ் அவர்கள்.
1: இந்த வணிக ரோஜான்றது பாத்தீங்கன்னா, நீண்ட மலர் காம்புகளுடன் அதிக அடுக்கு இதழ்களுடன் எளிதில் வாடிவிடாத தன்மையுடனும் பல்வேறு வண்ணத்திலும், அதே மாதிரி இத்தகைய சேப்பு தன்மை வந்து வணிக மலர் ரோஜாவுக்கு வந்து பெருமளவில் ஏற்றுமதி ஏற்றதாகவும் அந்நிய செலாவணியை அள்ளித்தருகின்றன இந்த சேவப்பு மலர் ரோஜா. பொதுவாக இந்தியாவில் வந்து ஜாஸ்மின் மலர்களுக்கு அடுத்தபடியாக ரோஜா மலர்கள் வந்து அதிக அளவில் நிலப்பரப்பில் சாகுபடி செய்கின்றனர். வணிக மலர் வந்து பெங்களூர், பம்பாய், ஹைதராபாத், டெல்லி, கல்கட்டா, மலை பிரதேசங்கள் மற்றும் கண்ணாடி மாநிலங்களிலும் தற்போது வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த ரோஜா மலர்கள் வந்து தமிழகத்தின் சமூக வாழ்வோடும் இறை வழிபாட்டிற்கும் மிகவும் தொடர்புடையதாக இருக்கிறது. ரோஜாவின் ரகங்களை பற்றி பார்ப்போம். ஹைபிரிட் டீ மற்றும் புளோரிஃபண்டா, இந்த ரெண்டு வகைகள் தான் வந்து இந்த ரோஜா ரகங்கள்ல வந்து ரொம்ப முக்கியமான ரகம் மற்றும் பெருமளவு ஏற்றுமதிக்கு பயன்பாட்டில் உள்ள ரகங்கள். முதல்ல பார்க்கும்போது இந்த ஹைபிரிட் டீ வகை, இது வந்து ஆகாஷா சுகந்தி, அனுராக், அப்சரா, அர்ஜுன், அருணா, ஆசிர்வாடு, டெல்சி, ஆர் பஞ்சர், பீம், சாருகந்தா, சந்திரலேகா, சித்வான், டாக்பால், டெல்லி ஏர்காப்ட், டெல்லி பாஸ்போர்ட், டெல்லி கிரைசன் போன்ற வகைகள் வந்து நிறைய சாகுபடிக்கு இருக்குது. புளோரிபண்டா வகை, ஆரஞ்சு கப், பஹரான், பர்வானா, பிரேமா, ராகினி, ராஜ்பாலா, ரோஸ் சம்பத், சடபகார், சந்திரபீலா, சரோடஜா, சப்னம் ஷேலா, பார்கமி ஆகிய ரகங்கள் வந்து இந்த வகையில வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இதோட காலநிலைன்னு பார்க்கும்போது வந்து ரகங்கள் வந்து தரைமட்டத்திலிருந்து 1500 மீட்டருக்கும் உயரமாக இருக்கிற இடத்துல வளரக்கூடியது. 22 செல்சியஸ் வந்து பகல் வெப்பமும், 16 செல்சியஸ் இரவு வெப்பநிலையும் இதற்கு தேவைப்படுகிறது. இதோட காலநிலைன்னு பார்க்கும்போது தரைமட்டத்திலிருந்து 1500 மீட்டருக்கும் உயரமாக இடத்துல வந்து வளரக்கூடியது. இவற்றின் வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸ் பகல் வெப்பநிலையும் 16 செல்சியஸ் இரவு வெப்பநிலையும் மிகவும் உகந்தது. அதிக ஈரப்பதமும் அதிக வறட்சியும் நிலவும் பகுதியில் இதன் சாகுபடி வந்து ஏற்றதாக இருக்காது. புழுதிப்பட உழுது நன்கு பயன்படுத்த வேண்டும். 30 கன சென்டிமீட்டர் ஆழம் உள்ள குழிகளை வரிசைக்கு வரிசை 75 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 75 சென்டிமீட்டரும் இருக்குமாறு பருவமழை ஆரம்பிக்கும் முன்னரே தயாரிக்க வேண்டும். பின்னர் மேல் மண்ணுடன் 10 கிலோ தொழு உரத்தையும் கலந்து குழிகளை நிரப்ப வேண்டும். ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதங்களில் முட்டுக்கட்டிய செடிகளை நடவு செய்து காற்றில் ஆடாதவாறு குச்சி கொடுத்து கட்டிவிட வேண்டும். இந்த இடைவெளியில் நடவு செய்தால் ஹெக்டருக்கு 17,777 முட்டு கட்டிய செடிகள் நமக்கு கிடைக்கும். கோடை காலங்களில் வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். வணிக மலர் ரோஜாவிற்கு ஊட்டச்சத்து கலவை செடிக்கு செடி 100 கிராம் என்ற அளவில் கொடுக்க வேண்டும். புண்ணாக்கு 5 பங்கு, போன்மீல் 5 பங்கு, அமோபாஸ் 2 பங்கு, அம்மோனியம் சல்பேட் 1 பங்கு, சூப்பர் பாஸ்பேட் 2 பங்கு, பொட்டாசியம் சல்பேட் 1 பங்கு ஆகியவற்றை கலந்து இந்த செடிக்கு இட வேண்டும்.
0: இதுவரை கொய் மலர்கள் சாகுபடி குறித்த தகவல்களை வழங்கினார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஜி சதீஷ் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

நேரம் இப்பொழுது 6:44:25. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலையோடு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை. உதயகீதம் திரைப்படத்திற்காக SV பாலசுப்ரமணியம், சித்ரா குழுவினருடன் பாடும் பாடல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: சொடக்கு பாடுது.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம்.
0: ஒரு பொண்ண பார்த்த
1: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

புதிய கலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை. மனசுக்குள் மத்தப்பு திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க், சிக்னல் அருகில், மது.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் 6:55. புதிய காலை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க கேட்கலாம்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகள்ல செல்ல குழந்தைகளோட இனிமையான பேச்சுகளோடு ஒவ்வொரு நாளும் நாம கேட்டு ரசிப்பது பூந்தளிர். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நம்ம கூட பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு கிருஷ்ண வேஷம் போட்டு இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஒரு குழந்தை ரொம்ப அழகா கியூட்டா கையில புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு அந்த கிருஷ்ண பகவானே நேர்ல வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி காட்சி தராங்க. அவங்க யாரு, எங்க இருந்து வராங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க. வணக்கம். உங்க பேர் என்ன தங்கம்?
6: புகழ்மாறன்.
5: புகழ்மாறனா? புகழ்மாறன், எங்க இருந்து வரீங்க?
6: பெரும்பூர்ல.
5: பெருங்குடியில இருந்து வரீங்களா? சரிங்க புகழ்மாறன். என்ன படிக்கிறீங்க?
6: LKG
5: படிக்கிறீங்களா? சரிங்க புகழ்மாறன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியில கிருஷ்ண வேஷம் போட்டு பிறந்த நாள் கொண்டாடுறீங்க. ஒரு குட்டி கிருஷ்ணனை இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரிங்க புகழ்மாறன், இன்னைக்கு எங்களுக்காக என்ன பாட்டு பாட போறீங்க?
6: அழகர் யானை பாட்டு பாட போட.
5: அழகர் யானை பாட்டு பாட போறீங்களா? எங்க பாடுங்க கேப்போம்.
6: யானை யானை அழகர் யானை அழகர் சக்கரம் ஏறும் யானை கட்டு கரும்பை முடிக்கும் யானை காவேரி தண்ணில கலக்கும் யானை குட்டியானுக்கு கொம்பு முளைச்சுறான் பட்டணம் எல்லாம் பறந்து ஓடி போச்சுதான்.
5: குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சுதான் பட்டணம் எல்லாம் பறந்து போச்சுதான். ரொம்ப ரொம்ப அழகா பாடுனீங்க தங்கம். வேற என்ன பாட்டு உங்களுக்கு தெரியும்?
6: ட்ரெயின் ட்ரெயின் கோவாவை கம்மலே அனடேட இட் இஸ் ஜானி வாசுதே ட்ரெயின் ட்ரெயின் கோவாவை.
5: ரொம்ப ரொம்ப அழகா அருமையா பாடியிருக்கீங்க தங்கம். உங்களுக்கு எங்க பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களையும் மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். எங்கெல்லாம் தர்மங்கள் குறைந்து அதர்மங்கள் பெருகுகின்றதோ அங்கெல்லாம் தர்மத்தின் மறு உருவமாக கிருஷ்ண பகவான் கண்காட்சி அளிப்பார் அப்படின்னு நமக்கு தெரியும். உலகுடன் அன்பாக வாழுங்கள், உலகையே உடன் பிறப்பாக கொள்ளுங்கள், பலனை பற்றிய கவலைகள் கொள்ளாது கடமையை செய்யுங்கள், தரணியில் தர்மத்தின் பக்கம் நெல்லுங்கள், தன் நெஞ்சு உரைப்பது தீதனில் நேர்பட சொல்லுங்கள் என்று நெய்யில் மெய்மையை கலந்து உண்ட அமிழ்தம் போல் இனிக்கின்றதே இந்த இனிய சொற்கள்.

புதிய கலை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இறைவன் அன்பு உள்ளம் கொண்டவர்களின் மனதில் வாழ்கிறார் என்ற வரிகளோடு விடை கொடுப்போமா புதிய காலைக்கு? நிறைவு பெற்றது புதிய காலை. மீண்டும் நாளை காலை புதிய காலையில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெறுவது வயலட் மேரி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:01.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 7:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பொக்கள் நேரம். மகிழ்ச்சியோடு உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு செய்யும் எந்த செயலும் வெற்றியை தேடித்தரும் என்ற வரிகளோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பொக்களின் உற்சாகமான காலை வணக்கங்கள். நிகழ்ச்சியில் துவக்கமாக கேட்கலாம் காந்தி அஞ்சலி, சத்திய சோதனை சுயசரிதை தொடர்.

தேசப்பிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் இரண்டாம் பாகம் பம்பாய் கூட்டம் எனும் அத்தியாயத்தின் தொடர்ச்சி. பம்பாய் கூட்டம் ஸ்ரீ தேஷ் பாண்டே ஒரு பார்சி நண்பர் ஆகியவர்களின் ஆதரவை எனக்கு தேடித்தந்தது. அந்த பார்சி நண்பர் இன்று உயர்தர அரசாங்க அதிகாரியாக இருப்பதால் அவர் பெயரை கூற நான் தயங்குகிறேன். இருவரும் என்னுடன் தென்னாப்பிரிக்காவுக்கு வர முடிவு செய்திருப்பதாக என்னிடம் தெரிவித்தனர். அப்பொழுது ஸ்மால் கேஸ் கோர்ட் நீதிபதியாக இருந்த சிஎம் குருஸ்தேஜி அந்த பார்சி நண்பருக்கு கல்யாணம் செய்துவிட திட்டம் போட்டிருந்தார். ஆகவே அவர் பார்சி நண்பரை தமது தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளும்படி செய்துவிட்டார். கல்யாணமா, தென்னாப்பிரிக்காவுக்கு போவதா, இந்த இரண்டில் ஒன்றை அவர் தீர்மானிக்க வேண்டியதாயிற்று. அவர் கல்யாணத்தையே ஏற்றுக்கொண்டார். ஆனால் இவ்விதம் அவர் தீர்மானத்தை கைவிட்டதற்காக பிற்காலத்தில் அச்சமூகத்தை சார்ந்த பார்சி ருத்தம்ஜி பரிகாரம் செய்துவிட்டார். அநேக பார்சி பெண்கள் கதர் வேலைக்கு தங்களை அர்ப்பணம் செய்து கொண்டதன் மூலம் அந்த பார்சி நண்பர் உறுதியை மீறுவதற்கு காரணமாகியிருந்த அவர் மனைவிக்காக பரிகாரம் செய்துவிட்டனர். ஆகையால் அத்தம்பதிகளுக்கு சந்தோஷமாக நான் மன்னிப்பு அளித்து விட்டேன். ஸ்ரீ தேஷ் பாண்டேவுக்கு கல்யாண ஆசை எதுவும் இல்லை. என்றாலும் அவராலும் வர முடியவில்லை. அவர் அப்பொழுது தம் வாக்குறுதியை மீறியதற்கு இப்பொழுது தக்க பிராயச்சித்தங்களை செய்து கொண்டு வருகிறார். நான் தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பி போன போது ஜான்சிபாரில் தயாப்ஜி குடும்பத்தை சார்ந்த ஒருவரை சந்தித்தேன். என்னுடன் வந்து எனக்கு உதவி செய்வதாக அவரும் வாக்களித்தார். ஆனால் அவர் வரவே இல்லை. அந்த குற்றத்திற்கு ஸ்ரீ அப்பாஸ் தயாப்ஜி இப்பொழுது பரிகாரம் தேடி வருகிறார். இவ்விதம் சில பாரிஸ்டர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்படி செய்ய நான் செய்த மூன்று முயற்சிகளும் பலனளிக்கவில்லை. இது சம்பந்தமாக ஸ்ரீ பேஸ்தன்ஜி பாத்ஷாவின் நினைவு எனக்கு இருக்கிறது. நான் இங்கிலாந்தில் இருந்த காலம் முதற்கொண்டு அவரிடம் நட்புடன் இருந்தேன். லண்டனில் ஒரு சைவ உணவு விடுதியில் அவரை முதன் முதலில் சந்தித்தேன். அவருடைய சகோதரர் ஸ்ரீ பர்ஜோர்ஜி பாத்ஷா ஒரு கிரிக்கர் என்று பெயர் பெற்றிருந்ததை கொண்டு அவரை குறித்தும் எனக்கு தெரியும். நான் அவரை பார்த்ததே இல்லை. அவர் விசித்திர போக்குடையவர் என்று நண்பர்கள் சொன்னார்கள். குதிரைகளிடம் இறக்கப்பட்டு அவர் டிரம் வண்டிகளில் ஏறுவதில்லை. அவருக்கு ஞாபக சக்தி அபாரமாக இருந்தும் பரீட்சை எழுதி பட்டங்களை பெற மறுத்துவிட்டார். சுயேச்சையான மனப்போக்கை வளர்த்து கொண்டிருந்தார். பார்சி வகுப்பினராக இருந்தும் அவர் சைவ உணவே சாப்பிடுவார். பேஸ்தன்ஜிக்கு இத்தகைய கியாதி இல்லை. ஆனால் அவரது புலமைக்கு லண்டனிலும் பிரபல்யம் இருந்தது. எங்கள் இருவருக்கும் இருந்த ஒற்றுமை சைவ உணவில்தான். புலமையில் அவரை நெருங்குவதென்பது என் சக்திக்கு அப்பாற்பட்டது. அவரை நான் பம்பாயில் மீண்டும் சந்தித்தேன். அவர் ஹைகோர்ட்டின் பிரதம குமாஸ்தாவாக வேலை பார்த்து வந்தார். நான் அவரை சந்தித்த போது அவர் உயர்தர குஜராத்தி அகராதி ஒன்று தயாரிக்கும் வேலையில் அப்போது ஈடுபட்டிருந்தார். என் தென்னாப்பிரிக்க வேலையில் எனக்கு உதவி செய்யுமாறு நான் கேட்காத நண்பர் இல்லை. பேஸ்தன்ஜி பாத்ஷா எனக்கு உதவி செய்ய மறுத்ததோடு அல்லாமல் இனி தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்ப வேண்டாம் என்று எனக்கு புத்திமதியும் சொன்னார். அவர் சொன்னார், உமக்கு உதவி செய்வது சாத்தியமில்லை. நீ தென்னாப்பிரிக்காவுக்கு போவது என்பது கூட எனக்கு பிடிக்கவில்லை. செய்வதற்கு நம் நாட்டில் வேலையே இல்லையா? இப்பொழுது பாரு, நம் மொழிக்கு செய்ய வேண்டியதே எவ்வளவோ இருக்கிறது. விஞ்ஞான சொற்களை நம் மொழியில்
நான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் செய்ய வேண்டியிருக்கும் வேலையில் இது ஒரு சிறு பகுதியே. நாட்டில் இருக்கும் வறுமையை எண்ணிப்பார். தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் நம் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் உம்மை போன்ற ஒருவர் அந்த வேலைக்காக பலியிடப்படுவதை நான் விரும்பவில்லை. முதலில் இங்கே சுயாட்சியை பெறுவோம். அதனால் அங்கிருக்கும் நம்மவர்களுக்கு தானே உதவி செய்தவர்களாவோ. உம் மனத்தை மாற்ற என்னால் ஆகாது என்பது எரிவே. என்றாலும் உம்மை போன்றவர்கள் யாரும் உம்முடன் சேர்ந்து உம்மை போல் ஆகிவிடுவதற்கு உற்சாகமூட்ட மாட்டேன். இந்த புத்திமதி எனக்கு பிடிக்கவில்லை. ஆகினும் ஸ்ரீ பேஸ்தன்ஜி பாத்ஷா மீது நான் கொண்டிருந்த மதிப்பை இது அதிகமாக்கியது. நாட்டினிடமும் தாய்மொழியினிடமும் அவர் கொண்டிருந்த பக்தி என் மனத்தை கவர்ந்தது. இச்சம்பவம் எங்களை இன்னும் அதிகமாக நெருங்கி பழகும்படி செய்தது. என்றால் தென்னாப்பிரிக்காவில் எனக்கிருந்த பணியை நான் விடுவதற்கு பதிலாக என்னுடைய தீர்மானத்தில் நான் அதிக உறுதி கொள்ளலானே. தாய் நாட்டிற்கு செய்ய வேண்டிய வேலையின் எப்பகுதியையும் தேசபக்தி உள்ள ஒருவர் அலட்சியம் செய்துவிட முடியாது. எனக்கோ கீதையின் வாசகம் மிக தெளிவாகவும் கண்டிப்பாகவும் இருந்தது. நன்றாக அனுஷ்டிக்கப்பட்ட பிறருடைய தர்மத்தை விட குணமற்ற தனது தர்மமே சிறந்ததாகும். தனது தர்மத்தை நிறைவேற்றும் போது இறப்பது சிறந்தது. பிறர் தர்மம் பயத்தை கொடுப்பதாகும். இனி புனாவும் சென்னையும் எனும் அத்தியாயம். என் வேலையை சர் பிராசோ ஷா எளிதாக்கிவிட்டார். ஆகவே பம்பாயிலிருந்து புனாவுக்கு போனேன். அங்கே இரு கட்சியினர் இருந்தார்கள். எல்லாவித கருத்து

பார்த்துவிடும் கொண்ட எல்லோருடைய உதவியும் எனக்கு தேவை. முதலில் லோகமானிய திலகரை பார்த்தேன். அவர் கூறியதாவது, எல்லா கட்சியினரின் உதவியையும் நீங்கள் நாடுவது மிகவும் சரி. தென்னாப்பிரிக்க பிரச்சினை சம்பந்தமாக அபிப்பிராய பேதமே இருப்பதற்கில்லை. ஆனால் எக்கட்சியையும் சேராதவரான ஒருவர் உங்கள் பொதுக்கூட்டத்திற்கு தலைவராக இருக்க வேண்டும். பேராசிரியர் பந்தர்காரை சந்தியுங்கள். கொஞ்ச காலமாக அவர் பொதுஜன இயக்கம் எதிலும் ஈடுபடுவதில்லை. அவரை பார்த்துவிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்பதை என்னிடம் கூறுங்கள். என்னாலான எல்லா உதவியையும் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் வந்து என்னை தாராளமாக பார்க்கலாம். வேண்டியதை செய்ய எப்பொழுதும் நான் தயாராக இருக்கிறேன். லோகமானியரை நான் சந்தித்தது அதுவே முதல் தடவை. பொதுமக்களிடையே அவருக்கு இருந்த இணையில்லாத செல்வாக்கின் ரகசியத்தை இச்சந்திப்பு எனக்கு வெளிப்படுத்தியது.

0: இதுவரை காந்தி அஞ்சலி சத்திய சோதனை சுயசரிதை தொடர் கேட்டும் 62 பகுதியாக இடம்பெற்றது. குரல் வண்ணம் நெல்லையில் அழகிய நம்பி அவர்கள்.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேரம் இப்பொழுது 7:13 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் நிகழ்ச்சியோடு. இனி கேட்கலாம் வட்டார செய்திகள். மதுரை கோட்டை அளவிலான தபால் துறை குறை தீர்க்கும் நாள் கூட்டம் தல்லாகுளம் முதல்நிலை அலுவலக கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இம்மாதம் 7 அன்று காலை 11 நடைபெற உள்ளது. வாடிக்கையாளர்கள் தபால் துறை சம்பந்தமான குறைகளை முழு முகவரியுடன் தபால் பதிவு செய்த அலுவலகம் நாள் அனுப்புனர் பெறுநர் உள்ளிட்ட விவரங்களுடன் அனுப்ப வேண்டும். சேமிப்பு அல்லது காப்பீடு திட்டங்கள் தொடர்பான குறைகளுக்கு கணக்கு அல்லது பாலிசி எண் வைப்பு தொகையாளர் அல்லது காப்பீட்டாளர்களின் முழு முகவரி தபால் அலுவலகத்தின் பெயர் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். புகார்களை தபால் துறை குறை தீர்க்கும் கூட்டம் என்று குறிப்பிட்டு முதுநிலை அஞ்சல் நிலை கண்காணிப்பாளர் அலுவலகம் மதுரை கோட்டம் மதுரை 625002 என்ற முகவரிக்கு ஸ்பீட் போஸ்ட் வாயிலாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ நேரிலோ வந்து இன்று மாலை 6 அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அரசின் பிரதான துறையான வருவாய்த்துறையில் 25 மேற்பட்ட சான்றுகள் வழங்குகின்றனர். இதில் நிலம் தொடர்பான பட்ட மாறுதல் போன்ற பொதுமக்களின் பிரதான கோரிக்கை இருக்கின்றன. ஒவ்வொரு முகாம் குறை தீர்க்கும் கூட்டங்களிலும் 50% அதிகமான மனுக்கள் பட்டா தொடர்பானவையாக உள்ளன. இதனால் இவற்றை தீர்வு காண்பது எளிதல்ல. இந்த வகையில் மாநில அளவிலான மனுக்களுக்கு தீர்வு காண்பதில் மதுரை வடக்கு தாலுகா தொடர்ந்து 2 முதலாவது இடத்தில் உள்ளது என்று செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது.

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

நிரும்பொழுது 7:15 அக்காசுவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பூக்களோடு. தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை நிகழ்ச்சி தரும் பாடல், மானசன் திரைப்படத்திலிருந்து சித்ரா ஹரிஹரன் குரல்களில்.

நேரம் 7:30 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் நம்ம கேட்டுட்ருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. போய் போக்கல்ல திரை இசை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தீபாவளி திரைப்படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம், சாதனா சர்கம் இவர்களின் குரல்களில்.

0: நேரம் 7:24 மேடம், 40 நொடி. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யே போக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு நினைவூட்டுகின்றோம். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் வலம் வர இருக்கிறது. இன்னும் சரியாக 30 நிமிடம் தான் இருக்குது, காத்துட்டே இருங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யே போக்கள் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம். 7:25
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று கோகுலாஷ்டமி. குனியமுத்தூர் இடையார்பாளையம் பாலகிருஷ்ணர் கோவிலுக்கு நாம் இன்று செல்கிறோம். கோவை பாலக்காடு சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடையார்பாளையம் பிரிவிலிருந்து கிழக்கே 1 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த கோவில் உள்ளது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி அடர்ந்த வனமாக இருந்தது. இங்கு வாழ்ந்த மக்கள் ஆடு மாடு

0: விலை வளர்த்து பால், தயிர், நெய் முதலியவற்றை மக்களுக்கு விற்று வந்தார்கள். பகலில் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்காக காட்டுப்பகுதிக்கு ஓட்டிச் சென்று விட்டு மாலையிலே பட்டியில் அடைப்பார்கள். இரவில் அவர்கள் ஒன்று கூடி கிருஷ்ணர் மீது பாடல்களை பாடி பஜனை செய்வர். சில காலத்திற்கு பின் தாங்கள் வழிபடும் இடத்திலே ஒரு சிறு குடில் அமைத்து கிருஷ்ணர் படத்தை வைத்து பூஜை செய்து வழிபட்டார்கள். அதன் பின் சில ஆண்டுகளுக்கு கழித்த பிறகு அந்த ஊரை சார்ந்த முதியவர் ஒருவர் கனவிலே பாலகிருஷ்ணர் தோன்றி, நீங்கள் வழிபடும் இடத்தில் எனக்கு ஒரு கோவில் கட்டி அங்கு என் சிலை நிறுவி பூஜித்து வாருங்கள், உங்களை சுபிட்சமாக வாழ வைக்கிறேன் என்று கூறி மறைந்தார். இதனை பெரியவர் ஊர் மக்களிடம் கூறிட எல்லோரும் மகிழ்ந்து ஒரு சிறிய கோவில் கட்டி கிருஷ்ணரை பிரதிஷ்டை செய்து தாங்கள் பூஜித்து வந்த பாலகிருஷ்ணர் படத்தையும் வைத்து வழிபட்டனர். அதன்பின் ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு கருவறை, விமானம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம் என பல திருப்பணிகள் செய்து கோவிலை விரிவாக்கம் செய்து புதிதாக செய்த பாலகிருஷ்ணர், கருடாழ்வார், துவாரபாலகர்களை பிரதிஷ்டை செய்து 5/6/2017 வெகு சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் நடத்தினார்கள். கிழக்கு நோக்கிய ஆலயம், அதை ஒட்டி தீபஸ்தம்பம் உள்ளது. முன்மண்டப நுழைவு வாயிலின் மேற்புறம் சிறிய மண்டபத்திலே பாமா ருக்மியோடு ஸ்ரீ கிருஷ்ணர் சுதை வடிவத்திலே காட்சி தருகிறார். மகாமண்டபம் கடந்தால் அர்த்த மண்டபம் வாயிலில் துவாரபாலகர்கள் காட்சி தருகிறார்கள். கருவறையில் நின்ற கோலத்தில் வலக்கையில் வெண்ணெய் ஏந்தி இடக்கரத்தை இடுப்பில் வைத்த வண்ணம் புன்னகை ததும்ப காட்சி தருகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். சின்ன குழந்தை வடிவிலே காட்சி தரும் கண்ணனின் அழகு மிக அழகாகும். எதிரே இரு கரங்களை கூப்பிய வண்ணம் கருடாழ்வார் நின்ற கோலத்திலே இருக்கிறார். பாஞ்சராத்திர முறைப்படி தினமும் 3 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. கிருஷ்ண ஜெயந்தி விழா 3 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும். முதல் நாள் ரோகிணி நாளிலே சந்தான கிருஷ்ணரை தொட்டிலில் இட்டு பாடுகிறார்கள். இதில் கலந்து கொண்டால் மகப்பேறு கிட்டிடுமாம். முதல் நாள் இரவு கருட சேவை, 2ஆம் நாள் பக்தி சொற்பொழிவு, 3வது நாள் வழுக்கு மரம் ஏறுதல் நடைபெறும், உரியடியும் நடைபெறும். சனிக்கிழமையிலே மற்றும் வைகுண்ட ஏகாதசி, ராமநவமி, ஏகாதசி நாட்கள் போன்றவை இங்கு விழா நாட்கள். நம் சங்கடங்களை போக்கி சந்தோஷம் அருளும் குனியமுத்தூர் இளையார்பாளையம் ஸ்ரீ பாலகிருஷ்ணரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை, 103.3 ராமேஸ்வரம் பண்பலை, 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கிப்போக்கள். தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை. சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திற்காக பெல்லி ராஜ், தீபா மிரியம் இவர்களின் குரல்களை.

நேரம் 7:36 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டுட்ருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்போக்கள்ல திரை இசை. இன்னைக்கு காலையில் 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் வலம் வர காத்திருக்கிறது. இன்னும் சரியா 30 நிமிடம் கூட இல்லைங்க, காத்துட்டே இருங்க. 25:30 மற்றும் 25:30 ஆகிய 2 எண்களிலும் மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு உங்கள் மனம் விரும்பி புத்தம்புது பாடலை கேட்டு மகிழ அழையுங்கள். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா பிரேக்ஃபாஸ்ட் சுப்பகை புகழ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம் திரை இசை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அபே ஜோத்புகர், சின்மயி, நிவாஸ் இவர்களின் குரல்களில் இது நவீன சரஸ்வதி.

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

நேரம் 7:43 45 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்ருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை போக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு நினைவூட்டுகின்றோம். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய். நேர்கள் உங்கள் மனம் விரும்பிய புத்தம்போது பாடலை கேட்டு மகிழ இன்று காலை 8:02 வரை காத்திருங்கள். இன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாய் வலம் வரும்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் இப்பொழுது 7:45. இனி கேட்கலாம்.
1: தேசிய கண்தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் தருகின்றார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால். இப்போ கண் தானம் ஒருத்தர் நான் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா அவருக்கு ஏதாவது அட்டை ஏதாவது கொடுப்போமா, ஏதாவது இருக்குமா?
2: நீங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாவே உங்களுக்கு ஒரு கார்டு மாதிரி பிளட்ச் கார்டு வரும். இல்ல நேர்ல போய் பதிவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கார்டே கொடுப்பாங்க, அதை நீங்க உங்க வாலெட்ல வச்சுக்கலாம். சோ தட் நாளைக்கு அதை பார்க்கும் பொழுது எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. பட் கார்டெல்லாம் பார்த்து ஒருத்தங்க தெரிஞ்சு 6 மணி நேரத்துக்குள்ள கண் தானம் பண்றதுங்கிறது இது வந்து பிராக்டிக்கல் கிடையாது. நீங்க பிளட்ஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்க உறவினர்களுக்கு நீங்க தெரிவிக்கணும், நான் இந்த மாதிரி பிளட்ஜ் எடுத்திருக்கேன், என் கண்களை தானம் பண்ண விருப்பப்படுறேன், சோ கண்டிப்பா நான் இறந்த பின்னாடி நீங்க வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்ற ரொம்பவும் அவசியம்.
1: இப்போ ஒருத்தர் வீட்டுல வந்து ஒரு கண் தானம் பண்ணக்கூடிய நபர் வந்து தவறிட்டாரு, அவரை நம்ம தெரியப்படுத்தணும். மக்கள் பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம உடனே அவங்கள வந்து சில விஷயங்கள்லாம் செய்வாங்க, சடங்கு முறைகள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நேரங்களை அவங்க எப்படி நடந்துக்கணும்?
2: பொதுவா செய்யற சடங்குகள் எல்லாமே செய்யலாம். இப்ப நீங்க வந்து இறந்துட்டாங்க, நீங்க போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்லயோ இல்ல ஒரு கருவிலி ரிட்ரீவல் சென்டர்ல போன் பண்ணி சொல்லிட்டீங்க, டீம் வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அது வெயிட் பண்ண வேண்டாம், நீங்க சடங்குகளை செய்யலாம். என்ன தவிர்க்கணும் அப்படின்னா கண்ணை சுத்தியோ கண்ணுக்குள்ளேயோ மஞ்சள் போடுறது, சில பவுடர்ஸ் அப்ளை பண்றது, சாம்பிராணி காட்டுறது, இதெல்லாமே வந்து நேரா கண்ணில் படாத மாதிரி நீங்க பாத்துக்கணும். இந்த ஃபேன் எதுவுமே ஆன் பண்ணி வைக்காம இருக்கிறது, கண்ணை வந்து காய விடாம பாத்துக்கணும். சோ முடிஞ்சால் உங்களால முடிஞ்சால் ஒரு ஈர துணி வந்து கண் மேல வச்சுக்கிறது நல்லது. இது வந்து கண்ணை வந்து காய விடாம ட்ரை ஆகாம பாத்துக்கும். சோ நேரா வந்து கண்ணை திறந்து விட்டு ஃபேனை வச்சிருந்தோம்னா நேரா வந்து அந்த கருவிலியில பட்டு அது ரொம்ப ட்ரை ஆயிடும் டீம் வரத்துக்குள்ள. சோ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கண்களை மூடி வச்ச மாதிரி அதுக்கு மேல ஒரு ஈர துணியோ ஒரு சின்ன காட்டன் அந்த மாதிரியோ இல்ல கிளாத் ஏதாவது அது மேல வச்சுட்டு டைரக்டா ஃபேன் கண்ணில் படாத மாதிரி பாத்துக்கலாம். அது இல்லாம இந்த மாதிரி மஞ்சள் சாம்பிராணி இந்த மாதிரி சில பவுடர் ஏதாவது விஷயங்கள் வந்து கண்ணில் படாத மாதிரி பாத்துக்கிறது நல்லது. இது மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டீங்கன்னா டீம் வந்தோடனே அவங்க ஒரு 1/2 மணி நேரம் தான் எடுத்துப்பாங்க. அது முடிச்ச பிறகு உங்க சடங்குகள் எல்லாமே நீங்க எப்பவும் போல செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது.
1: இப்போ டீம் மெம்பர்ஸ் வரும்போது அவங்க என்ன மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க மேம்?
2: ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க இவங்க தான் வந்து ஐ டொனேஷன் கொடுக்கறதுக்கு பிளட்ஜ் பண்ணிருக்காங்களா. உறவினர்களோட சைன் வாங்குவாங்க, ஏன்னா அவங்க கன்சென்ட் இல்லாம நம்ம கண்ணை எடுக்க முடியாது. எப்படி இறந்தாங்க, டெத் சர்டிபிகேட் அதெல்லாமே கொஞ்சம் பார்ப்பாங்க, என்ன நேச்சர் ஆஃப் டெத் என்ன. சில பேர் வந்து பாம்பு கடிச்சு இறந்திருப்பாங்க, சில பேர் வந்து சூசைட்ல இருந்து பாய்சன் எடுத்து இறந்திருப்பாங்க, சில பேர் நேச்சுரல் டெத்தா இருக்கலாம், என்ன காரணத்தால இறந்தாங்க அப்படிங்கறத நோட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் கண் ரிமூவ் பண்ற ப்ரொசீஜர் வந்து ஒரு 1/2 நேர ப்ரொசீஜர் தான். எந்த ஒரு வெளியில வந்து பெருசா எந்த ஒரு ரத்தமோ இல்ல அகோரமா எதுவும் தெரியாத மாதிரி அவங்க வந்து நீட்டா ஒரு 1/2 நேரத்துல முடிச்சிருவாங்க. பிளஸ் கண்ணையுமே வந்து மேலால ஒரே ஒரு தையல் போட்டு கண் வந்து தூங்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க.
1: தேசிய கண்தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் வழங்கினார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.
0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிப்பு கண் நிகழ்ச்சி தொடர்கிறது. கேட்கலாம் திரையிசை. சேதுபதி திரைப்படத்திற்காக சித்ரா, ஸ்ரீராம் பார்த்தசாரதி இவர்களின் குரல்களில்.

7:52 52 ஆயிட்டிருக்க பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் திரை இசையை நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தொடரி திரைப்படத்திற்காக ஹரிச்சரண், வந்தனா ஸ்ரீனிவாஸ் இவர்களின் குரல்களில்.

நேரம் 7:58 ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ எப்போக்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எந்த ஒரு சூழலிலும் தளராத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இன்முகமும் கொண்டு செயல்படுவோமேயானால் நம் வாழ்க்கையில் வெற்றி என்பது மறுக்க முடியாத ஒன்றாகிவிடும் அப்படிங்கிற இந்த வரிகளோட பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகைப்புகள் நிகழ்ச்சிக்கு விடை கொடுப்போம். மீண்டும் நாளை காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகைப்புகள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெறுவது வயலட் மேரி. இன்னும் சில நொடிகளில் இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி காற்றலையில் வலம் வர காத்திருக்கிறது. இன்னைக்கு ராமநாதபுர மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை வலம் வர காத்திருக்கிறது. ராமநாதபுர மாவட்ட நேயர்கள், உங்கள் மனம் விரும்பிய புத்தம் புது பாடலை கேட்டு மகிழ அழையுங்கள். 25:30, 25:30, 171 மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு அழைத்து வாருங்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்திய பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். நம்பிக்கை, திறமை மற்றும் ஆற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV-F17

பேக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில் முனைவோராக உருவெடுக்க தேவையான தொடக்கப்பட்ட நிதியுதவியை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வழங்கினார். பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3-சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்மை பொழுது 8:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வேணுமா நேரம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். இன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாய் வலம் வரும் பாட்டு வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள், உங்கள் மனம் விரும்பிய புத்தம் புது பாடலை கேட்டு மகிழ அழையுங்கள். 25:30, 175 என்ற இரண்டு எண்களிலும், மதுரையின் முன்னிணைப்பான 04-52 என்ற முன்னிணைப்பை தொட்டு வாருங்கள். ரொம்ப அவளோடு காத்துட்ருக்காங்க. இன்றைக்கி கோகுல அஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் பிஸியான நேரத்தில் நம்ம மதுரை பண்பலையோட பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டால் தானே முழுமை பெறும். இனிப்பில் காத்திருக்கோம், நேரில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து முனீஸ்வரி பேசுறேன்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் தான் இன்னைக்கு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: நான் பிரபனவலசை கிராமத்துல இருந்து பேசுறேன்.
1: சரி சரி, நல்ல டவர் நல்ல கிளியரா இருக்குங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கும்பா. எப்படி போயிட்டு இருக்கு கோகுலாஷ்டமி பண்டிகை விசேஷம் எல்லாம்?
2: காலையில இருந்து விளையாட்டு போட்டி எல்லாம் வைப்பாங்க.
1: என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
2: வருத்தப்பட
1: வாலிபர் சங்கத்திலிருந்து
2: பாக்காதே பாக்காதே பாடல்.
1: நிச்சயமா கொடுத்தலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.
2: நன்றி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன, உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
7: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
8: நேரம் 8:10:30 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பப்படலாய் வலம் வந்துட்டு இருக்கும். பாட்டு வேணுமாலு காத்திருக்கும் நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து? சொல்லுங்க, கேக்குதுப்பா? சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
9: கருப்பு படத்துல இருந்து அயோத்தி ராசாத்தி. எந்த பாட்டு?
8: பாட்டு கொடுத்துடலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை. நேரம் 8:15, 20 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா இன்னைக்கு? பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை இனிப்பில் காத்திருக்கோம். நேர் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். குட் மார்னிங். யார் இங்க இருந்து?
1: ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து புதுமரம் கிராமத்துல ஒரு சிலா
0: பேகம் பேசுறேன். சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா?
1: நன்றி.
0: இது உங்களுடைய விருப்ப பாடல்.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 8:20 ஆயிட்டு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவங்களோட விருப்ப பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வணக்கம்
4: சகோதரிக்கு இனிய காலை வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன். நிலையத்தில் அனைவரும் நலமா?
3: எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா, சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கோம் மேடம்.
3: என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
4: தலைவா படத்துல இருந்து யார் இந்த சாலையோரம் பூக்கள்.
3: நீங்க தான் கொடுத்துடலாம், கொடுத்துடலாம் பாடல் கொடுத்துடலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி.
4: நன்றி.

8:26 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் வலம் வந்துட்டு இருக்கோம் பாட்டு வேணுமால. இனிப்பில் காத்திருக்கோம், நேரு சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க?

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேரம் 8:31 ஆயிட்டு இருக்க. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் வலம் வந்துட்டு இருக்கும். பாட்டு வேணுமா காத்திருக்கும் நேர சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சங்கத்தி மடம் வடக்கு தெரு மல்லிகை வியாபாரி சங்கம்.
1: டீட்டெயிலா சொல்லிட்டீங்க உங்களோட அட்ரஸ் சொல்லுங்க. ஏன் எப்படி இருக்கீங்க, நல்லமா இருக்கீங்களா? நன்றிங்க. நன்றி நன்றி. என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில? நிச்சயமா கொடுத்துடலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.

0: நேரம் 8:38 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை வலம் வந்துட்டு இருக்கு. இனிப்பில் காத்திருக்கும் நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வெங்கடாசலம்.
0: சொல்லுங்கய்யா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். அனைவருக்கும் கிருஷ்ணாஜி வாழ்த்து.
0: நன்றிங்கய்யா, நன்றி. என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: ஏதாவது ஒரு அஜித் பாட்டு.
0: நிச்சயமா கொடுத்துடலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.

0: நிரம்பி 8:41 ஆயிட்டுருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பமாய் வலம் வந்துட்டுருக்கும் பாட்டு வேணுமால காத்திருக்கும் நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்குங்கய்யா, பேசலாம். வணக்கம்.
1: ராமநாதபுரம் மாவட்டம்

0: சொல்லுங்க ஐயா, அன்பரசன் ஐயா என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: என்ன
0: பேர் வந்ததற்கு நன்றி, இது உங்களுடைய விருப்ப பாடல்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில் வெள்ளி கொலுசு மெட்டி

0: கனடா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: நேரம் 8:47 ஆயிடுச்சு. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பப்படலாம் வலம் வந்து பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் நேயர் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: இனிய காலை வணக்கம். சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: பரமக்குடியிலிருந்து அலங்கார ராஜ்.
1: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: பண்பலை பாடல்.
1: நிச்சயமா இருப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.

0: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் வலம் வந்த பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பித்த அனைவருக்கும், முயற்சி செய்தவர்களுக்கும், கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும், மற்றும் நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப உதவி அளித்த பொறியாளர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வயலட் மேரி. நன்றி நேயர்களே. நேரம் இப்பொழுது 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர் கையால மணலை கீறிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. மெதுவாக கிட்டத்தில் போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சாவகாசமாக நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார். நாங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, சார் மணலில் வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி, இன்றைக்கி வசமாக நம்மகிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினச்சி அவர் பக்கமாக போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை, அது என்னென்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில் தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தார். உடனே அதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கினார். நாட்டில் உள்ள தத்துவமே

0: எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்தார். அவங்களுக்கு அது தெரிஞ்சால் ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க போகிறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில் உப்பருகையில் நின்றுக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமாக பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டுருக்கிறான். குரலில் ஒரு சந்தோஷம், நடையில் ஒரு மிடுக்கு, அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா இதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார். உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்கே அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க, அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல, அரண்மனைக்குள்ளே அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்டே வந்து விஷயத்தை சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி அவன் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு விசாரித்தார். இவங்க மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. என்னை பார்க்கணும்னா ராஜா விருப்பப்பட்டார்னா அவரை வேணும்னா இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்டே சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோடு இருக்கிறவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக பாடிக்கிட்டு போறியே, அது எப்படி முடியுது உன்னால் அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா அவன், அதுக்கு இல்லை, எனக்கு அரண்மனையில் எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்தில் உள்ள அறிஞர்களையெல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டால் தெரியும்னு நினச்சேன், அதனால தான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ வரமாட்டேன்னு விட்டியே அப்படின்னார். பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையாக இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டால் நிம்மதி தேடிட்டு வந்துடும்னா. நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா. ரெண்டும் ஒரே நேரத்தில் கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்கள் சுகபோகத்துக்கு விலையாக தான் உங்கள் நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்கள், என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா. அவன் ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசாக கொடுத்தாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னு விட்டானான். இதை நீங்கள் எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை, அதே நேரத்தில் அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலேருந்து அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னானான். சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்கே இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால் போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதையை அந்த கடற்கரையில் மணலை கீறிக்கிட்டே உட்காந்துருந்தார அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடித்தோம். அவர் முகத்தில் ஒரு தெளிவு தெரிஞ்சுது. எங்களை நிமிர்ந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமேல் இந்த பக்கம் வந்தால் உங்கள் கண்ணில் படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:55. 40 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ரமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கலாம் திரை இசை. ரம்மி திரைப்படத்திலிருந்து வி வி பிரசன்னா, வந்தனா ஸ்ரீனிவாஸ் இவர்களின் குரல்கள்.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரையிசை. இந்நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நான் வயலட் மேரி. செய்தி அறிக்கையினை தொடர்ந்து 9 மணிக்கான செய்தி அறிக்கையினை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடர்வது பிரகாஷ்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பசுமை கப்பல் போக்குவரத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கை கோளுடன் GSLV-F17 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவை சேர்ந்த விமான எஞ்சின் உற்பத்தி செய்யும் நிறுவனம் 3 நவீன ரக விமான எஞ்சின்களை இந்துஸ்தான் விமான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு திரௌபதி முர்மு, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்துள்ள பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1259 அதிகரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று ஆட்சியர் திரு மோகனசுந்தரம் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செண்பகத்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தொடர்ந்து 3வது நாளாக வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 8 மணி நிலவரப்படி 92.16

ரடியாக உள்ளது. தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மூன்று சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதியில் முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 9:03. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அன்பிற்கினிய நேர் நெஞ்சங்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கத்தோடு நிகழ்ச்சி இணைவது நான் பிரகாஷ்ராஜ். தவறுகள் செய்ததற்காக தனக்குத்தான் மன்னிப்பு கொடுங்கள். தவறுகள் செய்ததற்காக தனக்குத்தான் மன்னிப்பு கொடுங்கள். இதனால் மன வலிமை அதிகமாகி மீண்டும் அவ்வாறு செய்யாமல் பாதுகாக்கப்படுவீர்கள் என்ற அழகான வரிகள் சொல்லி இன்றைய பிரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்க நிறமலை நிகழ்ச்சியில உற்சாகமான பாடலோடு இணைந்திருக்கிறோம். நீங்களே வாருங்க, ஒரு பாட்டை கேட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 நாமக்கே ட்ரஸ்டில் கூடிய இந்த நிகழ்ச்சி ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்னைக்கு குட்டி குட்டி தகவல்கள் கூடவே பீட் சாங்ஸ் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு குட்டியான தகவல் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது எவரெஸ்ட் சிகரம் தான் வந்து ரொம்பவே உயரமான ஒரு சிகரம் அப்படின்னு. ஆனால் செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒலிம்பஸ் மான்ஸ் அப்படின்ற எரிமலை நமது எவரெஸ்ட் சிகரத்தை விட சுமார் 3 மடங்கு உயரமானதான். இதனுடைய உயரம் ஏறத்தாழ 21 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல விண்வெளியில ஈர்ப்பு விசை இல்லாத காரணத்தினால அங்கு வாழக்கூடிய விண்வெளி வீரர்களுடைய தண்டுவடம் என்ன ஆகும்னா விரிவடையுமா, இதனால அவங்க பூமியில இருக்கிறத விட விண்வெளியில 2 அங்குலம் வரை உயரமா மாறுவாங்க. ஆனா பூமிக்கு திரும்பியதும் பழைய உயரத்துக்கே வந்து விடுவாங்களாம். நம்மளும் விண்வெளிக்கு போலன்னு ஆசைப்பட்றீங்களா? ஓகே, சூப்பர் ஹிட்டான ஒரு சாங் கேட்டிருந்தலாம். 90s ரொம்பவே ஃபேமஸான சாங்ஸ் தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இந்த வகையில் ஒரு சூப்பர் ஹிட் சாங் இது உங்களுக்காக.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
2: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: ஒன்பது மணி 16 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ரமேஷ் 9.9 நம்ம கிட்ட வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நிரம்பலை. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, நமது மனித மூளையினுடைய நினைவாற்றல் திறன், மெமரி கெப்பாசிட்டி அப்படின்றது சுமார் 2.5 பெட்டாபைட்கள், அதாவது சுமார் 30 லட்சம் மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோக்களை நமது மூளையில சேமிச்சு வைக்க முடியுமா பாத்துக்கோங்களேன்.

எவ்வளோ அளப்பரிய சாதனை கொண்டது நம்முடைய மூளை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வைஃபை அப்படின்னு சொல்லியிருக்குது. நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய வைஃபை, ப்ளூடூத் மற்றும் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்திற்கு அடிப்படை காரணமான அந்த ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங் அப்படின்ற தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா, ஒரு ஹாலிவுட் நடிகை ஹெடி லெமர் அப்படின்றவங்க தான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்முடைய இதயம் லைட்டாக தானே வந்து அழுத்தம் கொடுத்து கொடுத்து எழுந்திரிச்சிட்டு இருக்கு, லப்பு டப்பு அப்படின்னு தெரிக்குது அப்படின்னு. ஆனால் நமது இதயம் ரத்தத்தை பம்ப் செய்கிறப்ப உருவாகக்கூடிய அந்த அழுத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த அழுத்தத்தை கொண்டு ரத்தத்தை சுமார் 30 அடி உயரத்துக்கு பீச்சு அடிக்க முடியுமா? அப்புறம் வாழ்க்கையில் நம்ம அப்பப்போ அழுகிறது உண்டு, அது சோகத்துலேயும் சில கண்ணீர் வரும், சந்தோஷத்துலேயும் சில ஆனந்த கண்ணீர் அப்படின்றது வரும். நம்ம சோகத்தில் அழக்கூடிய அந்த அழுகைக்கும் சந்தோஷத்தில் வரக்கூடிய அந்த அழுகைக்கும் ரசாயன அமைப்பில் வித்தியாசம் இருக்குதாங்க. சோக கண்ணீரில் மன அழுத்தத்தை குறைக்கும் ஹார்மோன்கள் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஏதாவது ஒன்றா நீங்கள் மனம் விட்டு அழுதுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கணுன்றது தான் நம்முடைய ஆகாஷவாணியினுடைய அன்பான வேண்டுகோள். அதனால் சூப்பரான ஒரு பாட்டு, அதிரடியான ஒரு பாட்டு இந்தியன் திரைப்படத்துலேருந்து இது உங்களுக்காக.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ட்ரைட்டம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ஒவ்வொரு நாளும் பிரதான் மந்திரியுடைய திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு விஷயம் தான் கேட்டு ரசிக்க போறீங்க, என்னன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. பிஎம் தக்ஷ் யோஜனா, இந்த திட்டத்தை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மத்திய அரசினுடைய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், இதனால் செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய திட்டம். பின்தங்கிய மற்றும் விளிம்புநிலை சமூகங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்காக இலவச தொழில் பயிற்சி அளித்து அவங்களுடைய வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம். இந்த திட்டத்தினுடைய பெயர் பிஎம் தக்ஷ் யோஜனா. இதனுடைய தகுதி மற்றும் பயனாளியுடைய எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா சொல்கிறாங்க, அதாவது நோட் பண்ணிக்கோங்க. வயது வரம்பு 18-45 வரை இருக்கலாம். பயனாளிகளுடைய வருமான வரம்பு சொல்கிறாங்க, அதாவது ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா வருமான வரம்பு கிடையாது. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இருந்தாங்க, ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னா குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 300,000 இருக்கணும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் அதாவது இபிசி குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 100,000 இருக்கணும். அலைந்து திரியக்கூடிய பழங்குடியினர் டிஎன்டி இவங்க வருமான வரம்பு அவங்களுக்கு கிடையாது. தூய்மை பணியாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வருமான வரம்பு கிடையாது. வழங்கக்கூடிய பயிற்சிகள் என்னென்ன இருக்குது இந்த ஸ்கீமில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ஸ்கில்லிங் அண்ட்

ரீஸ்கில்லிங் சொல்கிறாங்க. ஏதாவது ஏற்கனவே வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நவீன பாதுகாப்பு மற்றும் சுகாதார முறைகள் குறித்த குறுகிய கால பயிற்சி வந்து வழங்கப்படுது. இதனுடைய டைமிங் எவ்வளோ 35 மணி நேரம் இருக்கணும் அந்த பயிற்சி. குறுகிய கால பயிற்சி அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா சந்தை தேவைகளுக்கு ஏற்ப 200 முதல் 600 மணி நேர வேலை வாய்ப்பு பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படுதுங்க. இதில் இன்னொரு கிரிட்டேரியா சொல்கிறாங்க, நீண்ட கால பயிற்சி தொழில்நுட்பம் மற்றும் தொழில் நிறுவனங்கள் சார்ந்த 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரையா இந்த பயிற்சி வந்து கொடுக்கப்படுது. அப்புறம் சுயதொழில் தொழில் முனைவோர் பயிற்சி இதுவுமே அங்கே கொடுக்குறாங்க. சொந்தமாக தொழில் தொடங்க விரும்புவதற்கான வழிகாட்டுதல் பயிற்சிகளும் இங்கே கொடுக்கப்படுது. முக்கியமான நன்மைகள் பெனிஃபிட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா 100% இலவச வேலை பயிற்சி தான். இது வந்து எங்கெங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா அரசு அங்கீகாரம் பெற்ற பயிற்சி மையங்கள் மூலமாக கட்டணம் இல்லாத பயிற்சி அளிக்கப்படுது. ஸ்டைஃபன் கொடுக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. பயிற்சிக்கு 80% மேலே வருகை தரவங்களுக்கு மாதந்தோறும் 1000 முதல் 1500 ஊக்கத்தொகையாக வழங்கப்படுது. இந்த வேலைவாய்ப்பு மற்றும் கடன் உதவி எப்படி பெறலாம் அப்படின்னா பயிற்சிக்கு பின்னாடி அரசு சான்றிதழ், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் மற்றும் சொந்தமாக தொழில் தொடங்க அரசு நிறுவனங்கள் மூலமாக கடன் உதவிகளும் பெறலாம். ரைட், ஓகே, எப்படி இப்போ தம்பி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா, சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. pmdakshdoesje.gov.in மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், pmdaksh.doesje.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது பிஎம் தக்ஷ் ஆப் மூலமாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம். பாரத பிரதமருடைய நலத்திட்டங்கள் வரிசையில் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்துடலாம் இது உங்களுக்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் காலை 9:36 ஆயிட்டு இருக்குது. நாம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டேட்டம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. நேர்களே, இன்றைக்கு காலையில் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பசி தீர்க்கும் உணவா, ஆரோக்கியம் சேர்க்கும் உணவா, ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு சிறப்பு நேரையில் பங்கேற்கிறாரு ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் சிவபிரசாத் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் உடன் உரையாடுறாங்க கே சோபனா. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும், உங்களுக்கு ஏதாவது பேசணும் ஆசைப்படுறீங்க, நீங்களும் கூட பேசலாம். 04-52 என்ற மதுரை முன்னிணைப்போடு 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்களில். இன்னைக்கு என்னென்ன டே, ஸ்பெஷல் டே, இன்னைக்கு நாள் வந்து என்னெல்லாம் ஸ்பெஷல் டேஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு கோகுல அஷ்டமி. அதே போல இன்னைக்கு இந்தியாவினுடைய பெரும் கிழவர், கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கக்கூடிய விடுதலை போராட்ட தலைவர் மற்றும் பொருளாதார வல்லுநர் தாதாபாய் நவ்ரோஜி அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு தான். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தயாரித்த மங்கள்யான் விண்கலம் தன்னுடைய பயணத்தினுடைய முக்கிய கட்டங்களை எட்டிய நாட்கள்ல செப்டம்பர் மாத தொடக்கமும் ஒண்ணுதான். அதே போல உலகம் முழுவதும் இணைக்கக்கூடிய இணைய தேடுபொறியான கூகுள் நிறுவனம் லேரி பேட்ச் மற்றும் செர்ஜி ஃபிரின் ஆகிய

இவரால் 1998 செப்டம்பர் 4 அன்றுக்கு இன்னைக்கு தான் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுச்சு. அதே போல் இந்தியாவில் வறியவர்களும் நோயாளிகளுக்கும் சேவை செய்து அன்னை தெரசா அவங்களுக்கு வேட்டிக்கனில் 2016 செப்டம்பர் 4 இன்னைக்கு தான் போப் பிரான்சிஸ்னால புனிதர் பட்டம் வழங்குச்சார். அதே போல் இன்றைக்கி சர்வதேச வனவிலங்கு தினமும் வந்து கொண்டாடப்படுது, உலகளாவிய தினமாக இன்றைக்கி அனுசரிக்கப்படுது. அதே போல் இன்றைக்கி உலக பாலியல் ஆரோக்கிய தினமாக, அதாவது பாலியல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வுக்கான சர்வதேச தினமாகவும் இன்றைக்கி நம்ம அனுசரிக்கப்படுது. இந்த குட்டி குட்டி தகவலாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு சூப்பர் பீட் சாங் கேட்டு வந்துடலாம். ஒன்ஸ் மோர் திரைப்படத்துலேருந்து

0: தினம் காலை 9:45.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு குடல் நலத்திற்கான ஊட்டச்சத்துகள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி. சுகன்யா அவர்கள்.
2: ஹெல்தி கட் ஹெல்தி லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியமான குடல் ஆரோக்கியமான வாழ்க்கை. மனித குடலின் மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 to 8.5 meters வரை நீளம் இருக்குது. இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து 6 to 7 meters நீளம் இருக்கும். அதே லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல் அப்படிங்கிறது சுமார் 1.5 meters நீளம் இருக்கும். இதை பத்தி ஏன் நம்ம பேசுறோம் இன்னைக்கு அப்படின்னா, நம்ம உணவு முறை மட்டும் முக்கியம் இல்லை, அந்த உணவு நான் சாப்பிட்ட சத்துள்ள உணவு என் உடல்ல சேரணும், இது ரொம்ப முக்கியம். அதாவது டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் சொல்லுவோம், அது உடல்ல நம்ம சேர்ந்தாதான் அதுல உள்ள பலன்கள் எனக்கு கிடைக்கும். நான் சத்துள்ள உணவை சாப்பிட்டிருக்கேன் ஆனா எனக்கு அது உடம்புல சேரல அப்படின்னா அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னால எடுத்துக்க முடியாது. முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது, நான் சாப்பிடுற ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டா இருக்கா ஹெல்த்தியா இருக்கா அப்படின்றது மட்டும் இல்ல, அது நம்ம உடல்ல சேர்றதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ சேர்த்துக்கணும். குடல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் அ செகண்ட் பிரெயின், இரண்டாவது பிரெயின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளோட ஆரோக்கியத்தை முக்கியமான காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், பருப்பு மற்றும் பயறு வகைகள். இந்த முழு தானியங்கள்ல குறுந்தானியங்கள் சிறுதானியங்களும் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட் சேர்த்துக்க வேண்டிய அளவு அப்படின்னா, ஒரு கப் எடுத்துக்கோங்க, 150 ml கெபாசிட்டி கப். அந்த கப்ல நீங்க அட்லீஸ்ட் 3 to 4 cups காய்கறிகள் அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னா தேவையான சத்துக்களும் கிடைக்கும், நம்மளோட ஹெல்த்தி கட்டை மெயின்டைன் பண்ணவும் முடியும். இதை நம்ம எப்படி சேர்த்துக்கணும்?

0: அப்படின்னா மதிய உணவுல மட்டும்தான் காய்கறி சேர்க்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் மாத்திட்டு காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு மூணுலயுமே காய்கறிகள் நீங்க சேர்க்கும் போது உங்களோட ஹெல்த் வந்து நல்ல நல்ல இம்ப்ரூவ் ஆகும். அதை தவிர பழங்கள், பழங்கள்ல பல வகையான பழங்கள் நம்ம சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணணும். நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்றோம்னா வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிடுவோம், இல்ல ஆப்பிள் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாம பல வகையான பழங்கள், ஆப்பிள், கொய்யா, பப்பாளி, தர்பூசணி, மாதுளை, பேரிக்காய், சாத்துக்குடி, ஆரஞ்சு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு சத்து இருக்கு. முக்கியமான சத்துக்கள் எல்லாத்துலயுமே இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரூட்டும் ரொம்ப முக்கியம். அதனால ஒரு நாளைக்கு ஒன்னுல இருந்து இரண்டு வகையான பழங்கள் ஷுவரா நீங்க சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 5 வகையான பழங்கள் நீங்க சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எந்த நேரத்துல பழங்கள் சாப்பிடலாம்னு நீங்க யோசிச்சீங்கன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில 10:30 11 மணிக்கு பழங்கள், அது வந்து ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களா இருந்தாலும், காலேஜுக்கு போறவங்களா இருந்தாலும், வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் அந்த நேரத்துல பழங்கள் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஏன்னா நம்ம சமைத்த உணவோட பழங்களை சேர்க்கறதை விட தனியா சாப்பிடும் போது அதுல இருக்கிற சத்துக்கள், நான் சொன்னேன் இல்லையா நம்ம உடம்புல சேரணும், அப்சார்ப்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ ஒன்னு, ஒரு ஆப்ஷன் வந்து இடப்பட்ட நேரத்துல காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவுல சாப்பிடுறது, இல்லனா மதிய உணவு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு சாயந்தரம் நீங்க ஸ்கூல், காலேஜ், அப்புறம் வேலைக்கு போறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாயந்தர நேரத்துல தான் நமக்கு அன்ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிடுற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு. அதுக்கு பதிலா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடுறதுக்கு பதிலா உங்க வீட்டுல நிறைய வகையான பழங்களை அவைலபிளா வச்சுக்கோங்க. அதை வந்து பழமாவே சாப்பிட ட்ரை பண்ணுங்க, கட் பண்ணி சாப்பிடுங்க. ஜூஸா செஞ்சு சாப்பிடுறதை தவிர்க்கணும். ஏன்னா ஜூஸ் செய்யும் போது அதுல இருக்க நார் சத்து நம்ம எடுத்துறோம். 3-4 கப் காய்கறிகள், 2 வகையான பழங்கள், முழு தானியங்கள் உங்களோட 3 நேர உணவுல கண்டிப்பா இருக்கான்றத பாத்துக்கோங்க. குறுந்தானியங்களும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட கட் ஹெல்த் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லவே ஹெல்ப் பண்ணும். சோ இந்த குடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டா என்னென்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால நமக்கு வர்ற பாதிப்புகள் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குழந்தைங்களுக்குமே இந்த பிரச்சனைகள் வருது. மலச்சிக்கல் இருந்தா நம்ம அடுத்த நேர உணவு நம்மளால சாப்பிட முடியாம போகும். அப்புறம் வயிற்று உப்புசம்னு சொல்லுவாங்க, ப்ளோட்டிங்னு சொல்லி. சோ இது வந்து உங்களுக்கு எந்த உணவும் சரியா சாப்பிட முடியாது. காலை உணவு சாப்பிட்டதுல இருந்தே எனக்கு ஜீரணம் ஆகல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அடுத்த உணவு உங்களால சாப்பிட முடியாது. அப்புறம் லோ எனர்ஜி ஃபீல், சோர்வு, எனக்கு எப்பயுமே வந்து சோர்வா இருக்கு, என்னால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பிரச்சனையெல்லாம் வராம இருக்கணும்னா குடல் ஆரோக்கியமா நம்ம மெயின்டைன் பண்ணணும். காய்கறிகள், பழங்கள், குறுந்தானியங்கள், அது கூட ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்படின்னா புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள், இது வந்து முக்கியமா நம்ம தயிர், மோர் ரெண்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம சாப்பிடுற இட்லி, தோசை, இது எல்லாமே ஃபெர்மெண்டட். நம்ம முதல் நாள் ப்ரிப்பேர் பண்ணி அது நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது அது ஃபெர்மெண்டேஷன் வருது. அது வந்து நமக்கு உடல்ல வந்து நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்குது. சோ நம்மளோட கட் ஹெல்த்ல நம்ம சொல்றது மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய நுண்ணுயிரிகள் அதுல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு நுண்ணுயிரிகள் இருக்கும் அப்படின்னா 100,000,000,000 நுண்ணுயிரிகள் இருக்கு. அது வந்து நம்மளுக்கு குட் பாக்டீரியாஸா இருக்கணும். குட் பாக்டீரியாஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட ஹெல்த், கட் ஹெல்த் நல்லா மெயின்டைன் ஆகும். அதுவே வந்து சரியில்லாத உணவு பழக்க வழக்கமா இருந்தா, பேட் பாக்டீரியாஸா இருந்துச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடலில் கோடிக்கணக்கான நண்பர்கள், அவர்கள் நலமாக இருந்தால் நாமும் நலமாக இருப்போம். சோ அதை வந்து குட் பாக்டீரியாஸா மெயின்டைன் பண்ணுங்க. உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ கரெக்ட் பண்ணுங்க. வாட்டர் இன்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நான் சாப்பிடுற காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், தண்ணீர் தேவையான அளவு எடுத்துக்கிறது, ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், இது எல்லாம் சேர்ந்தா உங்களோட கட் ஹெல்த்தை நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும். பாடியில இருக்க மெட்டபாலிசம் எல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கும், நிறைய டிசீசஸ் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும்.
1: இதுவரை தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு குடல் நலத்திற்கான ஊட்டச்சத்துக்கள் பற்றி நமக்காக விளக்கம் அளித்தார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி. சுகன்யா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:10 ஊட்டச்சத்துக்களும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளும் பற்றிய தகவல்கள் இடம்பெறும்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

நேரம் 9:58 ஆயிட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 9.9ல நாம இதுவரை கேட்டு ரசிச்சிருந்த நிகழ்ச்சி ட்ரைட்டம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் இசை இனிமையை பரப்புவது போல நம்முடைய தூய எண்ணங்கள் அமைதியையும் இனிய வார்த்தைகள் அன்பையும் நற்செயல்கள் ஆனந்தத்தையும் உலகெங்கும் பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பிரகாஷ்ராஜ். நன்றி நேர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பசுமை கப்பல் போக்குவரத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்கத்தை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவால் தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV F-17 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவை சேர்ந்த விமான எஞ்சின் உற்பத்தி செய்யும் நிறுவனம் 3 நவீன ரக விமான எஞ்சின்களை இந்துஸ்தான் விமான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்துள்ள பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1259 அதிகரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைத்தீர்ப்பு கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று ஆட்சியர் திரு மோகனசுந்தரம் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செண்பகத்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தொடர்ந்து 3வது நாளாக வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 8 நிலவரப்படி 92.16 உள்ளது. தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதியில் முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நம்ம இப்போ கேட்க போகிறது விருப்ப கானங்கள். விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்ப பாடல்களாய் வலம் வரும் இந்த அரை மணி நேரமும் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு. இன்றைக்கி விழிகள் பற்றிய தகவலோடு பாடல்கள் கேட்கலாம். மனித உடலின் மிக முக்கியமான உறுப்பு மற்றும் வியக்கத்தக்க உறுப்புகளில் ஒன்று நம் விழிகள். உலகை காண்பதற்கு உதவுவதும் விழிகள் தான். விழிகள் பற்றிய தகவலோடு விழிகள் பற்றிய பாடல்களையும் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் கிழிஞ்சல்கள் திரைப்படத்திற்காக டாக்டர் கல்யாண் எஸ் ஜானகி இவர்களின் குரல்களில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் 10:02. நார் 10 அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ரமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில். என் விருப்ப பாடல்களை வலம் வந்துட்டு இருக்கு. கண்கள் ஒளியை உள்வாங்கி சமிச்சைகளாக மாற்றுகின்றன. நாம் உண்மையிலேயே கண்களால் பார்ப்பதில்லை, மூளையால் தான் பார்க்கிறோம் அப்படிங்கிற இந்த தகவலோட பாடலை கேட்டலாமா? 100வது நாள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், மிஸ் ஜானகி இவர்களின் குரல்களில்.
2: மணி விழியில் மௌன மொழி பேசும்.

நேரம் 10:13 25 ஆயிட்டு இருக்கு. விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில என் விருப்ப பாடல்கள் விழிகள் பற்றிய பாடல்கள் வலம் வந்துட்டு இருக்கு. மனிதனின் கண் தோராயமாக 576 மெகா பிக்சல் கொண்ட கேமராவிற்கு இணையானது தான் விழிகள் அப்படிங்கிற இந்த தகவலோட பாடல் கேட்டலாம். ராகங்கள் மாறுதலை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குரலில்.

நேரம் 10:18 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz நம்ம கேட்டுட்டு இருக்கோம் விருப்ப கானங்கள்ல என் விருப்ப பாடல்கள். விழிகள் பற்றிய தகவலோடு விழிகள் பற்றிய பாடல்களையும் கேட்டுட்ருக்கோம். உடலிலேயே மிக வேகமாக செயல்படும் தசைகள் நம்முடைய விழிகளில் தான் இருக்குது. மனிதனுடைய விழிகள் சுமார் 1 கோடி வெவ்வேறு நிறங்களை வேறுபடுத்தி அறியக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தது அப்படிங்கிற இந்த தகவலோடு அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக KG ஜெசஸ், S. ஜானகி இவர்களின் குரல்களில்

விருப்ப கணங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்ப பாடலாய் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இன்னைக்கு விழிகள் பற்றிய தகவலோடு விழிகள் பற்றிய பாடல்களும் ஒலி உலா வந்துட்டுருக்கு. நம்ம விழிகளில் இருக்கக்கூடிய முன்பகுதியில் இருக்கும் வெளிப்படையான அடுக்கு கார்னியா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது விழியில் இருக்கக்கூடிய ஒளியை உள்ளே அனுப்புறதுக்கு உதவுகிறது. அதே போன்று ஐரிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியானது விழியின் நிறமுள்ள பகுதியாகும். இது விழியிற்கு வெளியில் செல்லும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. லென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தெளிவான பிம்பத்தை உருவாக்க உதவுவதற்காக இறைவனால் இயற்கையாக படைக்கப்பட்டது தான் நம்ம விழிகளில் இருக்கக்கூடிய லென்ஸ் அப்படிங்கிறது. ரெட்டினா அப்படிங்கிறது விழிகளில் பின்பக்கம் இருக்கக்கூடிய திரை போன்ற ஒரு பகுதி தான். இந்த பகுதியில் தான் பிம்பமாய் விழுகிறது நம்முடைய பார்வையான காட்சிகள். இந்த தகவலோடு நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கு வரும் பாடல் தெய்வ திருமகள் திரைப்படத்திற்காக சைந்தவி குரலில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:31, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து முதல் பாட்டை கேட்டு வந்துடலாம், அடுத்து பேசலாம். வாங்கினீர்களே

10:35 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இருபட பாடல்கள். தென் மதுர தமிழோசை மதுரை பண்பலை, புண்ணிய தீர்த்த கடலோசை ராமேஸ்வரம் பண்பலையில் இணைந்திருக்கிறீங்க நேர்களே. நாம் கேட்டுட்டு இருக்கிற இந்த பாட்டு ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து அடுத்த பாட்டாக ஒலிக்க இருக்கிறது, கேட்டு ரசிக்கலாம்.

பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இருபட பாடல்கள். இப்போ ரெட்ரோ பாட்டு கேட்டு முடிச்சிட்டோம், அடுத்து மாமன் திரைப்படத்திலிருந்து முதல் பாடலாக கேட்டு வந்தலாம் நேர்களே.

நேர்களே, இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில பசி தீர்க்கும் உணவா, ஆரோக்கியம் சேர்க்கும் உணவா, ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் சிவபிரசாத் அவர்கள். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் கே சோபனா. நிகழ்ச்சியில பங்கேற்க நேர்கள் அழைக்கலாம் 0452 என்ற மதுரையினுடைய முன்னிணைப்போடு, 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற எண்களில். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. நேரம் 10:54 நிமிடமாயிட்டு இருக்குது. ஆகாஷவாணியில நீங்க கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இருபட பாடல்கள். இன்னைக்கு அடுத்த ஒரு பாட்டு கேட்க போறோம். மாமன் திரைப்படத்துல இருந்து

0: தொடர்ந்து செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS 05 GSLV-F17 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் விண்வெளி தேவைகளை முழுமையாக நிறைவேற்ற தனியார் பங்களிப்பும் அவசியம் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பசுமை கப்பல் போக்குவரத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சதாரா மாவட்டத்திற்கு உட்பட்ட ரத்னகிரி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுமார் 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 92.16 அடியாக உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் இன்று திருச்சி முக்கம்பு மேலணைக்கு வந்தடைந்தது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கண்ணாடி மாளிகை. உங்கள் உடலை நன்றாக பராமரியுங்கள், நீங்கள் வாழ்வதற்கு இருக்கும் ஒரே இடம் அதுதான் என்ற அழகான வரிகளோடு இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பாக

0: பசி தீர்க்கும் உணவா, ஆரோக்கியம் சேர்க்கும் உணவா? ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை. நேரலையில் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் சிவபிரசாத் அவர்கள் உடன் உரையாடுகிறார் கே சோபனா. நிகழ்ச்சியில் நேர்கள் பேச அழைக்கலாம். 04522 என்ற மதுரையினுடைய முன் இணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்றெண்களில்.
1: வணக்கம் நேர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பும் தலைப்பு சார்ந்த கேள்வியும் அதன் விளக்கமுமாய் வந்த கண்ணாடி மாளிகை இன்று ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு வந்திருக்கிறது. சுவைக்காக நாம் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு உணவும் நம் உடலுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நம் தட்டில் இருக்கும் உணவு வயிற்றை நிரப்புகிறதா, இல்லை நம் வாழ்வையே வடிவமைக்கிறதா? உணவு என்று சொல்லும்போது அது நம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் என்பதால் நமக்குள் எழும் கேள்விகள் பல. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக பசி தீர்க்கும் உணவா, ஆரோக்கியம் சார்ந்த உணவா என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட காத்திருக்கிறார் உணவியல் நிபுணர் சிவபிரசாத் அவர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: முதல்ல உங்களை பற்றின ஒரு சுருக்கமான அறிமுகமோ, இந்த உணவியல் நிபுணர் அப்படின்றவங்க யார், இந்த உணவு பழக்கத்தை அவங்களோட இந்த உணவு பழக்கத்தில் அவங்களுக்கு அவங்களோட ஆலோசனை நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம்?
2: ஹலோ, திஸ் இஸ் டயட்டிஷியன் சிவபிரசாத், உணவியல் நிபுணர் மற்றும் ஊட்டச்சத்து ஆலோசகர். அதாவது டயட்டிஷியன் என்ற டயட்டிஷியன் அப்படின்னா யாருன்னா, உணவியல் நிபுணர்னு நம்ம தமிழ் அர்த்தத்தில் சொல்லலாம். அதாவது இப்போது டயட்டிஷியனோட வேலை என்னென்னா, மக்களை சரியான ஊட்டச்சத்து உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட வைக்கிறது தான் ஒன்று. ரெண்டாவது, ஒரு டயட்டிஷியனோட வேலை என்னென்னா, பீப்புளை ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதாவது இப்போது ஒரு பேஷண்ட் வந்து ஆன்காலஜி, அதாவது கேன்சர் பேஷண்ட் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஊட்டச்சத்து அந்த நிலைமையில் தேவைப்படும் அப்படின்றத பார்த்து அதை சரியாக வடிவமைச்சு கொடுக்கறது ஒரு டயட்டிஷியனோட வேலை. ப்ளஸ் இதோட சேர்ந்து என்னென்ன கிளினிக்கல் திங்ஸஸ் எல்லாம் இருக்கோ, ஸோ அதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது ஒரு டயட்டிஷியனோட வேலை.
1: சரி, இப்போது இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வந்து உண்மையாகவே பசி வந்து தான் சாப்பிட்றாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ உண்மையாகவே நம்ம பசிச்சு தான் சாப்பிட்றோமா, இல்லை நேரம் ஆயிடுச்சே நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்றோமா?
2: ஓகே, என்னோடய ப்ராக்டிஸில் நான் மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணுறது, அவங்க பார்க்குறது அவங்க பசிச்சு தான் சாப்பிட்றாங்க. எனக்கு வந்து இத்தனை மணி ஆயிடுச்சு, எனக்கு என்னோடய பசங்களை பொண்ணுங்களை ஸ்கூலில் விடணும், அப்படி நான் சாப்பிடணும், 10 o'clock ஆகுது சார் ஆனாலும் நான் சாப்பிட்றணும் அப்படின்னு சாப்பிட்றாங்க ஒரு கேட்டகரி. செகண்டு, எனக்கு காலையில் எழுந்த உடனே 5 o'clock எழுந்திருக்கிறேன், 6 o'clock பசி வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு கேட்டகரி பீப்புள்ஸ் இருக்காங்க, பசிக்கும் சாப்பிட்றாங்க, சாப்பிடணும், டைம் ஆகுது, வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்காங்க.
1: ஸோ ரெண்டு சைடுமே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த ஊட்டச்சத்து அப்படின்றத பொறுத்த வரைக்கும், இந்த ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான இப்போ ஒரு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கிடைக்கிறதுக்கு ஊட்டச்சத்து வந்து ஒரே மாதிரியே கிடைக்குமா?
2: இதுக்கு பார்சியலாக ஆமான்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம்னா, இப்போது வீட்டில் 4 பேர் இருக்கோம்னா, 4 பேர் என்ன வேலை பார்க்குறாங்க? இப்போது அம்மா வந்து வீட்டில் இருக்காங்க, அப்பா வந்து ஆஃபீஸ் போகிறாங்க, பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா, என்ன காலையில் வந்து இட்லி தோசை சப்பாத்தி தான் செய்கிறோம்னா, ஓகே அதோட சேர்த்து எந்த குவான்டிட்டியில் சாப்பிட்றோம், எதோட பேர் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், ப்ரோட்டீன் கேஸ், முட்டை, தால், ஸோ காலையில் ஃபைபர் கேஸ், ஒரு வெஜிடபிள் கூட்டு, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பேர் பண்ணி சாப்பிடும்போது போதுமான நியூட்ரியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து அளவை பொறுத்து, என்ன வேலை செய்கிறோம், என்ன வயது அப்படின்றத பொறுத்து மாறும்.
1: சரி, ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம ஆரோக்கியமான உணவு அப்படின்னு எடுத்துக்கும்போது, நம்ம போய் நம்ம இப்போ கடையில் வாங்கும்போது ஆர்கானிக், நேச்சுரல், மில்லட் இந்த மாதிரியான ஒரு பேர்களை வச்சு நம்ம வாங்குகிறோம். ஸோ இது வந்து சரியானதா? முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஏன்னா ஊட்டச்சத்துக்கும் இதுக்கும் நமக்கு நிறைய சம்மந்தம் இருக்குது.
2: ஒரு நல்ல க்வெஸ்டின். ஆஸ் அ ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்டூடெண்ட்டாக, இதுக்கு ரொம்ப ஒரு லேபிளை பார்த்து வாங்கணும் அப்படின்னு நாங்கள் முன்னாடி இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் பீப்புள்ஸுக்கு. ஆனால் இப்போது சின்ன குழந்தைங்களை வரைக்கும் லேபிள்ஸை படித்து பார்த்து, அதாவது லேபிளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு

0: பழக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாளில் எவால்வ் ஆகும். ஸோ என்னை பொறுத்தவரை பர்சனலாக எந்த ஒரு உணவை பேக் பண்ணி வச்சுருக்காங்களோ அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
1: சரி, இப்போது வந்து இந்த இப்போ ஊட்டச்சத்து அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம தேடி தேடி நம்ம சாப்பிட்றோம், அதில் உள்ள நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குதா அப்படின்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது?
0: ஃபஸ்ட் திங், நீங்கள் தேடி தேடி சாப்பிட்றது எப்படின்னா, எதை தேடி சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு கைடன்ஸ் படி சாப்பிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். நீங்கள் ஏதாவது அப்பார்ட் ஃப்ரம் ஏதாச்சும் கூகுளோ ஆர் சம்திங் ஆஸ் வீடியோஸ் பார்த்தோ ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அங்கே தேர் இஸ் சம் ஆஃப் த லேக் இருக்கும். ஸோ இதனாலேயே நிறைய மார்ட்டாலிட்டி இறப்பு விகிதமும் வந்துட்டு இருக்குது.
1: ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய வீடியோஸ் பார்த்து அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறது தப்பு?
0: தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்து பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியாது, வீடியோஸ் போடுறவங்களையும் தப்புன்னு சொல்ல முடியாது. என்ன உங்களுக்கு என்ன டிசைடு, உங்களுக்கு என்ன கோல், அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவைன்றத ஒரு கரெக்டான டயட்டீஷன்ட்டையோ அப்ரோச் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயம்.
1: சரி, இப்போது ஒரே அதாவது இப்போ ஒரு காயை வந்து இவங்க வீட்டில் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னா நாங்கள் அதை வந்து மாடிஃபை பண்ணுறோம், சரியா? இப்போ வாழைப்பூ சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா வாழைப்பூ வடை போட்டால் சாப்பிட்றாங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்றப்ப, அந்த ஒரே காய்கறியை வேக வச்சோ இல்லை பொரியல் பண்ணியோ இல்லைன்னா அவியல் அவிச்சோ வேக வச்சோ அவிச்சோன்னு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதோட சத்துக்கள் வந்து மாறுமா?
0: முதல்ல வந்து ஃபஸ்ட் இப்படி பார்ப்போம், உங்கள் பசங்க சாப்பிட மாட்டேறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறது ஓகே, ஃபைன், அவங்க சாப்பிட வச்சிட்டாங்க. இப்போ வாழைப்பூ பொரியல்லாம் பண்ணிங்கன்னா உள்ளே போகாது, கசக்கும். வாழைப்பூ வடை செஞ்சோம்னா 10 வடை 15 வடை போகும், எவ்வளோ வடை போகும்னே தெரியாது. ஸோ ஃபஸ்ட் திங் கோல், அவங்கள சாப்பிட வைக்கணும். அப்புறம் அதில் இருக்க ஊட்டச்சத்தை அவங்களுக்கு சொல்லணும், அது இது சாப்பிட்றதுனால என்ன உனக்கு ஆகும், உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. ஸோ நம்மளோட சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப கிளவரானவங்க, என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அது கசக்குதோ இனிக்குதோ ஓகே ஐ நீட் மம்மி எனக்கு வேணும் இது அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இப்போது. ஸோ சாப்பிட்ருவாங்க.
1: சரி, ஓகே. அதாவது இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி, இந்த ரெண்டு விஷயமே வந்து நம்ம ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய விஷயமா?
0: என்ன சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், ஓகே, இதை வந்து எப்போ சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போது எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா, இப்போ ட்ராவலில் இருக்கீங்க, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்போவாச்சும் அதாவது காலையில் சாப்பிட முடியல, மத்தியானம் வந்து நீங்கள் உங்களோட சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி சாப்பிடணும், ஒரு பிரியாணி கடையை பார்த்தோன்னே டெம்ட் ஆகிட்டு ஓகே இன்றைக்கி வந்து மீல் வந்து பிரியாணி அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. நீங்கள் வந்து லைட்டானதை சூஸ் பண்ணணும், காலையிலேயே சாப்பிடல அப்போ வந்து இப்போ நம்ம வந்து நம்ம வகுட்டுக்கு உணவு கொடுக்கும்போது கரெக்டான உணவை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து ஒரு சின்ன வெஜ் மீல்ஸு மினி மீல்ஸ் சாப்பிட்லாம், இல்லாட்டி ஒரு தயிர் சோறு சாப்பிட்றது வெல் அண்ட் குட்.
1: சரி, இப்போ நீங்கள் வந்து வெளியில் ஹோட்டல்னு சொன்னனால நான் எனக்கு இந்த க்வெஸ்சன் கேட்கணும்னு தோணுது. இப்போது நான் எப்போயுமே வந்து வீட்டில் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக நான் தான் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அதே வந்து நான் என்றைக்காவது வெளியில் போகும்போது அவாய்ட் பண்ண முடியல, ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையுது அப்படின்னா, வெளியில் உள்ள ஹோட்டலில் நான் எப்படி வந்து ஒரு நல்ல ஃபுட்டை வந்து தேர்ந்தெடுத்து நான் சாப்பிட முடியும்?
0: ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா எப்பயுமே வந்து செலெக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே. ஸோ அப்போ ஃபுட் செலக்ட் பண்ணும்போது நல்லா செலக்ட் பண்ணணும். டிஷ்ஷஸ் அதாவது பிரியாணி அப்படின்னா அது வந்து ஒரு சூப்பரான டிஷ் அப்படி பார்க்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் அந்த சமயம், நீங்கள் வந்து எந்த எது எதை நோக்கி, அதாவது உங்களோட கோல் எது, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி இருக்குன்னா நீங்கள் எந்த மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது. இன்னொரு சிம்பிளான ஒன்றுன்னு சொல்லலாம், நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ணலையா, ஐம் ஃபாஸ்டிங், நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், நான் விரதத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது நல்லது. இன்னொரு சின்னதான ஒரு இது, ஒரு சின்ன பழமொழி அப்படின்னு சொல்லாமல் ஒரு சின்ன சென்டென்ஸாக கூட சொல்லலாம், சாப்பிட்டு உயிர் விட்டவங்க தான் அதிகம், சாப்பிடாம உயிர் விட்டவங்க கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணிக்கோங்க.
1: ஓ சரி, அதாவது கேட்கறதுக்கு வேணால் வந்து ஒரு ஹியூமராக இருக்கலாம், பட் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றீங்க சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போது நான் சாப்பிட்ற எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான், அப்போ அப்படின் இருக்கும்போது என்னோடய டயட் மட்டும் எப்படி அன்ஹெல்த்தியாக இருக்க முடியும்?
0: ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு எதை பார்த்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அதாவது நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட் திங் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்

0: டயட்டிஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணணும். அவங்க கேட்பாங்க, உங்கள் ஃபுட் ஹிஸ்ட்ரிலாம் கேட்பாங்க, என்ன சாப்பிட்றீங்க, காலையில் என்ன சாப்பிட்றீங்க, எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹிஸ்ட்ரிலாம் கேட்ட பிறகு அவங்க தான் சொல்லணும் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க இல்லை அப்படின்னு.
1: சரி, இப்போது ரெண்டு புத்தகம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரெண்டு புக் எடுத்துக்கிட்டோம், ரெண்டுலேயுமே வந்து ஒரே மாதிரியான பேஜஸ் இருக்குது. அப்போது அந்த ரெண்டுலேயுமே வந்து ஒரே மாதிரியான கருத்துக்கள் இருக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி ஒரே மாதிரியான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு உணவுகளை நம்ம சாப்பிடும்போது ஒரே மாதிரியான ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்குமா?
0: கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ இதுக்கு ஆன்சர் எஸ்ன்னு சொல்லலாம். அப்போ எஸ்ன்னு சொன்னால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓகே இன்றைக்கி ஒரு கேக் பீஸ் சாப்பிட்டாச்சு, அதுக்கு அதில் இருக்க ப்ரோட்டீன் கிடச்சிருச்சு, கலோரிஸ் கிடச்சிருச்சு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. இப்போது கரெக்டாக கேட்குறீங்க. இப்போ 100 கிராம் வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கும் 100 கிராம் இல்லை ஒரு 50 கிராம் வந்து 50 கிராம் ரைஸ் அண்ட் தென் 50 கிராம் வந்து 25 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்துக்கிட்டு பன்னீர் எக் எடுத்துக்கிட்டு அண்ட் தென் ஃபைபருக்கு ஒரு 25% ஏதாச்சும் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும்.
1: சரி, இப்போது இணைப்பில் ஒரு நேர் காத்துட்ருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் ஆகாஷம் மகன் குருத்துறை. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்,
1: சொல்லுங்கள் சார்.
2: ஆ, ஒன்றும் இல்லை, நான் ஆவியில் செய்கிற உணவு இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாட்டு உணவு, பாரம்பரிய உணவு, இடியாப்பம், புட்டு.
0: ஆமாங்க, ஆமாம் ஆமாம்.
2: இட்லி, இது வந்து காலை உணவாக சாப்பிட்லாம். பழைய சோறு, வலிச்ச தண்ணி, அது மாதிரி உப்பு போட்டு சாப்பிட்றது, மோறு ஊற்றி சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு. மதியானத்துக்கு வந்து ரசம் சாப்பாடு, கொஞ்சம் சாப்பாடு, ரசம் சாம்பார், காய்கறி.
1: உணவியல் நிபுணர் கிட்ட வந்து நீங்க இதெல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்கணும். நீங்க வந்து இதெல்லாம் நல்ல உணவு, இதெல்லாம் நல்ல உணவு நீங்களா டிசைட் பண்ணிட்டு சொல்றீங்களே. அதுவும் நம்ம இதுல பிராண்டோட பேரே நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா, சோ அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க.
2: நான் சாப்பிட்டுக்கம்மா, சிறுதானியம் நிறைய சாப்பிட்டுக்கேன், ஆரோக்கியமா இருக்கேம்மா. அதே மாதிரி எல்லாம் பண்ணணும். ஆரோக்கியம் இல்லாததுன்னா இன்னைக்கு உள்ள பாஸ்ட் ஃபுட்டு நிறைய ரைஸ் வச்சுக்கிட்டு சிக்கன் மட்டன் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணலாம்.
1: ஆ சரி,
0: ஹலோ ஐயா, வணக்கம்.
1: இல்ல, அவர் வந்து க்வெஸ்சன் மட்டும் கேட்டுட்டாங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க.
0: ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் திங், அவர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டன் அதிகமாக சாப்பிட்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்க மக்களோட புரிதல் என்னன்னா, கறி, மீன், கோழி, கவுச்சி இதெல்லாம் சாப்பிட்டா ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை, அப்படி இல்லை சரிங்களா. இப்போ ஐயா சொன்ன மாதிரி காலையில் வந்து நான் ஆவியில் உணவு சாப்பிட்றேன், ரொம்ப நல்லது, சாப்பிட்லாம். பழைய தண்ணி, வடித்த தண்ணி, மோர் ஊற்றி சாப்பிட்றேன்னு சொன்னாங்க, ரொம்ப நல்லது, சாப்பிட்லாம். சூப்பரான ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபுட் இது எல்லாமே. ஆனால் நீங்கள் அதை எதோட பேர் பண்ணி சாப்பிடணுன்னு இருக்குது சரிங்களா. நீங்கள் வெறும் நீராவியில் அவிச்ச ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டா அது ஹெல்த்தி அப்படின்னு ஆயிராது. அதோட நீங்கள் இப்போது இடியாப்பம் சாப்பிட்றீங்கன்னா இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் சீனி போட்டு சாப்பிடக்கூடாது. இடியாப்பத்துக்கு வெஜிடபிள் குருமா, ஏதாவது காய்கறி அதிகமாக போட்ட கெட்டியான குருமா வச்சு சாப்பிடணும் ஒன்று. அதோடு சேர்த்து ரெண்டு அவுச்ச முட்டை, ஐயா கண்டிப்பாக ஒரு வயசு 50+ ஆகும், ரெண்டு அவுச்ச முட்டை சாப்பிடணும். இன்கேஸ் உங்களுக்கு ஹைப்பர், இன்கேஸ் உங்களுக்கு கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர் எதுவும் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு முட்டை சாப்பிட்லாம், இல்லாட்டி ஒரு முட்டை சாப்பிட்லாம்.
1: ஓகே, அது ஏன் வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடக்கூடாது, காய் வச்சு சாப்பிடணும்னு சொல்கிறீங்க?
0: ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ காலையிலே நம்ம வந்து என்னைக்காச்சும், அதாவது எங்களோட, அதாவது ஒரு டயட்டிஷியனோட வேலை என்னென்னா இது சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான வேலை கிடையாது. பீப்புள்ஸ், அதாவது மக்களை சரியான முறையில் சாப்பிட வைக்கணும். அது தேங்காய் பால் சீனி போட்டனாலும் சரி, வெஜிடபிள் குருமானாலும் சரி. இப்போ நான் ஏன் இங்கே வந்து வெஜிடபிள் குருமா அப்படின்னு சொன்னேன்னா, அவங்க வந்து இவர் பேசின வரைக்கும் இவரோட ஃபுட் ஹேபிட் வந்து காலையில் நீராவியில் சாப்பிட்றதா சொல்லியிருந்தார். ஸோ அப்படின்ற போது அவர் வாரத்தில் 3 நாள் தேங்காய் பாலும் சீனியும் போட்டு சாப்பிட்டா அது வந்து கொஞ்சம் தவிர்க்கக்கூடியது. ஸோ அதனால வெஜிடபிள் குருமா வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறது நல்லது.
1: சரி சரி சரி. உணவு சார்ந்த இன்னும் நமக்கு நிறைய கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் நேர்களே.

0: நேரம் 11:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் இன்று பசி தீர்க்கும் உணவா ஆரோக்கியம் சார்ந்த உணவா என்ற தலைப்பில் ஆரோக்கியம் மற்றும் உணவு முறைகள் சார்ந்து விளக்கமளிக்கிறார் உணவியல் நிபுணர் சிவபிரசாத் அவர்கள். சார், இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, இந்த ரைஸை வந்து நம்ம சாப்பிட்லாமா வேண்டாமா, இல்லை எந்த அளவுக்கு சாப்பிட்ணும், இப்போ உணவு வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு போகிறதே வந்து ரைஸ்க்கு தான். ஸோ அப்போ அந்த சாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிறதுக்கே ஏன் இவ்வளோ யோசிக்கிறாங்க?
1: ஒரு நல்ல க்வெஸ்டின் இது. ரைஸ் அதாவது ஒரு இது இட்ஸ் ஓகே, சிம்பிளாக சொல்லலாம், ரைஸ் வந்து மாவு சத்து. ஸோ இதை சாப்பிட்டா டக்குன்னு வந்து நம்ம பாடி வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியாக மாற்றிடும். ஸோ அப்படின்ற போது நம்மளோட உணவு பழக்க முறையில் எப்படி இருக்குன்னா, அதிகபட்சம் ரைஸ் தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் ஒரு ஜென்ரல் அட்வைஸ் கொடுக்கறது என்னென்னா, ரைஸை கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம பீப்புள்ஸ் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் மேலே போயிட்டு ரைஸவே கட் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லி ரைஸை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வந்து கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் வந்து இதை தான் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லை, நீங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட்டும் வெயிட் லாஸ் பண்ணலாம், வெயிட் கெயின் பண்ணலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவை ஒரு நல்ல கைடன்ஸ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் டயட்டீஷன்கிட்ட போயிட்டு கேட்குறது நல்லது.
0: சரி, அதே இதில் இப்போ ரைஸ் வந்து கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, ரைஸே தான் வந்து எனக்கு சாப்பிட்டா நான் ரைஸ் தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ மூணு நேரமுமே வந்து நான் ரைஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்றவங்களுக்கு உங்களோட

0: சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவை ஒரு நல்ல கைடன்ஸ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் டயட்டீஷன்கிட்ட போயிட்டு கேட்குறது நல்லது.
1: சரி, அதே இதில் இப்போ ரைஸ் வந்து கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, ரைஸே தான் வந்து எனக்கு சாப்பிட்டா நான் ரைஸ் தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ மூணு நேரமுமே வந்து நான் ரைஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்றவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் சொல்லுங்கள்.
0: இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இப்போது நம்ம வந்து மதுரையில் இருக்கோம். ஸோ நம்மளை சுற்றி உள்ள கிராமம் எல்லாமே வந்து கிராமம்தான். ஸோ காலையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் வந்து சாதம் வடிச்சிருவாங்க. சோறு வடிச்சிட்டான், அதுதான் மூணு நேரமும், காலையிலையும் மதியம் நைட்டு. ஸோ மூணு நேரம் சாதம் வடிச்சிட்டா அவங்க மூணு நேரம் அதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து உடல் உழைப்பினால் தப்பிச்சிட்டாங்க ஒன்று, ரெண்டாவது அதை சாப்பிட்டு டயபெட்டிஸ் வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போது அப்படி சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடக்கூடாது, சரிங்களா? ஏன் அப்படின்னா நிறையா மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வரும். இப்போது வந்து
1: சரி, இப்போது அதே மாதிரியே வந்துட்டு இப்போ நீங்கள் ரைஸ் பற்றி சொன்னீங்க. இப்போது காலையில் உணவு சாப்பிட்றதுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து இப்போ பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காலையில் உணவை வந்து பிரேக் கட்டாயமாக சாப்பிட்ணுமா, இல்லை நம்ம வந்து காலையில் உணவை வந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு நம்ம வந்து லஞ்ச்லேருந்து சாப்பிட்டுக்கலாமா, இல்லை நைட்டு உணவுமே வந்து நம்ம எத்தனை மணிக்குள்ளே சாப்பிட்ணும், இந்த மாதிரியான ஒரு ஸ்லாட்டை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க.
0: ஓகே, அதாவது பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்கிங் ஃபாஸ்ட், நீங்கள் அந்த பிரேக்கிங் ஃபாஸ்ட்டே பிரேக் பண்ணுறீங்க. ஓகே ஓகே, ஆக்சுவலாக வந்து நம்மளோட சயின்ஸ், ஃபுட் சயின்ஸ் நிறையாது எவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்க, நிறையா திங்ஸ், நிறையா ஸ்டப்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ அப்படின்ற போது காலையில் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இதுவே ஒரு பெரிய விவாதமாக போகும் ஒன்று. ஸோ இப்போ நான் ஜென்ரல் ப்ராக்டிஸில் நான் பார்த்து சொல்கிறது என்னென்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் மேண்டிட்டரி, கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா சாப்பிட்டா தான் வந்து நமக்கு ஓவரால் வைட்டாலிட்டி நல்லா இருக்கும். இப்போ காலையில் நீங்கள் எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கிறனும்னா, நீராவியில் செஞ்ச உணவு சூப்பர். சண்டே உங்களுக்கு விடுமுறையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பழைய சோறு எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ எந்த மாதிரி பேர் பண்ணிக்கிறோம்னா, மூணு இட்லி சாப்பிடுங்க, ரெண்டு அவுச்ச முட்டை சாப்பிடுங்க, ஒரு திக்கான தால் சாம்பார் சாப்பிடுங்க, இல்லை க்ரீன் சட்னி, ரெட் சட்னி, ஒயிட் சட்னி சாப்பிடுங்க, சரிங்களா? ஸோ மத்தியானம் இதே மாதிரி, மத்தியானம் இப்போது ஒரு சிம்பிளான மெனு சொல்லணும்னா, ஒரு 200-250 கிராம் ஆஃப் ரைஸ், அதோடு வந்து ஒரு 100-150 கிராம் ஆஃப் ஃபைபர், ஏதாச்சும் வெஜிடபிள் கூட்டு சாப்பிடுங்க.
1: சரி சரி, இப்போது இணைப்பில் ஒரு நேர் காத்துட்ருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம், மதுரை ராஜேஷ் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள் சார்.
2: சார், என் பொண்ணு ஐடியில் ஒர்க் பண்ணுது சார்.
0: சரிங்க.
2: அது வந்து காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா எக்கு ஒயிட்டு,
0: சரிங்க,
2: பாதாம் பருப்பு அந்த ஊற வச்சு அந்த தோல் எடுத்துடுறாங்க,
0: சரிங்க,
2: அப்புறம் ஃப்ரூட்ஸ்,
0: இது
2: மட்டும் ஒரு கண்டிப்பா ஒரு பவுல் நிறைய
0: சாப்பிடுறா,
2: வேற எதுவுமே சாப்பிட மாட்டாரு. ஆனா எக்கு மஞ்சள் சாப்பிட மாட்டாரு.
0: ஓ, மஞ்சள், ஓகே ஓகே ஓகே, சரிங்க.
2: இதை மட்டும் சாப்பிட்றா சார், ஆனால் நல்லா எனர்ஜியாக இருக்குன்றா, இது ஓகேவா எப்படி சார் இது?
0: அதாவதுங்க, சாப்பிட்ற சாப்பாடை வச்சு ஒரால் இடை போடக்கூடாது ஒன்று. ஆனால் இன்னொரு சயின்ஸ் படி பார்க்குறோம்னா அப்படி பார்த்தா ஆகணும். இப்போது உங்களோட பொண்ணு வந்து கொஞ்சம் உடல் எடை வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வந்து எனர்ஜிட்டிக்காக தான் இருக்க மாதிரி இருக்கும், சரிங்களா? ஏன்னா அவங்க காலையில் சாப்பிட்றது ஓகே, ஆனால் சரியாக சாப்பிட்றாங்கன்னு கேட்டால் இல்லை. அவங்க வந்து நிறையா மாடர்ன் டயட் பார்த்துருக்கலாம், இல்லை அவங்களுக்கு இதே மாதிரி உடல் நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சாப்பிட்லாம். அரு நான் முதல் சொன்ன மாதிரி மாடர்ன் டயட்ஸ் நிறையா சோசியல் மீடியாஸ் பார்த்து இப்படி ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல டயட்குள்ளே கெட்டின் ஆகிறது அவங்களுக்கு ஃப்யூச்சர் வைஸ் நல்லது.
1: சரி, எனக்கு இப்போ இந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது எல்லாத்துக்கிட்டையுமே. அதாவது நம்ம இப்போ தான் பார்த்து பார்த்து சாப்பிட்றோம், நம்ம முன்னோர்கள் வந்து கிடைச்சதை தான் சாப்பிட்டாங்க இல்லையா? ஸோ அப்போல்லாம் அந்த நியூட்ரிஷன் சயின்ஸ் இருந்துச்சா? இருந்தனால தான் வந்து இந்த சாதம் பருப்பு, இந்த கீரை பருப்பு, இந்த மாதிரி வந்து காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டாங்களா?
0: அவங்கள பார்த்து தான் நியூட்ரிஷன் சயின்ஸே வந்திருக்கு. அவங்க வந்து ரொம்ப கிளவரானவங்க, சரிங்களா? அவங்க ஒரு விஷயம் பண்ணால் அதில் 1000 அர்த்தம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக இருக்கும். அவங்கள பார்த்தா நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்க பண்ணது சாப்பிட்டது எல்லாமே கரெக்டு தான், சரிங்களா? அது அவங்களோட உடல் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டாங்க வச்சாங்க, ஓகே. அதே மாதிரி நம்மளும் நம்மளோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு பட்டியலில் கரெக்டான முறையில் சாப்பிட்டு கொஞ்சம் உடல் உழைப்பு வச்சுக்கிட்டால் போதும், ஹெல்த்தியாக இருந்துக்கலாம்.
1: கண்டிப்பாக. ஆனால் வந்து வேலை பார்க்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: சரி, ஓகே. இப்போ இணைப்பில் அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க.

0: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன். சார் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் முருகன் ஐயா, சொல்லுங்க.
0: சார் சார் நல்லா அருமையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார். உங்கள்கிட்ட ஒரு மூணு கேள்வி நான் வந்து கேட்கலான் வந்திருக்கேன்.
1: சொல்லுங்க
0: சார். நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இந்த வேகமா வந்து சாப்பிடுறோம் பாத்தீங்களா, ஒரு சில நேரம் மெதுவா சாப்பிட்டுருவோம், ஒரு சில நேரம் டைம்ல விளாக்களுக்கு வேகமா சாப்பிடுவான்.
1: ஆமா,
0: அது வேகமா சாப்பிடுறது வந்து சரியா அப்படிங்கறத, அது வந்து ஒரு சில நேரம் மெதுவா சாப்பிடலாம் அது வந்து சரியா அப்படிங்கறத நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
1: சரிங்க.
0: அப்புறம் வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து டயத்துக்கு வந்து சாப்பிடணும் அப்படி சொல்றாங்களே, ஃபர்ஸ்டா தான் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு மணிக்குனா ஒரு மணிக்கு கரெக்டா எட்டு மணிக்கு இந்த டயத்துக்கு பிரேயரா சாப்பிடுறது வந்து சரியா வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார்.
1: சரிங்க.
0: அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பொரியல், நம்மளுக்கு வந்து அவிச்ச உணவுகள் இதை கொஞ்சம் பொரியல் வந்து நம்ம நைட்ல வந்து அதிகமா வந்து எடுத்துக்கிறது நல்லதா என்னது அப்படிங்கறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார்.
1: சரிங்க.
0: இந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு.
1: சரிங்க. சரி சரி, ஓகே.
0: நன்றிங்க சார். நீங்க கேட்டுக்கிறேன்.
1: ஓகேங்க ஐயா. முருகன் ஐயா நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது அப்படின்னு, வேகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகும், அதாவது வேகமாக சாப்பிட்றனால நமக்கு நிறைய கான்சிக்வன்சஸ் கொண்டு போய்விடும். வகுறு உபாசமாக வர்றது ஒன்று, ரெண்டாவது வந்து சரியாக செரிமானம் இல்லாதது, அஜீரண கோளாறு. ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா. ஸோ வேகமாக சாப்பிட்றத முடிஞ்சளவு தவிர்க்கணும். ஒரு மீலை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா மினிமம் ஹாஃப் அன் ஹவர், மேக்ஸிமம் முக்கால் மணி நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும். காலையில் கிளம்புறதே நீங்கள் லேட்டாக கிளம்பிட்டு இருக்கிற நேரம் மிச்சப்படுத்துறேன்னு சொல்லி நீங்கள் சாப்பாடை அதாவது அவசரமாக வேகமாக சாப்பிட்றதுனால ஒரு யூஸுமே இல்லை.
2: சரிங்களா இல்லையா?
1: ஆமாம். ஸோ அதனால் சாப்பாடை நல்லா மென்று ரசித்து சாப்பிடணும். சரிங்களா. வீட்டில் டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ
2: அதே மாதிரி எனக்கு இதில் இன்னொரு டவுட் இருக்குது. இந்த பழம் சாப்பிட்றாங்க இல்லையா, ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை சாப்பிட்றதுக்கு இது கடிச்சு சாப்பிடணுமா அப்படின்ட்டு ஜூஸும் போட்டு சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ பழத்தை வந்து பழமாக சாப்பிட்றது நம்ம அப்படியே எடுத்துக்கிறது நல்லதா, கடிச்சு சாப்பிட்றது நல்லதா, இல்லை ஜூஸாக எடுத்துக்கிறது நல்லதா?
1: ஓகே, அதாவது இதுதான் நல்லது அப்படின்னே சொல்ல முடியாது. இப்போ ஒரு டயட் சொல்லணும், எனக்கு வந்து ஸ்கின் க்ளோவாக இருக்கணும், எனக்கு வந்து வெட்டிங் வருது சம்திங் ஏதாச்சும் எனக்கு ஸ்கின் க்ளோ ஆகணும் அப்படின்னா, ஸோ முடிஞ்சளவு மேக்ஸிமம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரூட் ஜூஸஸ். ஏன்னா அதில் தான் கான்சன்ட்ரேட்டடான நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஸோ ஓவரால் ஹெல்த்துக்கு சாப்பிடணும் அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் வந்து பழத்தை மென்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது.
2: சரி சார். இப்போ அதே மாதிரி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முருகன் சார் கேட்டதுக்கு சொல்லிட்டீங்களா இல்லைங்க? சொல்லிடுங்க சார்.
1: ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க டைம் ஈட்டிங் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்களான்னு கேட்டிருந்தாங்க, சொல்லிட்டேன். செகண்ட் வந்து நேரத்துக்கு சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், நேரத்துக்கு சாப்பிடணும், அதாவது ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு நேரம் இருக்கும், இதுதான் குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு கிடையாது. ஆனால் நேரத்துக்கு முடிஞ்சளவு சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவீங்க அப்படின்னா கோலியோலித்தியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, பித்தப்பைக்கள் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் நேரத்துக்கு சாப்பிட்றது பெஸ்ட் அட்வைஸ். ஸோ அடுத்து வந்து பொரியல் அட் நைட். நைட் டைம் வந்து பொரியல் சாப்பிட்லாமல் கேட்குறாங்க. நம்ம மக்கள் பொரியல்லாம் என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை ஊற்றி நல்லா பொறிச்சு வச்சுருவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. இங்கிலீஷில் ஒரு ஷார்ட்டேன்னு ஒரு வேர்ட் இருக்குது, மிதமான சூட்டில் ரொம்ப கம்மியான எண்ணெய் ஆர் சம்டைம்ஸ் எண்ணெயே ஊற்றாமல் ஷார்ட்டே, அதாவது வதக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வதக்கி சாப்பிட்றது பெஸ்ட்டு. இன்னும் ஒரு படி முன்னாடி போயிட்டு நல்லா சாப்பிடணுன்னா பாசிப்பயிறு ஆறு குழம்பு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்றது இன்னும் பெஸ்ட்டு. நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாரி நைட்டு டின்னர் எப்போயுமே நீங்கள் வந்து 8 PM அட்வைசபிள் டு 7 to 8 PM குள்ளே முடிச்சிடுறது நல்லது.
2: சரி, இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பழைய சோறு ரொம்ப நல்லது அந்த மாதிரி சொன்னீங்க, அந்த பழைய சோறு ஏன் நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுங்களேன்.
1: பழைய சோறு நல்லது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஆமாம், எஸ். ஏன்னா ஃபர்மெண்டட் ஃபுட், அதாவது நொதிச்சு நம்ம கிடைக்கிற ஃபுட்டு. ஸோ அதனால் அதில் வந்து நிறைய இருக்குது. ஒன்று சொல்லலாம், அயன் பற்றி பேசணும்னா பேசலாம். ஒரு சிம்பிளானது சொல்லணும்னா அது வந்து நல்ல பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. குட் பாக்டீரியா தட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் அவர் கட் மைக்ரோபயம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட பெருக்குடலில் வந்து பாக்டீரியாஸ் இருக்கும், குட் பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவை வந்து இந்த கட் பாக்டீரியா வந்து கொண்டு போய் ஹெல்ப் பண்ணும், விச் மீன் தே ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட குடலில் இருக்க பாக்டீரியாவும் நம்ம சாப்பாட்டில் இருக்க பாக்டீரியாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது சாப்பிட்றனால நம்மளோட கட் ஹெல்த், அதாவது விச் மீன் ஒரு நம்மளுக்கு ஏமா கட் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதனால நம்ம ஓவரால் வைட்டாலிட்டி நல்லா இருக்கும்.
2: சரி, அதே மாதிரி இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றத ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இந்த மாதிரி, ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து இப்போ தேவைப்படுது? விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கிறோம், ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஏன் நமக்கு தேவைப்படுது?
1: ஓகே, இது ஒரு நல்ல க்வெஸ்டின். இது வந்து நிறையா சென்ஸ் கொண்டு வரும்னு நினைக்கிறேன்.

0: இல்லை, இப்போ மாடர்ன் மெடிசனில் வந்து நிறைய எவால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ விட்டமின் டிலாம் கம்மியாக இருந்தால் நம்ம வந்து லோடிங் டோஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ இப்போ மாடர்ன் மெடிசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஊட்டச்சத்து குறைபாடை தீர்க்கிறதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. முன்னாடி இல்லை அப்படின்னா அது எவால்வ் ஆகலைன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்குன்னா அதை வந்து வைஸாக யூஸ் பண்ணிக்கிறணும், கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறணும். இப்போ எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கால்சியம் டேப்லெட் விட்டமின் காம்போசிஷனில் இருக்கிறது போடணும். ஸோ சும்மா தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னு, வீட்டில் இருக்கோம், ஒழுங்காக சாப்பிடாமல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது ஒரு அட்வைசபிளான திங் இல்லை. செகண்ட் திங், ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ்ன்றது வந்து ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங், பெரிய இண்டஸ்ட்ரி, சரிங்களா? ஸோ இது ஒரு ட்ராப்புக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிறாதீங்க. ப்ரோட்டீன் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள் டயட்லேயே அச்சீவ் பண்ணலாம். எந்த ஃபுட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறனும் ஒன்று, உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு தெரிஞ்சுக்கிறனும் ஒன்று. எவ்வளோ தேவைன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, உங்களோட பாடி வெயிட்டு, உங்களோட உடலோட எடையோட 0.8 கிராம் அதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் தெரிஞ்சிடும். இதை வச்சு நீங்கள் வந்து ப்ரோட்டீனுக்கு எடுத்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா அட்வைசபிள் ஹெல்த் கேர், அதாவது ஒரு டயட்டிஷியன் அட்வைசரோட எடுத்துக்கிறது பெஸ்ட்டு.
1: இப்போ நீங்கள் இந்த வெயிட் பற்றி சொன்னனால எனக்கு இந்த க்வெஸ்சன் தேவைப்படுது. வெயிட் பற்றி நானுமே கேள்விப்பட்டேன், இவ்வளோ வெயிட்டு, இந்த வெயிட் வச்சு நம்மளோட வெயிட் வச்சே வந்து நம்ம எந்த அளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்றது சொல்லலாம் அப்படின்றாங்க, அந்த மாதிரி இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குது. அதாவது வெயிட் வச்சு தண்ணி குடிக்கணும்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து 1.5 லிட்டர் 2 லிட்டர் தான் வரும். ஸோ அதனாலே வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து மெடிக்கல் சயின்ஸில், ஃபுட் சயின்ஸ், நியூட்ரிஷன் சயின்ஸில் இருக்குது. ஒரு ஆளோட பாடி வெயிட்டை வச்சு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து இத்தனை எம்எல்னு சொல்லுவாங்க, 80 ml சம்திங் வரும், சரிங்களா? எனக்கு சரியாக தெரியல, 80 ml வரும். அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம் நாங்கள். ஆனால் அப்படி கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ தான் கிடைக்கும். பீப்புளோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஆள் வந்து வெளியில் நின்று வேலை பார்ப்பாங்க, ஒரு ஆள் பஸ் கண்டக்டராக இருப்பாங்க, ஒரு ஆள் வந்து ஏசி ரூம்குள்ளே உட்காந்து வேலை பார்ப்பாங்க. அப்படின்ற போது அவங்களுக்கு தேவைகள் மாறும் இல்லையா? ஸோ அப்படின்ற போது ஒரு பொதுவான ஒரு கருத்து சொல்லு, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டுட்டு, ஓகே, உங்கள் வேலைக்கு வந்து 3.5 லிருந்து 4 லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறது அட்வைசபிளாக இருக்கும்.
1: சரி, ஓகே. இப்போ இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: வணக்கம். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு சார். ஒன்னு வந்து, உடலுக்கு இந்த புரோட்டீன் அண்ட் ஃபைபர், இந்த 2 வகையான உணவுகள் அப்படிங்கறது ரொம்ப நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உடல் எடை அப்படிங்கறதும் கொஞ்சம் சீராக வைப்பதற்கு இந்த ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அப்படிங்கறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்பாங்க. சோ அந்த வகையான உணவுகள் அப்படிங்கறது என்ன, அது எனக்கு தெரிஞ்சுக்கணும், அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சிறுதானிய வகை ஃபுட்ஸ் அப்படிங்கிறது உடலுக்கு எந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறது பயக்குது. சிறுதானிய ஃபுட்ஸ் வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறாங்க, அதனால இரவு நேரங்கள் இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மைதானா? சிறுதானிய வகை உணவுகளினுடைய நன்மைகள் என்ன, இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஓகே, வேலூர் காட்பாடியிலேருந்து பேசுகிறீங்க. ஓகே, வேலூர் ரொம்ப வெயிலாக இருக்கும், அது காட்பாடி ஏரியா, சரிங்க? சரி, ஓகே, ஃபைன். இப்போ உங்களோட க்வெஸ்சன் என்னென்னா, ஃபைபர் அண்டு ப்ரோட்டீன் ஃபுட்டு அப்படின்னு கேட்குறீங்க, சரிங்க? ஓகே. அதாவது பீப்புள் வந்து ஃபைபர் ஃபைபர்னு ஒரு ஆள் ஒரு கேட்டகரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதிகமாக இன்னொரு பேர் ப்ரோட்டீன் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. என்ன கேட்டால், ஃபைபர் ஃபஸ்ட்டு, செகண்டு ப்ரோட்டீன், சரிங்களா? இப்போது ஃபைபர் அண்டு ப்ரோட்டீன் ஃபுட்டுன்னு சொன்னோம்னா நிறைய சொல்லலாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது, ஆனால் ட்ரேஸ் அமௌண்ட் தான் இருக்குது. அதனால் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு பார்த்தோம்னா, வெஜிடபிள்ஸில் வந்து பல்சஸ், லெக்யூம்ஸு சொல்லலாம், சாரி, வெஜிடேரியன்ஸில் வந்து பல்சஸ், லெக்யூம்ஸு சொல்லலாம். அண்ட் வந்து அசைவ உணவுகளில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பவுல்ட்ரி, மெரைன் ஃபிஷ், மெரைன் அனிமல்ஸ், அண்ட் தென் பீஃப், போர்க்கு, நிறையா சொல்லிகிட்டே போகலாம், சரிங்களா? எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் இருக்கு, ஆனால் அதிகமாக இருக்கிறது இந்த காணொலியில் என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஒன்று, அதே மாதிரி ஃபைபர் வந்து நம்ம சாப்பிட்ற எந்தெந்த பச்சை காய்கறி எல்லாத்துலேயும் ஃபைபர் இருக்குது. தென் நீங்கள் சொன்ன மாதிரி சிறுதானியத்துலேயும் ஃபைபர் இருக்குது, சரிங்களா? சிறுதானியம் வந்து நைட்டு சாப்பிடக்கூடாதான்னு கேட்டால் சாப்பிட்லாம், களியெல்லாம் நைட் தானே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம், சாப்பிட்லாம். சில பேருக்கு ஏற்றுக்கிறோம், சில பேருக்கு அதை சாப்பிடாமே விட்டு பழகுனனால நம்மளோட கட் மைக்ரோப்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து அடாப்ட் ஆகிக்கிற கொஞ்சம் சிரமப்படும், சரிங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டயட்டில் ஆட் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும்.
1: சரி, அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் சுகர் கட் அப்படின்றது வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உண்மையாகவே வந்து சுகர் கெட்டில் வந்து எதுவும் நமக்கு நன்மை இருக்கா?

0: ஓகே, ஆக்சுவலி ஐ ஹேட் திஸ் டாபிக் சுகர் கட்டு. ஓகேங்களா, எதுனாலனா அஸ் அ டயட்டீஷனாக சுகர் கட்டு அப்படின்றது டசன்ட் மேக் அ சென்ஸ். அதாவது ஒரு கேட்டகரியில் பார்த்தா சுகர் கட் இஸ் ஆக்சுவலி குட் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் இப்போ எல்லாருமே சுகர் கட்னு சொல்கிறாங்க. இப்போ என்னோடய தம்பி பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக ஜிம்முக்கு போகிறாங்க, ஒரு ஃப்ரெண்டு வந்து திருப்பதி போயிட்டு வந்து லட்டு கொடுக்குறான், நான் கொஞ்சம் லட்டு சாப்பிட்டு என்னோடய ஃப்ரெண்டு லட்டு சாப்பிட்றேன், லட்டு எடுத்துக்கடா அவன் சுகர் கட். அடா பாவி, ஒரு கல்யாண விசேஷத்துக்கு போகிறோம், கொத்து புரோட்டா அடித்து நல்லா உள்ளே சாப்பிட்டுட்ருக்கான், சுகர் கட்டுன்னு கொத்து புரோட்டா சாப்பிட்ற, கொத்து புரோட்டா அவ்வளோ என்ன இருக்கேடா. ஸோ எல்லாமே கலோரிஸ் தான், ஓகேங்களா, எல்லாமே கலோரிஸ் தான். அதை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கிறணும் சரிங்களா. கேக்கு சாப்பிட்லாம், லட்டு சாப்பிட்லாம், கொத்து புரோட்டா சாப்பிட்லாம், அதை எவ்வளோ அளவில் சாப்பிட்றோம், உங்களோட உடல் உழைப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் மேட்டர்.
1: இப்போ இந்த கலோரிஸ் வந்து நம்ம எப்படி கணக்கு பண்ணுறது? இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு தேவையான கலோரிஸ் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்?
0: ஓகேங்க, சரி, ஓகே, இதுக்கு வந்து கொஞ்சம் கிளினிக்கல் சைடாக பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட்னு சொல்லுவாங்க, பிஎம்ஆர். இதை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹைட் வெயிட் தெரிஞ்சணும். தெரிஞ்சால் இதை வந்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம், இல்லை நீங்கள் கூகுள் போய்ட்டு பிஎம்ஆர் கால்குலேட்டர்னு கொடுத்தா அதுவே சொல்லிடும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரிஸ் வேணும் அப்படின்னு. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட ஹைட், உங்களோட வெயிட் சொல்கிறீங்களா?
1: என்னோடய வெயிட்டு சரி சார், 57.
0: ஓகே, உங்கள் 57 இன்ட்டு நீங்கள் எந்த மாதிரி இப்போ ஒரு நார்மல் செடென்டரி வேலை பார்க்குறீங்க, அதாவது உங்களோட வேலை இப்படி ரெக்கார்டிங் விச் மீன் இந்த மாதிரி ஒரு எஃப்எம்ல இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் 57.
1: நான் ஒரு தடவை தான் சொல்கிறேன், நீங்கள் மூணு தடவை சொல்லிட்டீங்க.
0: ஓகே, இல்லை வெயிட் சொல்கிறதுக்கெலாம் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது ஓகேங்களா. எவ்வளோ வெயிட் இருக்கோன்னு முக்கியம் இல்லை, ஹைட்டுக்கு ஏற்று வெயிட்டு கரெக்டான உங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியுதான்னு பார்த்துக்கணும். ஒரு 57 உங்களுக்கு ஒரு அப்ராக்ஸாக சொல்கிறேன் நான் இது சரிங்களா, ஒரு உங்களோட 57 ஒரு 30 கலோரிஸ் இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து 1710 கலோரிஸ், அதாவது ரவுண்ட் அப் பண்ணி 1800 கலோரிஸ் தேவைப்படும். ஸோ இந்த 1800 கலோரிஸை நம்ம வந்து நிறையா விதமாக பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு 1800 கலோரிஸ் தான் தேவைப்படுமா, இல்லை அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கொடுக்கலாமா, இல்லை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா, வெயிட் கெயின் பண்ணுறீங்களா, இல்லை இதே வெயிட்டை மெயின்டைன் பண்ண போகிறீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை பேஸ் பண்ணி மாறும்.
1: ஓகே, இப்போ நீங்கள் வெயிட் பற்றி பேசுனால எனக்கு இந்த இது கேட்கணும்னு தோணுது. இப்போ நிறைய பேர் வந்து நம்ம உடல் பருமனாக இருக்கவங்கலாம் சீக்கிரமே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது சீக்கிரமே அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லை வந்து ரொம்ப கொஞ்சம் மெதுமெதுவாக குறைக்கிறது நல்லதா?
0: ஆக்சுவலாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஒரு கண்ணோட்டத்தில் உடல் பருமனாக இருக்கவங்கள பார்க்குறேன்னா, உடல் கொஞ்சம், அதாவது ஃபேட்டுன்னு சொல்கிறத விட ப்ளஸ் சைஸ்னு சொல்லலாம். ஸோ ப்ளஸ் சைஸில் இருக்கவங்க எல்லாமே தே ஆர் ரிச் அப்படின்னு நான் பார்ப்பேன். ஸோ அவங்களாம் வந்து ஒரு ரிச்சான பர்சன்ஸ் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அவங்கள என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு தேவைன்னா வெயிட் லாஸ் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னா வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ வேறு ஏதாச்சும் உடம்பில் வந்து இப்போ ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவாங்க, ஸோ ப்ரீ டயபெட்டிக் சக்கரை வர்றதுக்கு முந்தைய ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அப்படி வர்றதுனா வெயிட் லாஸ் பண்ணலாம். கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல்ஸ், லிப்பிட் ப்ரொஃபைல்ஸ் வந்து அதிகமாக எலவேட்டர் இருந்தால் வெயிட் லாஸ் பண்ணலாம், இல்லை ஒரு தேவை இருந்தால் வெயிட் லாஸ் பண்ணலாம். அந்த வெயிட் லாஸ் வந்து வேகமாக பண்ணணுமா மெதுவாக பண்ணணுமா அப்படின்றது அவங்களோட கோலை பொறுத்து சரிங்களா. இப்போ ஒரு எனக்கு வந்து சார், எனக்கு வந்து 3 மாதம் 2 மாதத்தில் கல்யாணம் வருது, ஸோ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு வரவங்களுக்கு, ஸோ ஐ ப்ரிஃபர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ப்ரிஃபர் பண்ணால் அவங்க வந்து வெயிட் லாஸ் டக் டக் டக்குன்னு பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டயட்டீஷியன் கீழே இருந்து தான் பண்ணணும் சரிங்களா. செல்ஃபாக நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தோ ஆர் சம்திங் ஏதாச்சும் நீங்களாக படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடாது சரிங்களா. ரெண்டாவது, எப்பயுமே எந்த ஒரு விஷயம் பொறுமையாக மெதுவாக நடக்குதோ அதுக்கு தான் வேல்யூ அதிகம். ஸோ வெயிட் லாஸ் வந்து உங்களோட கோலை பொறுத்து பண்ணிக்கோங்க.
1: ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போது இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க. வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் நேயர்களுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துகளுடன் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொளஞ்சிநாதம்மா, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நன்றி சார், நல்லா இருக்கோம். எல்லாருமே நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் அருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயாவுக்கு திரும்பி ஒரு ரெண்டாவது வணக்கத்தை போட்டுட்டு எனக்கு ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதே இந்த மதுரை வானொலி இப்ப நம்ம ராமேஸ்வரம் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப டைட்டா இருக்கு, ஏற்கனவே ஈஸியாலாம் கிடைச்சது, ரொம்ப ரொம்ப ரொம்ப டைட்டா இருக்கு. அதனால இப்ப ரெண்டு கேள்வி கேட்டு நான் விடைபெற அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு வயசு வந்து 48 ஐயா.
0: சரிங்க,
2: நார்மல் சுகர் நார்மல் பிபி இருக்கு, ஆனா கொஞ்சம் லோ பிரஷர், கொஞ்சம் 2-3 நாளைக்கு வாய்ப்பு போனா கொஞ்சம் 20 மாதிரி வருது, அது என்னன்னு கொஞ்சம் ஐயா சொல்லுங்க. அடுத்து இன்னும் ஒரு கேள்வி என்ன கேட்டீங்க?

0: உடம்பு மரணத்துக்கு இப்ப பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப உடம்பு ஏறுறதுக்கு. சில பேர் என்ன செய்யற, நார்மல் உடம்பே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இழைக்கணும்னு இருக்கிறாங்க. அதனால இது எதனால, இந்த உணவு கட்டுப்பாட்டுனாலயா என்ன காரணமா அதிகமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் உடம்பு வந்து கொஞ்சம் போடுது வயிற்று. எனக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொப்பம் இருக்கு, என் வேலையோட ஓடிட்டு இருக்கிற வளமும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம் தரி நேரம். ரெண்டாவது பார்த்த இடத்துல ஒரு ஆன்மீக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்க,
1: சரிங்க.
0: அதனால எனக்கும் கொஞ்சம் தொப்பம் வர மாதிரி இருக்கு. இது ரெண்டு கேள்விக்கு ஐயா பதில் சொல்லுங்க, நம்ம மதுரை வானொலியில கேட்டுக்கிறேன்.
1: சரிங்கய்யா, சரி சரி,
0: நன்றிங்க, நன்றிங்க.
1: அதாவது உடல் பருமன் ஆகிறதுக்கு நிறையா நிறையா திங்ஸ் இருக்குது, சரிங்களா. இப்போ ஒரு ஒரு விஷயம்னால தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, அதனால தான் நீங்கள் வெயிட் போடுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சரிங்களா. அப்படி ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது, சரிங்களா. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது உள்ள. ஸ்ட்ரெஸ் இருந்தால் வெயிட் கெயின் போடும், சரிங்களா. நைட்டு தூங்காமல் இருந்தால் வெயிட் கெயின் போடும், சரிங்களா. கார்டிசால் அதிகமாக இருந்தால் வெயிட் கெயின் ஆகலாம். ஸோ சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகலாம். ஸோ அவங்க வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ணுது. ஸோ இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும், எப்படி நம்ம கையாளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிவிகித உணவுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட பிளேட்டில் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்றது, அதாவது உங்களோட ஒரு உள்ளங்கை அளவு தான் நீங்கள் வந்து அரிசி, அதாவது சாதம் வச்சுக்கிறணும், சரிங்களா. ஒரு கை, அதாவது ஒரு கை பிடி வந்து நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் வச்சுக்கிறணும், சரிங்களா. ரெண்டு கை கூப்பி இருந்துக்கிட்டோம்னா, ரெண்டு கை கூப்பி இருந்தால் ஒரு அளவு வரும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து ஃபைபர், அதாவது வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிறணும். அதாவது நம்மளோட ஆள்காட்டி வரலையும் நம்மளோட கட்டை வரலையும் ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் வைத்தோம்னா ஒரு சின்ன இவ்வளோ தான் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சைஸ் அளவுக்கு தான் ஃபேட் வச்சுக்கிறணும். இப்படி நீங்கள் உங்களோட பிளேட்டை நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர், அதாவது உங்கள் பிளேட்டில் நீங்கள் இப்படி அடுக்கி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கரெக்டான உணவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு தேவையான வெயிட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க, வெயிட் கெயின் ஆக மாட்டீங்க. இன்னும் உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில், ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கோமார்பிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, லோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறீங்க, சுகர் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரு நல்ல உணவியல் நிபுணரை பார்த்து ஆலோசிக்கிறது என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ்ன்னு சொல்லுவேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா.
2: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒவ்வொரு அட்வைஸையும் கேட்கும்போது பிரகாஷ்க்கு வந்து கண்ணு கட்டுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ இது பண்ணி நம்ம சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி. சரி, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் விடுவோம் நேர்களே.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 11:52. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் இன்று பசி தீர்க்கும் உணவா ஆரோக்கியம் சார்ந்த உணவா என்ற தலைப்பில் ஆரோக்கியம் மற்றும் உணவு முறைகள் சார்ந்து விளக்கமளிக்கிறார் உணவியல் நிபுணர் சிவபிரசாத் அவர்கள். இப்போ இந்த உணவு பத்தி நிறைய நீங்க விஷயம் சொன்னீங்க. இதுல எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பயம் அப்படின்னா ஸ்நாக்ஸ். இந்த ஸ்நாக்ஸை எடுத்துக்கலாமா வேணாமா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எங்களுக்கு இது ஒரு பயமாகவே இருக்குது. இது சாப்பிட்லாமா வேணாமா, இல்லை என்ன மாதிரியாக தான் நம்ம ஒரு ஸ்நாக்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னும் தோணுது. ஸோ எதை எடுத்துக்கலாம், எதை எடுத்துக்கக்கூடாது, எப்படி எடுத்துக்கணும், எந்த வயதினருக்கு எது நல்லது அதையும் சொல்லுங்கள்.
1: ஓகே, எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா மிச்சர் முறுக்கு சேவை சிப்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் சொல்லலாம்.
0: ஆயில் ஐட்டம் எதுவும் எடுத்துக்கலாம்.
1: அதாவது எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு இல்லை, வாரத்துக்கு 7 எடுத்துக்கக்கூடாது. பிடிச்ச சாப்பிட்லாம் சரிங்களா, பிடிச்சதை வந்து வாரத்துக்கு 3-2 சாப்பிடுங்க. ஓகே, கில்ட் இல்லாமல் சாப்பிட்டா, அதாவது முத சாப்பாடை கில்ட் இல்லாமல் சாப்பிடுங்க சரிங்களா. அதுவே வந்து ஒரு பெரிய நோய், அனரோக்ஸியா நெர்வோசா, புல்மியா நெர்வோசா, பிங் ஈட்டிங் நிறையா சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஈட்டிங் டிசார்டர். ஸோ கில்ட் இல்லாமல் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு சரிங்களா. சாப்பிட்டதுக்கான கலோரிஸை பேர்ன் பண்ணுங்க, அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவ்.

0: வெரைட்டி. இப்போது எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் சாயந்தரம் ஸ்நாக் ஐட்டம் எந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னா, டீ மினிமல் சுகர், ஒரு நாளைக்கு டீ மினிமல் சுகர் ப்ளஸ் வந்து வறுத்த வேர்க்கடலை வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து டீ, அதாவது ரெண்டாவது மெனு வந்து டீ வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு பிஸ்கெட் வச்சு சாப்பிடுங்க, சரிங்களா. மூணாவது வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் சாப்பிடுங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ஸ்வீட் போடாமல் நேச்சர் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ டேட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பல்ப்பாக எடுத்து பியூரியாக எடுத்து சாப்பிடுங்க. ஸோ ஹெல்த்தியான மெத்தடில் நிறையா நம்ம வீட்லேயே பண்ணலாம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா பண்ணலாம், சரிங்களா. ஸோ அதெல்லாம் சாப்பிடுங்க, வெளியில் வாங்கிலாம் சாப்பிடாதீங்க, சரிங்களா. பாலிஷ்டான பேக்கேஜ் இருக்கும், நல்லா அட்ராக்டிவான பேக்கேஜஸ் இருக்கும். இன்னும் தீபாவளிலாம் வரப்போகுது, முறுக்கு, குலோப்ஜாம், அதிரசம், அது இதுன்னு வீட்டில் வீட்டில் செய்கிறத கில்ட் இல்லாமல் சாப்பிட்டு நல்லா உடல் உழைப்பு வச்சுக்கோங்க, போதும். தேவையில்லாமல் வந்து கில்ட் பண்ணாதீங்க. சோசியல் மீடியா பார்த்து ரெண்டு அதிரசத்தில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னு வருவாங்க, அதெல்லாம் வந்து நோ, சரிங்களா. யார் என்ன சொல்கிறாங்களோ கரெக்டான விஷயத்தை மட்டும் கேளுங்க. நீங்கள் ரொம்ப கிளவரான ஆள், உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கில்ட் இல்லாமல் சாப்பிட்டு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க.
1: ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ இன்னொரு கேள்வியும் வந்து உங்களை திணற வைக்க தான் நினைக்கிறேன். எங்களுக்கு பிடிச்ச உணவில் நியூட்ரிஷன் இல்லை, நியூட்ரிஷன் இருக்கிற உணவு எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணணும்?
0: இப்போது இப்போ எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிச்ச உணவு சொல்லுங்க.
1: இப்போ ஆயில் ஃபுட்னே வச்சுக்கோங்களேன்.
0: சரி, ஓகே, ஜென்ரலாகவே நம்ம போயிடுவோம், சரிங்களா. இப்போது பிடிச்ச உணவு நம்ம வந்து ஒரு சின்ன கம்பாரிசன் தான் கொடுக்குறேன், யார் மனதையும் வந்து புண்புறுத்து இது இல்லை. இப்போ நம்ம மதுரை சைடு அப்படின்னு, நம்மளோட சவுத் சைடு அப்படின்னு பார்த்தாலே பரோட்டா, பரோட்டா தான், பரோட்டான்னு கூட பரோட்டா அப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கு. பரோட்டா, புரோட்டா வந்து நம்ம மக்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு ரத்தத்திலே ஊர்னதுன்னு சொல்லலாம். ஏன்னா நானே விட்டு கொடுக்க மாட்டேன் புரோட்டா, எந்த ஊருக்கு எந்த ஊருக்கு போனால் விட்டு கொடுக்க மாட்டோம், எந்த ஊர் போனாலும் சாப்பிட மாட்டோம் புரோட்டா. என்னடா அது, எங்கள் ஊரில் மூணு குருமா மூணு சால்லாம் ஊற்றுவாங்க, இங்கே என்னடா இத்தனை ரெண்டாக ஊற்று, என்னடா ஒன்றை ஊற்றுறீங்க, தேங்காய் சட்டிலாம் வைக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும். அதாவது பிடிச்சதை சேம் பிடிச்சதை வந்து கில்ட் இல்லாமல் அளவோட கரெக்டான நேரத்தில் சாப்பிட்லாம், ஒன்று. ரெண்டாவது வந்து, அதாவது சப்ஸ்டியூட், நீங்கள் சொன்ன மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறணும். அதாவது இப்போ நீங்கள் ரெண்டு புரோட்டா இன்றைக்கி சாப்பிட்றீங்கன்னா ரெடி ஆகிக்கிறணும். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு கிரவுண்டில் வந்து அஞ்சு ரவுண்டு ஓடணும், இவ்வளோ நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், இவ்வளோ நேரம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து இன்வால்வாக இருக்கணும், என்கேஜாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறணும். அதாவது உழைப்பின்றி ஊதியம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு.
1: சரி, ஓகே, இப்போது நிகழ்ச்சியுமே வந்து நம்ம ஒரு நெறிவான தருணத்துக்கே வந்துட்டோம். இருந்தாலும் வந்துட்டு நம்ம பெண்கள் வந்து நிறைய இதில் சஃபர் ஆகிறாங்கன்னே சொல்லலாம். அது அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும், அது அது அவங்களால வந்து அந்த நேரத்தை வந்து கடைபிடிக்கவே முடியல அப்படின்றப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகள் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அவங்களோட உணவில் வந்து எடுத்துக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிடுங்க.
0: ஓகே, அதாவது அற்றால் அளவறிந்து உண்க, அக்து உடம்பு பெற்றான் நெடித்துக்கு மாறு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் பயப்படாதுனா திருக்குறள் தான். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட வயிறுக்கு எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே ஈஸி, சரிங்களா. இப்போ பெண்கள் அப்படின்னு பேசுகிறனால பெண்களுக்கு வந்து அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஃபேமிலியை உருவாக்குறதா இருக்கட்டும், ஒரு சொசைட்டியை உருவாக்குறதா இருக்கட்டும், ஒரு ஒரு விஷயம் உருவாகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெண்கள் தான் இருப்பாங்க. ஸோ அப்படின்ற போது அவங்க உடலுக்கு தேவையான இது வந்து நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. அதனால் வந்து இந்த சின்ன சின்ன ஒரு இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அப்படின்ற போது சிம்பிளான ஒன்று சொன்னால், பேலன்ஸ்டாக சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் இருக்கிற டயட்டீஷியனை அப்ரோச் பண்ணி எந்த மாதிரி சாப்பிடணும்னு ஒரு உணவு பட்டியல் வாங்கிக்கோங்க, சரிங்களா. என்னோடய சைட்லேருந்து பெஸ்ட்டான ஒரு அட்வைஸ் தரதுன்னா, எல்லா பெண்களும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு நாலு விதைகள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க. ஒன்று பூசணி விதை, ரெண்டாவது வந்து பம்ப்கின் சீட், ஃபஸ்ட் பம்ப்கின் சீட், ரெண்டாவது வந்து சன்ஃப்ளவர் சீட், நாலாவது வந்து ஃப்ளாக் சீட், மூணாவது வந்து ஃப்ளாக் சீட், நாலாவது வந்து செசமி சீட், சரிங்களா. இதை வந்து கண்டிப்பாக உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கிறணும். இதை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா உங்களோட விச் மீன் ஒரு பெண்களுக்கு தேவையான ஒரு ஒரு ஹார்மோன்ஸ்னாலும் சரி, ஊட்டச்சத்துனாலும் சரி, இந்த நாலு விதைகளில் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த நாலு விதைகளில் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
1: ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு பதிலுமே எங்களின் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக இந்த ஊட்டச்சத்து வாரம், உணவை பற்றிய விழிப்புணர்வு இந்த வாரத்தோடு நின்றுவிடக்கூடாது. இது நம் வாழ்வின் ஒரு பழக்கமாக மாற வேண்டும். இனி ஒவ்வொரு உணவையும் சுவைக்கும் முன் இது நம் உடலுக்கு என்ன கொடுக்க போகிறது என்று ஒரு நிமிடம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லும் போதே பிரகாஷ் கண்ணு அப்படி யோசிப்பியாக்கா அப்படின்ற மாதிரி கேட்குது. சரி, நல்ல உணவு, சரியான ஊட்டச்சத்து, ஆரோக்கியமான வாழ்க்கை, இதுவே நம்

ஒவ்வொருவரின் தேர்வாக இருக்கட்டும் என்று சொல்லி இன்று கண்ணாடி மாளிகையில் பசி தீர்க்கும் உணவா ஆரோக்கியம் சார்ந்த உணவா என்ற தலைப்பில் நிகழ்ச்சிக்கு ஏற்றவாறு நேர்த்தியாக விளக்கமளித்த உணவியல் நிபுணர் சிவபிரசாத் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது சோபனா.

நேர்கள் இதுவரை கேட்டது கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பசி தீர்க்கும் உணவா ஆரோக்கியம் சேர்க்கும் உணவா, ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு சிறப்பு நிறைவில் பங்கேற்றார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் சிவபிரசாத் அவர்கள். நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் கே சோபனா. நேர்களை கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் இசையோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 GSLV-F17 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் விண்வெளி தேவைகளை முழுமையாக நிறைவேற்ற தனியார் பங்களிப்பும் அவசியம் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பசுமை கப்பல் போக்குவரத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சினைகளை விவாதிக்க எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எம் ஏ பேபி தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சதாரா மாவட்டத்திற்கு உட்பட்ட ரத்னகிரி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சுமார் 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 8 மணி நிலவரப்படி 92.16 அடியாக உயர்ந்துள்ளது. மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று திருச்சி முக்கொம்பு மேலணையை வந்தடைந்தது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 12:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது சிநேகிதியே நேரம். நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தோழிகள் உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழும் நிகழ்ச்சியாய் இது சிநேகிதியே. 25-30-170 மற்றும் 25-30-171 மதுரையின் முன்னிணைப்பாக 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் விளம்பரம்.
2: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய

0: தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: இனிப்பில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சகுந்தலா ஜெயகிந்தபுரம் மேடம்.
1: சொல்லுங்க.
2: தெய்வ மகன் படத்துல சேதம் கோடு பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா தீரையன் நாயகன். மேடம் திருவாசகம் ஒண்ணு நேற்று விளக்கேற்ற நிலையில சொன்ன திருவாசகம் வேகமா சொல்லி மேடம் மனதில் இருந்ததை படித்து
1: சொல்லுங்க. சொல்லுங்க.
2: பால் நினைந்து ஊட்டும் தாயினும் பால பரிந்தினி பாபியின் உடைய பூமினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலகிலாம் ஆனந்தமாய் தேனினை தொறிந்து புறம் புறம் எரித்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இல்லையே. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. எல்லோரும் நேயர் அனைவருக்கும்
1: நன்றிமா. நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன, உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
7: நேரம் 12:10 40 நொடி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஸ்நேகிதியே. தோழிகளின் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழும் நிகழ்ச்சியா இது ஸ்நேகிதியே. இனிப்பில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்ப இப்படி அற தூக்கத்தில் இருக்க மாதிரியே பேசுறீங்க? உங்க இயல்பே அதுதானா?
8: அதெல்லாம் கிடையாது.
7: அப்படியே பேசி பழகிட்டீங்க. உங்களுக்கு பதிலாக அவர் பேசுறாரு. ஆமா. அப்புறம் கோகுல் அஷ்டமியில நல்லபடியா போயிட்டு
8: இருக்கா?
7: சரி, என்ன பாடல் கொடுக்கல நிகழ்ச்சியில?
8: சுப்ரபாதம் படத்துல படிக்கும் போது சில வரி மட்டும் சொல்றேன்.
7: சொல்லுங்க சொல்லுங்க.
8: படல் ஒன்று என்றாலும் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் வேறானவை. ஒன்று போல மற்றொன்று எடுப்பதில்லை.
7: அவ்வளவுதானா? எப்படி தத்துவ மழையை பொழிஞ்சிருக்கீங்க. இந்த பாட்டு கேட்டுருலாமா? நன்றி நன்றி.

0: நேரம் 12:16 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ரமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோடு. தோழிகள் பங்கேற்கும் நிகழ்ச்சியா இது ஸ்நேகிதிய. இனிப்பில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க பொன்னி. வேலையெல்லாம் முடிச்சாச்சா? சாமி கும்பிட்டாச்சா? என்ன பாடல் குடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: கண்ணா கரும நிற கண்ணான்னு ஒரு பாட்டு மேடம். நானும் ஒரு பெண் படத்துல
0: நிச்சயமா கொடுத்தலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றிமா. இதோ உங்களுடைய விருப்ப பாடல்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 11 மணி, மன்னிக்கவும் 12 மணி 21 நிமிடம். 50 நொடி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ரமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சிநேகிதியே. இனிப்பில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழிக்கு.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருக்கும்மா. இன்னைக்கு கோகுலாஷ்டமி எப்படி, நல்லா போயிட்டு இருக்கா?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு ஆகாய கங்கை படத்துல இருந்து மேக தீபம் தூடு மாலையே அந்த பாடல்.
0: நிச்சயமா கொடுத்துடலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்பப்பாடு.
1: நன்றி.

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் 12:30 40 ஸ்நேகிதி நிகழ்ச்சி தொடர்கிறது. இனிப்பில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: பாண்டியம்மா பேசுறேன் மேடம்.
0: திருமங்கலம் பாண்டியம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சாச்சா?
1: முடிச்சாச்சு மேடம். உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றிமா, நன்றி, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில? கோகுலட்சுமி வந்தாலும் வந்துருச்சு, எல்லாம் கண்ணன் ராதைன்னு மாறி மாறி கூப்பிட்டு இருக்கீங்க எல்லாரும்.
1: ஆமா மேடம்,
0: நிச்சயமா. இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.
1: நன்றி மேடம்,
0: நன்றி.

0: நேரம் 12:38 30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோடு. இனிப்பில் காத்திருக்கோம் தோழியை சந்திக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு பாகுபலி டூன் வந்து கண்ணாடி தூங்கடா, கண்ணாடி தூங்கடா அந்த பாட்டு
0: கொடுத்துருக்கேன். வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பு

0: 6.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

நேரம் 12:46. அக்காஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ரமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் சிநேகிதியோடு. இனிப்பில் காத்திருக்கோம், தோழியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் இணைப்பு வந்து சரியா இல்லையே, நல்லா சத்தமாக பேசலாமா? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம்? நிச்சயமா கொடுத்துடலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் 12:53. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையம் தோழிய சந்திக்கலாம். வணக்கம்.
2: எண்ணம் என்னும் பூக்களை தேனா என்னும் நூல் கொண்டு தொடுத்து எழுத்துக்களாய் வடித்தால்தான் வரலாறு என்னும் அழகான மாலை உருவாகும். பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி.
1: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: எனக்கு
1: நிச்சயமா இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்பப்பாடு.

0: நேரம் 12:57. சிநேகிதியின் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக நிகழ்ச்சியில் இணையும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். கோலமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன் மேம்.
0: கோலமங்கலம் ரம்யா, சொல்லுங்கப்பா, என்ன பாடல் கொடுக்கலாம்? நிறைவான நேரம் வந்திருக்கீங்க.
1: சுயம்பரத்துல இருந்து காத்திருந்தாலே ராஜகுமாரி, கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.
0: நிச்சயமா இணைப்பில் வந்ததற்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிமா பாடலை கேட்கலாம்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது சிநேகிதியே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்துணை தோழிகளுக்கும் முயற்சி செய்தவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வயலட் மேரி. நன்றி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு தொடரும்.

நேரம் 1:01. தென்மதுர தமிழோசை மதுரை பண்பலை, புண்ணிய தீர்த்த கடலோசை ராமேஸ்வரம் பண்பலையில நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த கானங்கள். நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கத்தோடு நிகழ்ச்சி இணைவது நான் பிரகாஷ்ராஜ். இன்றைய நாள் மிகவும் சிறப்பானதுங்க. ஆயர்பாடியை தன் மாய புன்னகையாலும் குழல் இசையாலும் மயக்கிய அந்த கண்ணபிரான் அவதரித்த சுபதினம் கோகுலாஷ்டமி. வெண்ணை திருடிய மாயன், கீதை சொன்ன மாதவன், நம் மனங்களை கவர்ந்த அந்த கார்மேக வண்ண லீலைகளை பாடும் காலத்தால் அழியாத தங்கப் பழமையான பாடல்களோடு இன்று உங்களோடு இணையப் போகின்றது இன்றைய வசந்த கானங்கள்.

ஆஹா ஆஹா, கேட்டுச்சிங்களா அந்த அமரத்துவம் மிக்க அந்த கானத்தை? கல்கியினுடைய வரிகளில் கர்நாடக சங்கீத பேரரசி எம்.எஸ். சுப்புலட்சுமி அவங்களுடைய அந்த தெய்வீக குரலில் காற்றுக்கே தன் குழலிசையால் உயிர் கொடுத்த அந்த மாயக்கண்ணனுடைய லீலையை இதை விட அழகாக யாரால் பாடிட முடியும்? காற்றினில் வரும் கீதம், கண்கள் பனிப்பக்குருதி, கொதிப்ப கல்மணமும் கரைந்துருக என்ற அந்த வரிகள் ஒழிக்கும் போதே நம்முடைய மனமெல்லாம் அந்த ஆயர்பாடுக்கே சென்றுவிட்ட உணர்வு தான். வெறும் பாடல் மட்டும் கிடையாதுங்க இது, கண்ணனை தேடி இயங்கும் ஒவ்வொரு ஆத்மாவின் மெய்யான தேடல் இது. சரி நேர்களே, கண்ணனின் இந்த குழலிசை மயக்கத்திலிருந்து விடுபடாமல் அடுத்த ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். இது உங்களுக்காக.

இணைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களைப் போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா.

அடடா அடடா, என்ன ஒரு கம்பீரமான குரல், என்ன ஒரு அழுத்தமான நம்பிக்கை. கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் அவருடைய வெண்கல குரலில் ஒழித்த கேட்டது இந்த பாட்டு தான். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்ற பாட்டு கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு தனி தெம்பையும் நம்பிக்கையும் தரக்கூடிய பாடல். கேட்பது எதுவோ அதை தருபவன் தான் கிருஷ்ணா. நம் வாழ்வில் என்ன துன்பம் வந்தாலும் கண்ணா நீ இருக்கிறாய் அப்படின்ற ஒரு பாரத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட போட்டோம் அப்படின்னா கேட்கக்கூடிய நன்மைகளை அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவன் என்பதை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு கவிஞர். அந்த கண்ணபிரானுடைய பெருமையை பேசக்கூடிய இந்த சுப தினத்தில் கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கட்டும், அந்த மாதவனின் அருள் நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது ஆகாஷவாணியில் வசந்த கானங்கள்.

கேட்க கேட்க மனசை லேசாக்கக்கூடிய என்ன ஒரு அமுத கானம் நம்ம கேட்டுட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது வசந்த கானம். ராமு திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலியினுடைய உருக்கமான வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜனுடைய அந்த தெளிவான தெய்வீக குரலில் ஒழித்தது கண்ணன் வந்தான், இங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை துடைக்க கண்ணன் வந்தான் அப்படின்ட்டு. வாழ்க்கையில் துயரங்களும் கண்ணீரும் சூழும் போதெல்லாம் உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஓடோடி வந்து ஆறுதல் தரக்கூடிய அந்த அபயகரம்தான் கண்ணன். துன்பத்தில் துடிக்கக்கூடிய மனிதர்களுக்கு தாயாக தந்தையாக தெய்வமாக வந்து வழிகாட்டுபவன் அப்படின்ற உயரிய நம்பிக்கையை இந்த வரிகள் நமக்கு நினைவூட்டுது. கண்ணனுடைய காலடி தடங்கள் பதிந்த இந்த சுப தினத்தில் நம்ம கவலைகள் எல்லாம் மறைந்து வாழ்வில் மகிழ்ச்சி பெருகட்டும். இந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பர் ஹிட் சாங்னா ஓல்டு பட் நாட், அந்த பாட்டு தான் பஞ்சவர்ண கிளி திரைப்படத்துலேருந்து கேட்டு ரசிக்கலாம். இது உங்களுக்காக

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

தென்மதுர தமிழோசை மதுரை பண்பலை புண்ணிய தீர்த்த கடலோசை ராமேஸ்வரம் பண்பலையில் நாம கீட் ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வசந்த கானங்கள். ஆயர்பாடி மாயக்கண்ணனின் லீலைகளை பாடும் காலத்தால் அழியாத தங்கமான பழமையான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் இன்றைய வசந்த கானங்களில்.

பாடல் கேட்கிறப்பவே மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய வாழ்வியல் தத்துவத்தை கொண்டிருக்க இந்த பாடல். அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாத ராமூர்த்தியுடைய இசையில், டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் ஒலித்தது இந்த பாடல். காலத்தால் என்றும் அழியாத காவிய கானமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு அசைவையும் இயக்கக்கூடிய சூத்திரதாரி அந்த மாயக்கண்ணன் தான். நம்ம வெறும் கருவிகள் தான், இயக்குபவர் அவர் தான் அப்படின்ற மாபெரும் பகவத்கீதையுடைய தத்துவத்தை இதை விட எளிமையாக சொல்ல முடியாது. ஆயர்பாடியில் வெண்ணை திருடி ஆடிய அந்த சின்ன கண்ணன் தான் அகில உலகத்தையும் தன்னுடைய விரல் அசைவில் ஆட்டி படைக்கக்கூடிய ஜெகத்குரு. அவனது லீலையும் அவனது காட்டு வழியும் தான் மனித வாழ்க்கையுடைய மகத்தான உண்மை. கண்ணனுடைய விருப்பப்படியே அனைத்தும் நடக்கின்றது என்ற தெளிவோடு இந்த புனிதமான கிருஷ்ண ஜெயந்தி நல்ல நாளில் அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இது உங்களுக்காக.

0: ஆகாஷவாணியில் நீங்க கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வசந்த கானங்கள். நேரம் 1:32 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அன்பு நேயர் நெஞ்சங்கள் கிட்ட நம்ம ஃபேஸ்புக் வாயிலாக தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான கேள்விகள் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த கேள்விகளுக்கான பதிலை ரொம்பவே அருமையான நேயர்கள் நமக்கு அனுப்பி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த வகையில் நம்ம நேற்று கேட்ட கேள்வி இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆ என்னும் எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு திரைப்படம் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். அதுக்கு உங்களுடைய பதிலை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறீங்க. கிட்டத்தட்ட 30 நேர்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கிறாங்க. அவங்க யார், எந்த ஊர்லேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, என்ன பேரெலாம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆ என்னும் எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு திரைப்படம் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோட திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க முதல் நேரா அதுல கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அன்னை ஓர் ஆலயம், அன்ன கிளி, அழகே அழகி, நிறைய ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர் அமைச்சுதான் போதும்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேர்கள் ரொம்ப அருமையா அமைச்சிருக்காங்க. அன்னை ஓர் ஆலயம் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, பாபு முள்ளக்காடு அங்கிருந்து அவள் ஒரு திடக்கதை அந்த படத்தை மென்ஷன் பண்ணிக்கிறாரு. தேவனூர் ஜோதி லட்சுமி, அவர் ஒரு லிஸ்ட்டே போட்டு அனுப்பிச்சிருக்காருப்பா. கிட்டத்தட்ட ஒரு 30-40 படங்களுக்கு மேலே அருமையாக எழுதி அமைச்சிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, அரியலூர் மாவட்டம் அங்கிருந்து. அடுத்து மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா, அபூர்வ ராகங்கள் அப்படின்ற படத்தை அவர் மென்ஷன் பண்ணிக்கிறாரு. அடுத்து வெங்கடேஷ் பாபு, மூவி நேம் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. செல்வராஜ் நாகர்கோவில், நாமக்கல் அங்கேருந்து செல்வராஜ் இனிய வணக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காரு. அடிமை பெண் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த திரைப்படத்தினுடைய பெயர். அடுத்து நல்ல பெருமாள் அன்னமிட்ட கை அப்படின்னு நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாரு. அடுத்து உஷா முத்துராமன், திருநகர் அங்கேருந்து எழுதியிருக்காங்க. அலைகள் ஓய்வுதலை அவங்க தேர்ந்தெடுத்த அந்த படத்தினுடைய பெயர். ஆ என்னும் எழுத்துல தொடங்கக்கூடிய திரைப்படத்தினுடைய பேர்கள்லாம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டவுடனே நிறைய நேர்கள். அடுத்து யாரு பார்க்கலாமா, பி எஸ் ஜனார்த்தனன், திருநகர் மதுரை அங்கிருந்து அன்பு சகோதரர்கள். அடுத்து புவனகிரி சுமதி பாபு அவங்க எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அக்னி நட்சத்திரம், அங்காடித்தரு, அசுரன், அன்பே சிவம், அன்னமலை, சாரி அண்ணாமலை, அருள் திரைப்படத்துடைய பேரில் அழகாக எழுதி அமைச்சிருக்காங்க. அடுத்து மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்க எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அழகிய தமிழ் மகன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கைத்திரி நகர் எஸ் கே சூரியகுமார், அவங்க அட்டகாசம் படத்துல இருந்து.
1: அட்டகாசன் அவரும் அழகிய தமிழ் மகன்ற படம் பேர் சொல்லியிருக்காரு. அடுத்து கைத்தறி நகர் துவாரகன் அவர்கள் வந்து அருணகிரிநாதர், அகத்தியர் அப்படின்னு சொல்லி 2 படங்களோட பேர் சொல்லியிருக்காங்க. அனந்த நாயகி சஹானா வந்து அன்னையோர் ஆலயம் அப்படின்ற படம் பேர் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து அன்புராணி சென்னையில இருந்து நினைச்சிருக்காங்க, அரங்கேற்றம் அப்படின்ற படத்தில் எழுதியிருக்காங்க. அடுத்து அருணாச்சலம் அருள் அப்படின்ற படத்தை உபேந்திரன், மதுரை பண்பலை நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு வணக்கத்தோட கைத்தனாக என்ஆர் உபேந்திரன் அவங்க அமைச்சிருக்காங்க. அது
1: பிரகாஷ் அவர்களே, உங்களுக்கு ஆ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் திரைப்பட பேருனா டக்கு ஞாபகம்
0: அண்ணாமலை. எனக்கு தெரிஞ்ச உடனே அண்ணாமலை அப்படிதான்.
1: ஆக்சுவலா நான் ஒரு பேர் வந்து எல்லா நேர்கள் கிட்ட எதிர்பார்த்தேன். எனக்கு நேத்து நான் இந்த கேள்வியை நான் தான் வாசிச்சேன் இல்லையா, அப்ப எனக்கு தோணுன ஒரு படம் வந்து அனந்தபுரத்து வீடு.
0: அது ஆண் கூட வராது, அனந்தபுரத்து வீடு.
1: அனந்தபுரத்துல
0: அனந்தபுரம்
1: தான் நம்ம கேட்டிருக்கோம்.

0: நிறைய. ஆனா நம்ம வந்து எப்படி நேர்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி விடலாம் சொல்லி நம்ம இந்த கேள்வியை கேட்டோம். ஆனா நேர்கள் வந்து
1: ஒரு லிஸ்டே போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அஜிதா.
0: அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம், யார் யார் பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது இருக்கா,
1: நிறைய இருக்கு. 30 நேர்கள் கிட்டத்தட்ட 15 தான் பேர் படிச்சிருக்கோம், இன்னும் படிச்சிடலாம். குருபரன் அவங்க அமைச்சிருக்காங்க, அம்மா அப்புறம் அன்புள்ள அப்பா, அக்கா, அக்கா தங்கை, இப்படி நிறைய படத்தை ரிலேஷன் சம்பந்தமாக எழுதிக்கார் குருபரன். அடுத்து திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர் அவங்க அமைச்சிருக்காங்க, அன்புக்கு நான் அடிமை அந்த திரைப்படம். அடுத்து அந்தமான் காதலி விஜய் சேகர் அவங்க அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து சங்கர்ஜி LSS அவங்க அமைச்சிருக்காங்க, அன்னமிட்ட கை, அன்பின் அலைகள். அடுத்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் அவங்க வந்து அமைச்சிருக்காங்க, என்ன படம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா அவள் ஒரு தொடர்கதை, எந்த திரைப்படத்தை அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறார். அடிமை பெண் மதுரையிலேருந்து ஜீவநாதன் அவங்க அமைச்சிருக்காங்க. அடுத்து அன்பு, அரண், அரண்மனை கிளி, இப்படி வரிசையாக படத்தை கைத்திரநகன் குமரன் ஸ்ரீதேவி அவங்க அமைச்சிருக்காங்க. புஷ்பலதா அன்பு கரங்கள் அன்பை தேடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் அந்தோனிராஜ் அவங்க அமைச்சிருக்கிறாங்க, அந்த 7 நாட்கள். இப்படி தொடர்ந்து அழகாக இவ்வளோ நேர்கள் அமைச்சிருக்காங்க. அடுத்து யார், அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை அங்கேருந்து பரிவல்லா அவங்க அமைச்சிருக்காங்க, அன்பே வா அசுரன் அவங்க. அடுத்து அசுரன் படத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சூரிய நாராயணன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது அலை அலைகள்.
0: இப்போ வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில பாடல்களும் நம்ம வளம் வந்துட்டே இருக்கு இல்லையா, என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கீங்க?
1: இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் நிகழ்ச்சியா தான் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு வசந்த கானங்கள்ல. அந்த வகையில இப்போ ஒரு சூப்பர் ஹிட் சாங் காலத்தால் என்றும் அழியாத காவிய கானமாக ஒலிக்க இருக்கின்றது, கேட்டு மீண்டும் இணையலாம் நேர்களே.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடிவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: GRT ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT ஜுவல்லர்ஸ், 80 feet road, ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: முதல் தமிழ் பத்திரிக்கை எது அப்படின்னு, அதற்கான விடையை நாங்க சொல்றதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனூர் ஜோதிலட்சுமி, அப்புறம் நாமக்கல் செல்வராஜ்,

0: அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, உஷா முத்துராமன் திருநகர்லேருந்து சொல்லியிருக்காங்க, கைத்தறி நகர் சூர்யாகுமார் ஸ்ரீதேவி, பி எஸ் ஜனாதரன் திருநகர்லேருந்து சிவானந்த், ஓகே சிவா அவர்கள் சொல்லியிருக்காரு, சோ சண்முகசுந்தரம் சொல்லியிருக்காரு, முல்லக்காடு பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு, கைத்தறி நகர் உபேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு, கைத்தறி நகர் துவாரகன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அன்புராணி சென்னையிலேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க, அனந்தநாகி சகானா அவங்க கரெக்டாக பதில் அளிச்சிருக்காங்க, ஹரிஹரன் அவர்கள் சரியான விடை அளிச்சிருக்காரு, சூரி விஜயராகவன் அவர்கள் சரியான விடை அளிச்சிருக்காங்க, அடுத்து வெங்கடேஷ் பாபு அவர்கள் சரியான விடை சொல்லியிருக்காரு, குருபரன் சொல்லியிருக்காங்க, பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்க சொல்லியிருக்காங்க, சூரிய நாராயணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, விஜய் சேகர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஜீவநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, முருகேசன் பிரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் அவங்க சொல்லியிருக்காங்க, சென்னை அந்தோணிராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அறந்தாங்கிலேருந்து ஐயப்பன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இத்தனை பேர் வந்து இந்த கேள்விக்கான விடையை வந்து சரியாக சொல்லியிருக்காங்க. என்ன கேள்வி அது அப்படின்றது கேட்டிங்கன்னா, முதல் தமிழ் பத்திரிக்கை எது?
1: இப்போ
0: இதற்கான சரியான விடை அளிச்சவங்க பேர்லாம் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா,
1: என்ன பதிலாக இருக்கும்? எஸ், அதான் வந்து அழகாக அவங்களே பதிலும் ரொம்ப பேர் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தமிழனுடைய முதல் வெற்றிகரமான நாளிதழ் அப்படின்னு சொல்லலாம், சுதேசமித்ரன் அதான் வந்ததுக்கான பதில். இதை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர், காங்கிரஸ் முதல் மாநாட்டில் கலந்துக்கிட்டார் இவர். அதுன்றது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். 1882 வார இதழாக தொடங்கப்பட்டுச்சு. அதாவது 1886 இரு வார இதழாக இருந்துச்சு, 1898 அதுக்கப்புறம் அவர் இந்த ஹிந்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இந்த நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. 1899 முதல் நாளிதழாக மாற்றுறாங்க. அதுவரை வந்த தினசரிகள், தினசரி நாளிதழ் பார்த்தீங்கன்னா விரைவில் நின்று சுதேசமித்ரன் தான் நிலச்சிச்சு அந்த காலத்திலேயே. ஆங்கிலம் தெரிஞ்சவங்க வந்து குறைவு, தாய்மொழி தெரிந்தவர்கள் தான் அதிகம் இருந்திருக்கிறாங்க. ஆங்கிலேய ஆட்சியினுடைய நோக்கம் நன்மை தீமைகளை தமிழில் சொன்னாதான் அரசியல் விழிப்புணர்வு வரும் அப்படின்ற எண்ணத்தில் தொடங்கப்பட்டது தான் சுதேசமித்ரன்.
0: இதுதான் வந்து தமிழ் மொழியின் முதல் பத்திரிகையாகும்.
1: ஆமாம், இதோடைய சுதேசி இயக்கம், ஒத்துழைமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வரை தேசிய உணர்வை ஊட்டியது இந்த நாளிதழ் தான். அதே போல் மகாகவி பாரதியார் தனது 22 வயசில் 1904 உதவி ஆசிரியராக சேர்ந்தார் இந்த நாளிதழில். அப்புறம் நிறைய நிர்வாக மாற்றத்தின் காரணமாக 1915 சுப்பிரமணிய ஐயர் இதை அவங்கக்கிட்ட அதை கண்டினியூ பண்ணுறார் இந்த நிகழ்ச்சி. அது சென்னையை தலைமையிடமாக கொண்டு அன்றைய பர்மா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, சுமத்ரா, தென்னாப்பிரிக்கா வரை இந்த நாளிதழ் பார்த்திங்கன்னா விற்பனையாக இருக்குங்க. 1929 வார இதழ் தொடங்கப்பட்டுச்சு.
0: நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்களும் படிச்சுட்டு வந்திருக்கீங்க போலயே.
1: ஆமா, இதுல பாத்தீங்கன்னா ஜானகிராமனுடைய மோகமிழ், அப்புறம் கானா, சுப்பிரமணியம், வரதராசனார், அடுத்து சுத்தானந்த பாரதியார் அவருடைய படைப்புகள் தான் இதுல ஆரம்பத்துல வந்திருக்குது. இப்படி சுவாரஸ்யமான தகவல் நிறைஞ்சதான் இன்றைக்கான நம்மளுடைய கேள்வி.
0: அடுத்து இன்னொரு கேள்வியும் இருக்கு. அதற்கு முன்னாடி வசந்த காலங்களில் இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு நீங்க வந்து நிறைய சிறப்பான பாடல்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அடுத்த பாடலாம் என்ன பாடல் கேட்கிறோம்?
1: அடுத்த பாடலாக படிக்காத மீதி திரைப்படத்துல இருந்து அழகான பாடலை கேட்டு வந்துடலாம் நண்பர்களே. இது உங்களுக்காக

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்.

0: ஏற்கனவே வந்து ரெண்டு கேள்விகளுக்கான பதில்கள் யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். மூன்றாவது கேள்வியாக நம்ம முன் வச்சிருந்தது, மன்னிப்பது என்பது பலமா பலவீனமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்க நேயர்களில் நிறையா பேர் வந்து பலம் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் மட்டும்தான் பலவீனம் சொல்லியிருக்காங்க.
1: ஒரு சில நேயர்கள் பலமும் இருக்கு பலவீனமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அது ஒரே ஒரு நேயர் மட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. பலம்னு யார் யார் சொல்லியிருக்காங்கன்னா, சி நல்ல பெருமாள் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஓகே சிவா அவர்கள் சொல்லியிருக்காங்க, சோ சண்முகசுந்தரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சூரியகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அனந்தநாயகி சஹானா அவர்கள் சொல்லியிருக்காங்க, புவனகிரி சுமதி பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க, சென்னை அன்புராணி சொல்லியிருக்காங்க, துவாரகன் சொல்லியிருக்காரு, உஷா முத்துராமன் சொல்லியிருக்காங்க, பாபு முல்லக்காடு அவர் சொல்லியிருக்காரு,
1: தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, சிவநாத் ஓகே அவங்க சொல்லியிருக்காங்க, அடுத்து அன்புராணி, புவனகிரி சுமதி பாபு, சூரியகுமார், அனந்தநாயகி சஹானா, உஷா முத்துராமன், கிறிஸ்டி ரெவல் அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து வந்து பலம்னு சொல்லி சுமதி யமனேஸ்வரத்துலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க, உபேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அடுத்து வந்து துவாரகன் அவர்கள் சொல்லியிருக்காரு,
1: பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன் அவங்களும் வந்து மன்னிப்பதுதான் பலம் அப்படின்ற அழகாக கைத்தட்டி வேற சொல்லியிருக்கிறாரு, சுகுமார் வடிவேலு, வெங்கடேஷ் பாபு, குருபரன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், பிரபாகரன், சூரிய நாராயணன், அப்புறம் விஜய் சேகர், கலை துரைராஜன், இவங்க எல்லாருமே பலம் தான் அப்படி சொல்லிருக்காங்க.
0: நான் ஒரே ஒரு நேயர் மட்டும் சொன்னேன் இல்லையா, பலமும் இருக்கிறது பலவீனமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கலை துரைராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து அமிர்தராயன் கோட்டை, பாரிவள்ளல், ஆரோக்கியசாமி இவங்க எல்லாருமே மன்னிப்பது தான் வந்து ஆகச்சிறந்த மருந்து, மன்னிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க அஜிதா, மன்னிப்பதுன்றது பலமா பலவீனமா?
0: பலம் தான். ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்ட ஒருத்தவங்க சாரி கேட்ட போது அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னாலே அந்த இடத்துல வந்து பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிரும் அப்படிங்கறத நான் வந்து ஸ்ட்ராங்கா.
1: பொதுவாவே மன்னிக்கிறது எங்க கொடுப்ப, அந்த இன்சிடென்ட் எங்க நடக்குதா, தவறுகள் நடக்கிறப்பதான். அப்போ தவறுகள் செய்ததற்காக தனக்கு தானே மன்னிப்பு கொடுங்க, இதனால மன வலிமை அதிகமாகி மீண்டும் அவ்வாறு செய்யாமல் பாதுகாக்கப்படுவீங்க அப்படின்னு ஒரு கோட்ஸ் கூட இருக்குது. ரொம்ப அருமையான கேள்வி நம்ம கேட்டிருந்தோம், ரொம்ப நேர்கள் ரொம்பவே சூப்பரா சொல்லிருந்தாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம அடுத்த நாளைக்கு ஒளிபரப்பாக கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம்.
0: எதற்கு மதிப்பு அதிகம், நேரமா பணமா அப்படின்றது கேட்டிருந்தோம். அதற்கான கமெண்ட்டும் வந்துட்டே இருக்கு, இதுவரைக்கும் 11 நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. சீக்கிரம் கமெண்ட் பண்ணிட்டே இருங்க, அப்பதான் நாளைக்கு மதியம் 1:30 நாங்க வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில உங்க பேரு ஊரோட நீங்க என்ன பதில் அளிச்சிருக்கீங்கன்றதையும் வாசிப்போம். அப்புறம் நடிகர் நடிகைகளின் இரட்டை வேட படங்களில் ஏதேனும் ஒன்று கூறுங்களே அப்படின்னு

0: சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய இரட்டை வேட படங்கள் வந்திருக்கு, அதை எல்லாமே நம்ம சொல்லிடலாம்.
1: அடுத்து நாளைக்கு கேட்கக்கூடிய கேள்வி, கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதிலையும் நீங்க சொல்லுங்க.
0: இதெல்லாம் வந்து நம்ம எனக்கு இந்த ஸ்கூல் டேஸ் போது இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம் எல்லாருமே.
1: கண்டிப்பா அதே போலதான் நேர்களுக்குமே பாத்தீங்கன்னா நம்முடைய நேம், அவங்களுடைய பேர் நம்ம சொல்ல போறோம். அதுதான் வந்து அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கும். நம்ம
0: நேர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, வெறும் பதில மட்டும் சொல்லாம பதிலோட சேர்த்து கீழே உங்க ஊரு உங்க பேரை வந்து தெளிவா
1: நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா படிக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக
0: இது சரி எங்கப்பா கமெண்ட் பண்றது, ஏன்னா நிறைய நேர்கள் இப்ப வந்து புதுசா நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கலாம். அப்படின்றப்ப முகநூல்ல வந்து நம்ம பக்கத்தோட பேர் வந்து மதுரை பண்பலை அப்படின்ற பேர்ல இருக்கும். அந்த மதுரை பண்பலைன்ற பேஜ்ல போயிட்டு இந்த போஸ்டர்ஸ் நாங்க கரெக்டா போட்டுருவோம், அந்த போஸ்டர்ஸ் கீழே போய் கமெண்ட் பண்ணிருங்க. இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, போஸ்ட்லாம் லைக் பண்ணுங்க,
1: லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
0: ஆமாங்க, அதே தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பிரகாஷ் ராஜ் வந்து இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்து, போட்ட பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் வந்து நீங்க வந்து
1: ஆமா. அதே போலதான் காற்றில் வரும் கடித மலர்லையும் கூட உங்களுடைய விமர்சனங்களாக இருக்கட்டும், அதே போல உங்களுடைய
0: விருப்ப
1: பாடல்களாக இருக்கட்டும், அதையும் நீங்க கேட்டு அனுப்பலாம். அது ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரையும் வளம் வந்துட்டு இருக்கு. ஓகே நேர்களே, இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடலாக கோகுலாஷ்டமி சிறப்பு பாடலாக நிகழ்ச்சியில் சூப்பர் ஹிட் சாங் தான் கேட்டு ரசிக்க போறோம். கர்ணன் திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்க அனைத்து நிலைகளாகவும்

காற்றில் வரும் கீதம் தந்த அமைதி, கேட்டதும் கொடுப்பவனை அளித்த நம்பிக்கை, ஆட்டுவித்தால் யாரொருவர் உணர்த்திய வாழ்வியல் தத்துவம் மற்றும் கர்ணனுக்கு வழிகாட்டிய கண்ணனின் உன்னத லீலைகள் என இன்றைய தினம் முழுவதும் அந்த மாய கண்ணனின் நினைவுகளையே நம் மனம் திளைத்திருக்கிறது. இந்த சுப தினத்தில் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய பரிபூர்ண அருளால் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்க ஆகாஷவாணியின் மனமார்ந்த கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு செய்து விடைபெறுகிறேன். தான் பிரகாஷ்ராஜ். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2:01.

வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஷ் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. மதிய வேளையில சில பேர் சாப்பிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வேற, ஈவினிங் எப்படி குழந்தைங்களுக்கு மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. சில பேர் ஒரு குட்டி உறக்கத்தை போட்டா நல்லா இருக்குமே நினைப்பீங்க. நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் சரி, கூட வேணுமா ஆகாஷ்வாணி வானொலியும் டியூன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுடைய பொழுது ரொம்பவே சூப்பராம் ஜாலியாம் போகும் சொல்லிட்டு கருத் ஆஃப் த டே கேட்டலாமா? அதாவது இன்னைக்கு என்ன கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெய்யோட ஐஸ் கட்டி அப்படியே போட்டு சேர்த்தோம்னா மென்மையான வெண்ணெய் வருமாங்க. அதே மாதிரிதான் வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் ஐஸ் கட்டி போன்ற பொறுமை அமைதி அன்பு இருந்துச்சுன்னா நீங்களும் மென்மையானவர்களாக மாறலாம். அதுதான் இன்றைய கருத்து. ஏன்னா பார்த்து திடீர்னு வெண்ணெய் பத்திலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்குதான் கிருஷ்ண ஜெயந்தியில அதான் வெண்ணெய் பத்தின ஒரு மோட்டிவேஷனோட இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி தான், அதெல்லாம் ஸ்பெஷல்னு எங்களுக்கு தெரியும். எஃப்எம்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேறையே, அப்பனா 2 மணிக்கு என்ன நிகழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா? இப்போ நான் ஒரு பிஜிஎம் பிளே பண்றேன், அதை வச்சு உங்களால கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கரெக்டா சொல்லுங்க.

இந்த மாதிரி குத்து பாடல் அதுவும் கிராமத்து பாடலா கலந்து வந்தா தெம்மாங்க பாடல் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைய தெம்மாங்க பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் தமிழ் செல்வியோட. நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் சுந்தர புருஷன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டு ரசிச்சிருக்கீங்க தெம்மாங்கு பாடல்கள்.

கிராமத்து மண் வாசனையை, கிராமத்து அப்படியே சுவையை தூண்டுற மாதிரி தெம்மாங்க பாடக நிகழ்ச்சியை இன்னைக்கு கேட்டு ரசிக்கலாம்ங்க. அந்த வரிசையில நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல், வாலி வரிகள் எழுதி தேவா இசை அமைச்சு, எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல் கொடுத்திருக்காங்க. செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து.

கிராமத்தோட குத்துப்படலை கேட்டு ரசிச்சு இருக்கீங்க. 2:14 அதாவது நாங்களே இப்பதான் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இன்னொரு பக்கம் நாங்க இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம், உடனே இப்படி டான்ஸ் ஆட வச்சீங்கன்னா என்ன எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு மாதிரி புலம்பிட்டு இருப்பீங்க. பரவாயில்ல, வாழ்க்கைனா ஒரு என்ஜாய்மெண்ட் தேவை தானே, அந்த என்ஜாய்மெண்ட்டை இப்ப யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல். வைரமுத்து வரிகள் எழுதி சிற்பி இசை அமைச்சு மனோ மற்றும் சுஜாதா குரல் கொடுத்திருக்காங்க. நாட்டாமை திரைப்படுத்திருக்காங்க.

அமைச்சர் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் பழனி பாரதி வரிகள் எழுதி எஸ் ஏ ராஜ்குமார் இசை அமைச்சர் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா குரல் கொடுத்திருக்காங்க. அவள் வருவாள திரைப்படத்திற்காக.

கிராமத்துல கிடைத்த கொத்து பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தெம்மாங்கு பாடல்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வந்து தொடர்ந்து தெம்மாங்கு பாடல்கள் கொடுத்துட்டே இருக்கும். எங்களுக்கு ரொம்ப கால் வலிக்குது, பல நேரம் ஆடிட்டோமே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, ஒரு நாள் தானே, என்ஜாய் பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் சிம்மராசி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: கிராமத்தின் குத்து பாடல்களாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது தெம்மாங்க பாடல்கள். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வேற, நாங்க ஈவினிங் வேற குழந்தைகளுக்கெல்லாம் மேக்கப் பண்ணணும், நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி பாதி பேர் கிளம்புவீங்க. அதுக்கெல்லாம் இன்னும் டயம் இருக்குல்ல, நிகழ்ச்சி முடிவடைறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, அது வரைக்கும் வைப் பண்ணலாமா? சரி சொல்லிட்டீங்க, ஆடுறோம், அடுத்து என்ன படம் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? வாசன் வரிகள் எழுதி பரணி இசை அமைச்சர் SP பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ரா குரல் கொடுத்த பெரிய அண்ணா திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

அமைச்சிருக்கும் நேரம் பகல் 2:38 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கிராமங்கத்தின் தென்றலாய் தெம்மாங்கு பாடல்கள். காளிதாசன் வரிகள் எழுதி தேவா இசையமைச்சு கே சித்ரா குரல் கொடுத்திருக்காங்க. என் ஆசை மச்சான் திரைப்படுத்திருக்காங்க.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இருக்கீங்க. 2:44 நிமிடத்தில் கிராமத்தின் மனங்களாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது தெம்மாங்கு பாடல்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் வாளி வரிகள் எழுதி இளையராஜா, இசையமைச்சர் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல் கொடுத்திருக்காங்க. உத்தமராசா திரைப்படுத்திருக்காங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: சரி, இவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடி முடிச்சிட்டீங்க, கொஞ்சம் கால் வலிக்குது, ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? நிறைவான பாடல் கேட்டுட்டு வந்துருங்க. கண்ணு பாட போகுதையா திரைப்படத்திற்காக.

இதுவரை கிராமத்தின் தென்றலாய் வளம் வந்த தெம்மாங்க படக நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெற்றது. இவ்வளவு நேரம் சூப்பரா டான்ஸ் ஆடி முடிச்சிருப்பீங்க இல்லையா? சோ நீங்க எதிர்பார்த்த அந்த ஓய்வு நேரம் வந்துருச்சு. நல்லா ஒரு மணி நேரம் ஓய்வெடுங்க, ஏன்னா அடுத்து மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி விளம்பரம் காத்துட்டு இருக்கு. அதையும் கேட்டு நல்லா ஒரு ரெஸ்ட் போட்டுட்டு திருப்பி விட்டு 4:40 ஆட்டக்கலம் நிகழ்ச்சி விளம்பரம் காத்துட்டு இருக்கு. அதுல பங்கு பெறுங்க, வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். இன்னைக்கு என்னப்பா கேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கேம் வந்து 4:02 தான் நாங்க சொல்லுவோம். அதனால 4:02 வரை வெயிட் பண்ணுங்க. தெம்மாங்க பாடக நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நடிகர்கள்

0: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், வட சிறுவலாறு, கள்ளக்குறிச்சி, கடவனூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், அவலூர்பேட்டை, உத்திரமேரூர், சூரப்பட்டு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வந்தவாசி, மூங்கில் துறைப்பட்டு, அயப்பாக்கம், காசிமேடு, திருநெஞ்சவூர், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், அரியலூர், வெம்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அரக்கோணம், நெற்குன்றம், ஒக்கியம் துறைப்பாக்கம், புதுச்சேரி, மணிமுத்தாறு, மீனம்பாக்கம், பள்ளிக்கரணை, அண்ணாநகர் மேற்கு, கும்மிடிப்பூண்டி, மரக்காணம், கொரட்டூர், கஞ்சனூர், ஆவடி, வடபழனி, திருநின்றவூர், திருவேற்காடு, புதுச்சேரி, திருவள்ளூர், ஷாலிகிராமம், வேலூர், சென்னை கண்ணகி நகர், காரையூர், பெரம்பூர், அமைந்தகரை, மணலூர்பேட்டை, திருக்கனூர், ராணிப்பேட்டை, பூண்டி, மடிப்பாக்கம், வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. பேசின் பாலம், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், செய்யாறு, மேடவாக்கம், அம்பத்தூர், தண்டையார்பேட்டை, ஊத்துக்கோட்டை, கீழ்பெண்ணாத்தூர், சென்னை, அரியலூர் கேம்ப், பூவிருந்தவல்லி, கீழ்ப்பாடி, ஈஞ்சம்பாக்கம், மயிலம், கொளத்தூர், பள்ளிக்கரணை, திருத்தணி, புழல், செய்யூர், ரிஷிவந்தியம், ராஜா அண்ணாமலைபுரம், ஜமனாமரத்தூர், மாதவரம், ஐசௌஸ், பெருங்குடி, செஞ்சி, முகையூர், சங்கராபுரம், மதுரை வடக்கு, மதுரை, செம்மேடு, அம்பத்தூர், நுங்கம்பாக்கம், மூரார்பாளையம், தானியமங்கலம், மதுராந்தகம், மானாமதுரை, முகலிவாக்கம், கலவை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சேலம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தருமபுரி, கரூர், மதுரை விமான நிலையம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, மதுரை, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மதுரை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30.7 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடு

மக்களின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3:02. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேரம் 3:32. அன்பான நேயர் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கத்தோடு நிகழ்ச்சியில் இணைவது நான் பிரகாஷ்ராஜ். வெயிலுடைய தாக்கம் குறைகிற இந்த நேரத்தில், இந்த அமைதியான மதிய வேளையில உங்க மனசை வருடி செல்ல வருகிறது மெல்ல வரும் பாட்டு. தேனினும் இனிய மெல்லிசை காற்று உங்கள் இதயத்தை லேசாக மாற்றப் போகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மெல்ல வரும் பாட்டு ஆகாஷவாணியில்.

ஸ்டார் திரைப்படத்திலிருந்து உள்ளத்தை சுழன்றடிக்க செய்யக்கூடிய அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு புயலை ஏற்படுத்தியிருப்பேருக்கு இந்த பாட்டு. மதிய வேளையில் மெல்லிய தென்றலோடு இணைந்து இந்த இசை புயல் நம்ம மனசுக்கு ஏற்படுத்திய சுகமான உணர்வோடு தொடர்ந்து அடுத்த பாடல் கேட்கலாம். ரிதம் திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: GRT Jewelers இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.

நேரம் 3:44 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இலைகளின் அசைவிலும் இதயத்தின் துடிப்பிலும் அறியாமல் நுழைந்துவிடும் ஒரு மெல்லிய காதலை போல மதிய வேளையின் மௌனத்தை கலைக்க மென்மையாய் வருகிறது இந்த இசை மெல்ல வரும் பாட்டாய்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: தென்மதுர தமிழோசை மதுரை பண்பலை புண்ணிய தீர்த்தம் கடலோசை ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு. நிழல் தேடும் மதியத்தில் மனம் தேடும் தென்றலாய், வார்த்தைகள் தேவையின்றி மௌனத்தை பேச வைக்கும் காலம் கடந்த சில மில்லிசை கவிதைகளாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது இன்றைய மெல்ல வரும் பாட்டு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதிய வேளையினுடைய மௌனத்தை கலைத்து நம் மனங்களை லேசாக்கிய மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி இதோடு நிறைவருகிறது. இசையின் ஈரப்பதம் உங்கள் மனதிலேயே இருக்கட்டும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது நான் பிரகாஷ்ராஜ்.

0: தொடர்ந்து செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இத்தாலியின் பிரதமராக நீண்ட காலம் பணியாற்றி வரும் திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அரசு பள்ளியில் காலை உணவு திட்ட சாம்பாரில் சாணி பவுடர் கலப்பதற்கு தூண்டிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சூழல்

சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி இன்று நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 4:03 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோ இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன்கோ

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நேரமாய் 4:05 ஆகாஷணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தா கேட்டுட்டு சூப்பரான ஜாலியான செம்மையான விறுவிறுப்பான கலகலப்பான அதிரடியான ஆட்டக்களம் நிகழ்ச்சி தாங்க விளையாட காத்துட்டு இருக்கோம். இன்றைய ஆட்டக்களத்துல உங்களோட சூப்பரா வைபா விளையாட காத்துட்டு இருப்பது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
1: விக்னேஷ் அர்ஜுனன்.
0: ஆமா, உங்களோட அழைப்பின் ஒருங்கிணைப்பாளர்
2: பிரகாஷ் ராஜ்.
0: ஆமா, சூப்பரா அழைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் அறிமுகம் கொடுத்துட்டாங்க. அடுத்ததான் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட காத்துட்டு இருக்கோம்?
1: இன்னைக்கு நம்ம அடுத்தது என்னதான் விளையாட காத்துறோம்?
0: அடுத்தது என்ன? மாலை தன்றல் தான்.
1: அடுத்தது என்ன? அது நிகழ்ச்சி. இந்த ஆட்டக்களத்துல அடுத்தடுத்து என்ன கேள்விகள் நம்ம கேட்க போறோம், நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு அடுத்ததாக வரக்கூடியது என்ன பதில் அப்படிங்கறதான் சுவாரஸ்யமான ஒண்ணு.
0: சூப்பர் சூப்பர். சரி, ஓகே, எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகம் கொடுத்துட்டீங்கன்னா நேயர்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க இல்லையா?
1: கண்டிப்பா. ஒரு நேயருக்கு வந்து குறைந்தது 3-5 சுற்றுகள் இருக்கும். அதாவது ஒரு எழுத்து கொடுக்குறோம் அப்படின்னோம்னா அந்த எழுத்தோட அடுத்த நம்பர்ஸை நம்ம சொல்லணும். எடுத்துக்காட்டா ஒரு 79 சொல்றோம்னா 80 சொல்லணும். இதுல தசம எண்களும் வரும். 129.36 அப்படின்னு சொன்னா 130 சொல்லக்கூடாது, 129.37 அப்படின்னு சொல்லணும்.
0: இப்ப நம்ம ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கோங்களேன், 103.3 அப்படின்னா 103

0: நாடு அப்படின்னு சொல்லணும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி தான். அதே மாதிரி கிழமைகளும் இருக்குது. தமிழில் கேட்குற கிழமைக்கு திங்கள் அப்படின்னு சொன்னோம்னா செவ்வாய் அப்படின்னு, வெட்னஸ்டேன்னு சொன்னால் தேர்ஸ்டே அப்படின்னு நம்ம அடுத்தடுத்ததுகளை சரியாக நம்ம சொல்லணும். அப்படி சொல்லாத பட்சத்தில் அடுத்த நேயருக்கு நீங்கள் வழிவிட்ட பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும்.
0: அதே மாதிரி இப்போ எடுத்துக்காட்டு வந்து நேரம் நண்பர்கள் 11:45 அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும், 1 மணி இல்லை 12:50 சொல்லக்கூடாது, 12:46 அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதனப்பா ஈஸியாக விளையாடிடுவோமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் டக்குன்னு சொல்லணும். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் அடுத்த நேருக்கு வழிவிட்டுருவோம். என்ன
1: கண்டிப்பாக அவங்களே வழிவிட்டுருவாங்க, அவ்வளோதான்.
0: ஆமாம், அந்த வரிசையில சூப்பரா எக்ஸ்பிளைனும் பண்ணி முடிச்சிட்டோம். சூப்பரா இருக்க கேம் நாங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா போன் எடுக்க டயல் பண்ணுங்க 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25:30, 170 அறிமுக நேர்களும், 25:30, 171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம்
1: வாங்க. நிகழ்ச்சியில முதலாவது நம்மளோட இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம், தொடர்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க.
0: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
1: ஸ்டார்டிங் ரொம்ப ட்ரபிள் ஆகுது. அடுத்தது என்ன அப்படின்ன உடனே அடுத்து நம்மட்ட இணைய
0: காத்திருக்காங்க. நாங்க நேர்கள் வந்து ரொம்பவே பிஸியா இருப்பாங்க, ஏன்னா இன்னைக்கு என்ன நாள், கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா, அதனால ஈவினிங் வந்து குழந்தைகளுக்கு மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிஸியா ஓடிட்டு இருப்பீங்க. அந்த டயத்துல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே, வாங்க பேசுங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் நேயர் யார், எங்கிருந்து, வணக்கம்.
1: நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வருக வணக்கம்.
2: நான் குரு தங்கவேலு சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில இருந்து நீங்க சொல்ற வார்த்தையை ஏற்கனவே விளையாண்டிருக்கேன்.
1: விளையாண்டுருவோம், நீ களத்துல குதிச்சிருங்க, அவ்வளவுதானே.
2: வைகாசி
1: டிசம்பர்
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்களம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக

0: தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் மாலை 4:12 ஆகுது. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கான ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன, நேயர்கள் தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 25 30 170 25 30 171 என்ற எண்களில், மதுரையோட முன்னிணைப்பான 04 5 2 என்ற எண்களில் உடனே தொடர்பு கொண்டுருங்க. அடுத்தது என்ன, அடுத்து நம்மகிட்ட காத்திருக்கக்கூடிய அந்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். மதுரை மீனாட்சி நகர் பில்லாபுரத்துல இருந்து ஈஸ்வரலால் நடந்துகிட்டே பேசுறேன்.
1: நடந்துகிட்டே பேசுறீங்க, அப்படியே அடுத்தடுத்து நீங்க ஸ்டெப்ப வைக்கிறப்ப எங்களோட கேள்விக்கும் அடுத்தடுத்து சொல்லிருங்க பதில.
2: மிஸ்டர் கடைக்காரர் சொன்னாரு, நடந்துகிட்டே பேசுங்க, நான் கிடைக்கிறோம் அப்படின்னாரு.
3: சரி ஓகே, விளையாட்டுக்குள்ள போயிடலாமா?
2: போயிடலாம்.
3: சரி டக்குன்னு சொல்லுங்க, புரட்டாசிக்கு அப்புறம் என்ன
2: வரும்? புரட்டாசி அடுத்து ஐப்பசி.
3: மார்ச்,
2: ஏப்ரல்.
3: காலை,
2: என்னது
3: காலை?
4: சிறப்பா
3: வணக்கம் சொல்றது யார், எங்கிருந்து?
4: பாலசுப்ரமணியன்.
3: சரி, கேட்டுங்களா? சரி ஓகே, விளையாட தயாராகலாம். உங்களுக்கான கேள்வி,
1: சனி
4: மாசி.
1: சனிக்கு அப்புறம் என்ன வரும்?
3: சனிக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தானே வரும். எங்கிட்ட இருந்து மாசி வந்துச்சுன்னு தெரியல. ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி இணைப்பில் வந்த மைக்கு கொஞ்சம் கேள்வியை வந்து தெளிவா கேட்டுட்டு பதில் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
2: கோச்சடையில இருந்து ஈஸ்வர் பேசுறேன்.
1: சரிங்க.
2: கண்ணன்
3: ஐயா, உங்களுடைய பேர் என்ன? நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேரம் 4:15 நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
1: 8 300 37 27 57
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: என்ன
2: தலைப்புல விளையாடிட்டு அடுத்தது என்ன? நாங்க ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு அடுத்து என்ன பதில் வரும்னு சொல்லி டக்கு டக்குன்னு சொல்லணும். 5 கேள்வி கேட்போம், சரிங்களா?
3: வைகாசி.
1: ஹலோ,
3: வைகாசி.
1: வைகாசி ஆனி.
3: டிசம்பர்.
1: ஜனவரி.
3: புதன்.
1: வியாழன்.
3: ஃப்ரைடே.
1: சாட்டர்டே.
3: பின்னாடி ஒரு எக்கோ வருது. ஓகே. முற்பகல் 11 மணி.
2: இணைப்பில் பேச கத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம், தொடர்புலதான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க.
2: வணக்கம்.

0: நான் ஜெயா பேசுறேன்.
1: எங்க இருந்து ஜெயா?
0: நாங்க ஆனையூர்ல இருந்து.
1: சரி, இன்னைக்கு என்ன விளையாண்டுகிட்டு இருக்கோம், உங்களோட கேள்வி ரெடியா? நான் கேட்டுடலாமா?
0: அடுத்தது என்ன?
1: அடுத்தது என்ன? 89
0: 90
1: புரட்டாசி
0: ஐப்பசி
1: ஜனவரி
0: பிப்ரவரி
1: ஞாயிறு
0: என்ன என்ன சொன்னீங்க?
1: ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு.
0: திங்கள் திங்கள்
1: மண்டே
0: டியூஸ்டே.
2: நண்பகல் 12:45. வணக்கம். கேள்வி
3: இல்லையே,
1: புள்ளி வச்சதுக்கு அப்புறம் தசம எண்கள் வருதுன்னா அந்த தசம எண்கள்ல தானே கூடுதல் வரணும். சரி, அருமையா முயற்சி பண்ணீங்க. நம்மோட இணைய காத்திருக்கோம் அடுத்த நேயர்.
2: ஆகாஷணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அடுத்தது என்ன விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்க. 0452 அப்படின்ற மதுரை என் முன்னிணைப்பை தொட்டு 25:30, 170 மற்றும் 25:171 வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் மூணு பேருக்கும் வணக்கம். நான் மதுரை பாலரங்கவூர்ல இருந்து உக்ரபாண்டியன் பேசுறேன்.
1: ஐயா, நிகழ்ச்சி கேக்குறீங்க, உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா?
4: சொல்லுங்க.
1: இரவு
4: பகல்
2: மார்ச்
4: என்னது? நாட்ரா
2: மார்ச் மார்ச் இங்கிலீஷ் மந்த் மார்ச்
4: மார்ச் ஏப்ரல்
1: ஞாயிறு
4: திங்கள்
2: 103.3
4: 103.4
1: முற்பகல்
4: முற்பகல் பிற்பகல்.
2: அப்படியே யோசிச்சுக்கிட்டே போயிட்டீங்க. முற்பகலுக்கு அப்புறம் என்ன வரும்?
4: பிற்பகல்.
1: இப்ப ஒரு கடந்து நம்ம வந்துட்டோமே.
2: ஆமா, பகல்லாம் காணாம போயிருச்சு, அதுக்குள்ளே பிற்பகல் வந்தாச்சு. சரி ஓகே, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றி. இப்போ வந்த மைக்கு. ஸோ அடுத்தது என்ன விளையாட காத்துட்டு இருக்க, அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க. யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
5: மூவருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மணிமாறன், மதுரையிலிருந்து.
2: சொல்லுங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா?
5: அடுத்தது என்ன தயாரா இருக்க மேடம்?
1: 124
5: என்ன சார்?
1: 124 1-2-4
5: 125
1: சண்டே
5: மண்டே
1: மாலை
5: மாலை இரவு
1: 84.87
5: 84.88
1: ரொம்ப அழகா விளையாண்டீங்க, தொடர்ந்து நல்லா இருக்குது. அடுத்த நேயர் நம்மோட இணைய காத்திருப்பாங்க. வணக்கம்.
2: வெற்றி பெற்றுட்டாங்க, சூப்பரா விளையாடிட்டாங்க. இதே மாதிரி வர நேயரும் விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு. அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
6: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம் ஐயா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? அடுத்த நேயர்
7: செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.

நேரமலை 4:30. நேர்களது வரை இணைந்திருந்தது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வீரர்கள் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. இந்த அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் ஒரு 6 பிரிவுகளாக உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். ஒரு எண்கள் கொடுக்கப்பட்டு அடுத்த எண்ணை சொல்லணும். தமிழ் மாதத்தோட பெயர் சொன்னோம்னா அதுக்கு அடுத்த மாதம், ஆங்கில மாதத்தோட பெயர் சொன்னோம்னா அதுக்கு அடுத்த மாதம் உங்களோட பதிலாக இருக்கணும். கிழமைகள் சொல்லக்கூடிய சமயத்தில் தமிழாக இருந்தால் அதற்குண்டான தமிழ் வார்த்தைகளாக அடுத்ததும் ஆங்கில வார்த்தைகளும் அதை தொடர்ந்து வரலாம். அதே இது மணி நேரம் சொல்லக்கூடிய சமயங்களில் அது தசம எண்களாக இருக்கக்கூடிய சமயத்திலையும் அதற்கு அடுத்த தசம எண்களையும், பொழுதுகள் சொல்லக்கூடிய சமயங்களை அடுத்த பொழுதுகளையும் சரியா சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நம்மளோட இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: அதாவது நம்ம எப்படி கேட்டாலும் அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்ற பதில மட்டுமே சொல்லணும். அப்படி சொன்னாதான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு 4:33 ஆயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல அடுத்தது என்ன விளையாட காத்துட்டு இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். மதுரை அவனியாபுரத்துல இருந்து பேசுறேன்.
0: உங்க பேர் என்ன?
2: அண்ணம்.
0: அண்ணம்.
1: அண்ணம்.
0: ரெடியா இருக்கீங்களா கேள்விகள் கேட்கலாமா?
2: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்க?
1: எல்லாருமே நலமா இருக்குமா? தலைப்புல என்ன தலைப்புல விளையாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு?
2: அடுத்தது என்ன?
1: அடுத்தது என்ன உங்களுக்கான கேள்வி? 74.5 74.5க்கு அப்புறம் என்ன வரும் விக்னேஷ்?
0: 74.6 வரணும். தசமம்னு வர்றப்ப தசமத்துக்கு அடுத்த எண்கள் வரணும்.
1: சரி, ஓகே. 74.6. ஆமா, சரி. இதே மாதிரி டக்கு டக்குன்னு பதில் சொல்லிக்கிட்டே போகணும், சரிங்களா? நண்பகல். வணக்கம்.
3: புரட்டாசி
0: 28.467
1: வெற்றியாளர் அறிவிச்சுட்டு தொடர்ந்து பேச கத்திருக்கோம் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
0: பெயர் சொல்லுங்க திருப்பி.
4: மதுரை புதூர்ல இருந்து சவுந்தர்.
0: சவுந்தர், உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமா? 49 கார்த்திகை,
1: டிசம்பர், ஜனவரி, குறிஞ்சி, குறிஞ்சி, குறிஞ்சி,
0: அது யாரு?
4: குறிஞ்சி. குறிஞ்சி மலர்.
1: அந்த
0: குறிஞ்சி மலர் தான், மலரே தான். அதுக்கு அடுத்த என்ன வரும்? இல்ல இல்ல, இது வந்து 5 நிலப்பகுதியில சொல்லக்கூடியது. அந்த 5 நிலப்பகுதியில முதலாவதான நிலம் குறிஞ்சி சொல்லியிருக்காங்க. குறிஞ்சிக்கு அப்புறம் என்ன வரும்?
4: முல்லை.
0: மிக சரியா.
1: சூப்பர் சூப்பர். 876
4: 877
1: சூப்பர். நண்பகல்.
4: நண்பகல். பிற்பகல்.
1: பிற்பகல். ஏன் யாருக்குமே பகல் வர மாட்டேங்குது? எனக்கு தெரிய மாட்டேங்குது.
0: நல்ல பகல் முடிஞ்சோன்னா பின்னாடி பகல் வந்துருதுன்னு நினைக்கிறேன்.
1: அப்படியா? சரி, ஓகே. ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி. நிபுள் வந்தமைக்கு 4:36 அடுத்தது என்ன விளையாட காத்துட்டு இருக்கும் அடுத்த நேயர். அதாவது நேயர்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. வர நேர்கள் ஓரளவுக்கு சூப்பரா விளையாடுறாங்க. சில நேருக்கு வந்து டக்குன்னு ஜம்ப் ஆயிடுறாங்க. அந்த ஊடல வர சில வேர்ட்ஸ் மிஸ் பண்றாங்க இல்லையா?
0: இங்க வார்த்தைகள் வர்றது வர அந்த டைம் கரெக்டா வர்றதுதான் பெஸ்டா இருக்கும். இதோ நம்முடைய இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து? பேர் சொல்லுங்க. சக்திவேல், மதுரை. ஓகே.
1: ஐயா சக்திவேல், ஐயா கொஞ்சம் சத்தமா பேசலாமா?
5: சக்திவேல் பேசுறேன்.
1: சரி, ஓகே. விளையாட தயாரா இருக்கீங்களா?
0: 89 கார்த்திகை, மே மந்த், மே மாதம்,
5: மே ஜூன்,
0: திங்கள், நீங்க நல்லா வேகமா ஃபாஸ்டா

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நிறமாலை 4:32 ஆகுது. இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில அடுத்தது என்ன அப்படின்னு அதிரடியா

0: சொல்லணும் அப்படின்னா தான் கேம் நல்லா இருக்கும். திங்கள்
1: வணக்கம்.
0: பேசுங்க.
1: செவ்வாய் புதன் சிறப்பு 98.9 வெற்றியாளர் அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம்
0: சொல்றது யாரு?
2: கொண்டையம்பட்டி
0: முத்துராஜ். உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமா?
2: கேட்கலாம் சார். 170 இருக்கிறீங்க, 171
1: கேள்வி கேட்க தயாரா இருக்கும். உங்களுக்கான கேள்வி
2: 97
0: ஆடி
2: ஆவணி
0: நவம்பர்
2: டிசம்பர்
0: திங்கள்
2: செவ்வாய்
1: 1269 என்னன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.
3: GRT Jewelers இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers 80 Feet Road, Old Gold Chowk Complex, அண்ணா நகர், மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சனிக்கிழமைகளில் இரவு 9:30 ஒலிபரப்பாகி வந்த சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் இனி வரும் சனிக்கிழமை முதல் இரவு 8:05 ஒலிபரப்பாகும்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நிறமாலை 4:46 ஆகுது. தொடர்ந்து இன்னைக்கான ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன ஆட்டக்களத்தில் நேயர்கள் வந்து தொடர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர், வருக வணக்கம். வருக வணக்கம். வணக்கம்,
5: இணைப்பில் வந்து நீங்கள் பேசலாம்,
4: தொடர்ந்து பேசுங்க.
6: வணக்கம், மதுரை குளம்புறதுலேருந்து சதீஷ் பேசுகிறேன்.
4: சதீஷ், இன்னைக்கு அடுத்தது என்ன விளையாண்டுகிட்டு இருக்கோம் இல்லையா, உங்களுக்கான கேள்விகள். 99,
6: 100,
4: கார்த்திகை,
6: மார்கழி,
4: ஜூன்,
6: ஜூலை,
4: ஞாயிறு,
6: திங்கள்,
4: முன்னிரவு 10:02. பத்து மணி இரண்டு நிமிடத்துக்கு அப்புறம் என்ன வரும்?
6: 10:03.
4: நல்ல முயற்சி பண்ணீங்க.
5: வந்தமைக்கு வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு 4:47 இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
4: வணக்கம், உங்க பெயர் திருப்பி சொல்லுங்க.
5: உங்களுக்கான கேள்வி, இரவு 10:59.
6: இரவு 11 மணி
5: சிறப்பு 59.5.

0: ஐந்து மார்னிங் அடுத்தது என்ன? இப்போ அடுத்த நேயர் யார், எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் மேடம் சார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலமட்டில இருந்து எஸ் ராமர்.
1: ராமர், உங்களுக்கான கேள்வி 78
2: 79
1: ஆவணி
2: புரட்டாசி
1: ஜனவரி
2: பிப்ரவரி
1: வெட்னஸ்டே
2: தேஸ்டே
1: சனிக்கிழமை. கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும், அப்படின்னா சரி. நண்பகல் 12 மணி
2: நண்பகல் 12:01
1: நான் மணிதான சொன்னேன், நிமிடங்கள் சொல்லல.
2: 1 மணி. ஓகே ஓகே
1: சரி. ஓகே ஓகே. 467.53 தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க, கடைசி வரைய விடாம ஆட்டக்களத்துல விளையாண்டீங்க. நம்மோட இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வருக, வணக்கம்.
3: வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதால கீரைக்குடி கிராமத்திலிருந்து அசோக் குமார்.
1: அசோக் குமார், உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமா?
3: கேட்கலாம்.
1: 86.5 மார்கழி
0: 1269
3: 1870
0: சிறப்பு. மார்னிங்
3: ஆஃப்டர்நூன்
0: ஆஃப்டர்நூன் டியூஸ்டே
3: டுடே எஸ்டர்டே
0: எஸ்டர்டேவா
3: குமாரோ
0: அது டியூஸ்டேனா வெனஸ்டே வரணும். சரி ஓகே, ரொம்ப அழகான முயற்சி. நன்றி நேபிள் வந்தமைக்கு. சரி ஓகே, நன்றி நேபிள் வந்தமைக்கு. 4:49 ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து நேபிள் பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
4: தனது 2வது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது செப்டம்பர் 7 முதல். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் மாலை 4:53, 48 மணி துளிகள் ஆகுது. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன விளையாட காத்திருக்கும்

0: வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், தொடர்ந்து பேசுங்க. எங்கிருந்து கூப்பிடுறீங்க? யார்?
1: நான் மகேஸ்வரி ஆரப்பாளையத்திலிருந்து.
0: ஆ, உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமா?
1: சொல்லுங்க சார்,
0: நூற்று
1: சொல்லுங்க.
0: நான்கு
1: நாற்கா அஞ்சு
0: தை
1: தை மாசி
0: அக்டோபர்
1: நவம்பர்
0: வியாழன்
1: வெள்ளி
0: மாலை 6 மணி
1: மாலை 7 மணி
2: மாலை 7 மணியா? இரவு 7 மணி தானே வரணும். சரி, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி நேபில் வந்த மைக்கு. ஸோ கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வரப்போறோம். ஸோ கேம் சூப்பரா இருக்கு, நாங்களும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வரலாம். அந்த வகையில ஆர்வமா வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து? வணக்கம்.
0: வணக்கம்
2: ஐயா, தூத்துக்குடியில இருந்து யார் பேசுறீங்க?
0: உங்க பேர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க, சரியா கேட்கல, மன்னிக்கணும்.
2: நண்பகல். சரி, ஓகே, ஃபைன். 103.3 நண்பகல் 12:59. தொடர்ந்து வெற்றியாளர்களாக நேர்கள் எல்லாருக்குமே சூப்பரா விளையாடி முடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இனிப்பில் பேச கதற்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம். நான்
0: உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமா?
1: 68 69
0: பங்குனி
1: சித்திரை
0: நவம்பர்
1: டிசம்பர்
0: சனி
1: என்னப்பா
0: சனிக்கிழமை
1: ஞாயிற்றுக்கிழமை
2: மதிய சாப்பாடு
1: நண்பர்கள் இது இரவு சாப்பாடு
2: இரவு சாப்பாடு அதாவது உங்களுக்கும் காஃபி டீ பழக்கம் இல்ல. சரி, ஓகே, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி நேபில் வந்த மைக்கு. தொடர்ந்து அடுத்த நேயர், அதாவது நிறைவான நேயர் கேட்டு சொல்லிடலாம் இல்லையா? யார், எங்கிருந்து கேட்டலாம்?
0: வணக்கம்.
2: சிறப்பு 60.5
3: 60.6
0: ஜூலை
2: ஆக. சரி, சூப்பர். அதாவது நிகழ்ச்சியோட நிறைவான நேரா வந்து வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? சோ இதுவரை கிட்டத்தட்ட 25 நேர்கள் பங்கு பெற்றிருக்காங்க. பங்கு பெற்ற

0: எல்லா நேர்களையும் சூப்பராக விளையாண்டு முடிச்சாங்க. பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய ஆட்டக்கலாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
1: விக்னேஷ் அர்ஜுனன் மற்றும்
0: கூட
2: பிரகாஷ்ராஜ்.
0: சிறப்பு அழைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பில்டப் கொடுக்கலாம்னு பார்த்தோம், அதுக்குள்ளேயும் க்ளோசிங் கொடுத்துட்டீங்க. நன்றி நேர்களே.

0: சில நொடிகளில் நாம் கேட்கலாம் மாலை 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இத்தாலியின் பிரதமராக நீண்டகாலம் பணியாற்றி வரும் திருமதி ஜார்ஜியா மெலானிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச்செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த கோகுல அஷ்டமி இன்று நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிறமாலை 5:03. அந்திசாயும் மாலை வேளையில் நம் மனம் நிறைந்த திரைப்பாடல்களை தர காத்திருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ரசிக்க உங்களுக்காக பாடல்களை தர காத்திருக்கும் நான் விக்னேஷ் அர்ஜுனன். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகியோட குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இடைக்கால திரைப்பாடல்களோட இடைவிடாத இன்னிசை கோர்வையாக இது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வர காத்திருக்கும் அடுத்த பாடல் செண்பகமே செண்பகமே திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

நேரம் மாலை 5:14 ஆகுது. என்றும் நம் மனம் நிரப்பும் மாலை நேர தென்றலாய் வீசிக்கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்கவிருக்கக்கூடிய பாடல் பாட்டு வாத்தியார் திரைப்படத்திற்காக கே.ஜே. ஏசுதாஸ், ஸ்வர்ணலதா குரல்கள்ல.

நேரம் மாலை 5:19. மனம் மயக்கும் இந்த மாலை நேர வேளையில இடைவிடாது இடைக்கால திரைப்பாடல்களை தந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். தங்க மனசுக்காரன் திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி ஆகியோரோட குரல்கள்ல வருது அடுத்த பாடல்.

ஆயாசம் களையக்கூடிய அற்புதமான இன்னிசையோடு கூடிய இடைக்கால திரைப்பாடல்களை மாலை தன்றல் நிகழ்ச்சியில இடைவிடாத கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் மாலை தன்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திற்காக மனோ, கே எஸ் சித்ரா, மலேசியா வாசுதேவன் ஆகியோரோட குரல்கள்ல.

0: நேயர்களே,
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
0: வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 10:30 மாயவளை
1: இணைய மோசடிகளும் தற்காப்பும் நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் மதுரை காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள்
0: மாயவளை.
2: நிறமாலை 5:30. இந்த மாலை நேரமே மயங்கும் விதமான திரைப்பாடல்களை காற்றில் தவளவிட்டுக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நமக்காக வரக்கூடிய பாடல் தர்மபத்தினி திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: இன்னிசையோடு உங்களை இணைத்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இடைவிடாது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. மாலை தன்றல் நிகழ்ச்சியின் வாயிலாக மாலை நேர களைப்பினை களையும் விதமான உற்சாகமான பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாலை தன்றல் நிகழ்ச்சியில. நாம் கேட்கவிருக்கக்கூடிய அடுத்த பாடல் தாளாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி, எஸ் ஜானகி ஆகியோரோட குரல்கள்ல.
1: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா ஏன்?

நிறமாலை 5:41. என்னதான் புத்தம்புது திரைப்பாடல்களை நம்மெல்லாம் கேட்டு மகிழ்ந்தாலும் இடைக்காலங்களில் வெளியான திரைப்பாடல்களை கேட்கும்போது ஒரு தனியான சுகம்தான். மாலை தண்டல் நிகழ்ச்சியில் தவள காத்திருக்கும் அடுத்த திரைப்பாடல் எங்க தம்பி திரைப்படத்திற்காக மனோ மின்மினி குரல்களில்

உங்களை காற்றோடு இணைத்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இடைவிடாது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளோட சிறு ஓய்வுக்கு பின்னாடி நம்மெல்லாம் உற்சாகம் பெறும் விதமான இடைக்கால திரைப்பாடல்களை மாலை தண்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மாலை தண்டல் நிகழ்ச்சியில் நம்ம கேட்கவிருக்கக்கூடிய அடுத்த பாடல் ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகியோட குரல்களில்.

ஒளிபரப்பினை. மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில். மாலை தென்றல். மாலை நேர காற்றுக்கே மேலும் இதம் ஏற்றி கொண்டிருக்கும் விதமான இடைக்கால திரைப்பாடல்களை இனிசையாக தந்து கொண்டிருக்கிறது இந்த மாலை தென்றல். இனி தொடர்ந்து நாம் கேட்கலாம் சக்கரை தேவன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோரோட குரல்களில் இதோ வருகிறது பாடல்.

மாலைத்தன்றல் நிகழ்ச்சியில் இடைவிடாது இன்னிசையோடு கூடிய இடைக்கால திரைப்பாடல்களை கேட்டு ரசிக்க தந்த நான் விக்னேஷ் அர்ஜுனன். மீண்டும் இன்று இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ள பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் உங்களோடு மீண்டும் இணைகிறேன். மாலைத்தன்றல் நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் காதல் தேவதை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது.

0: மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 to 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15 நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி இன்று நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதித்ரா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்கள்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் மாலை 6:02. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
4: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன்

0: அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: அடுத்த சேவை செய்தி. தமிழ்நாட்டில் அரிசி, கோதுமை இலவசமாகவும், சர்க்கரை, சமையல் எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் குறைந்த விலையிலும் நியாய விலைக்கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி நியாய விலை கடைகளுக்கு குடும்ப அட்டையில் பெயர் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் சென்று விற்பனை முனைய இயந்திரத்தில் தங்களின் கைரேகையை பதிவு செய்து பொருட்கள் வாங்கி வருகின்றனர். மேலும் கடைகளுக்கு சென்று அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாத நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக சென்று வழங்கும் வகையில் இல்லம் சென்று பொது விநியோக திட்ட பொருட்களை விநியோகிக்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இல்லம் சென்று பொது விநியோக திட்ட பொருட்களை விநியோகிக்கும் திட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் நாளை சனிக்கிழமை மற்றும் இம்மாதம் 7 தேதி திங்கட்கிழமை ஆகிய தேதிகளில் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளன என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:05.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உங்களின் மாலை பொழுதை தெய்வீக கானங்களால் பிரகாசிக்க வருகிறது விளக்கேற்றும் வேலை. இன்றைய சிறப்பு கிருஷ்ண ஜெயந்தி வேற, அதனால கண்ணன் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாமா?
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் தெய்வீக கானங்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. விலகேற்றும் வேலை. இன்றைய தினத்துடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அழகாக கிருஷ்ணர் மேடம் மற்றும் ராதை வேடம்லாம் விட்டு அழகு பார்ப்பாங்க இல்லையா? சில பேர் கிருஷ்ணர் கோயிலுக்குலாம் போயிட்டு வருவாங்க. அந்த வரிசையில் கண்ணன் பாடல்கள் தான் இடம்பெற கேட்டுட்ருக்கோம் இன்றைய விலகேற்றும் வேலை நிகழ்ச்சியில். அதுவும் இப்போ வரக்கூடிய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வந்து கேட்டால் அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்குங்க. கேட்டுட்டு வந்துடலாமா?

இன்றைய சிறப்பு கிருஷ்ண ஜெயந்தி சிறப்புகளா பாத்தீங்கன்னா கண்ணன் பாடல்கள் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த அந்த ஃபேவரட் பாடல் கேட்கலாமா?

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் நிறைவான கிருஷ்ண ஜெயந்தி பாடல் இது உங்களுக்காக.

0: கிருஷ்ண ஜெயந்தி சிறப்புகளாய் வளம் வந்த விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று மாலை 6:30 அந்தி பூக்கள், 7 பாட்டு இது ஹிட்டு. இன்று இரவு 8 செய்தி அறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 பட்டம் பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா, வள்ளுவம் காட்டும் அறம். பேருரை வழங்குபவர் மதுரை தியாகராஜர் நன்முறை மேல்நிலைப் பள்ளியின் தமிழ்துறை ஆசிரியர் வி ஆனந்தன் அவர்கள். இரவு 9 காற்றல் விரியும் கடித மலர்கள், 10 பட்டு சிறகு. இன்று இரவு 10:51

பதுக்கு ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு நிறைவு பெறும். தொடர்ந்து 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 11:59 விவத் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசைகளில் நிகழ்ச்சியை கேட்கலாம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே,
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 10:30 மாயவளை
2: இணைய மோசடிகளும் தற்காப்பும். நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் மதுரை காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள்.
1: கேட்க தவறாதீர்கள் மாயவளை.

0: நிறமலை 6:30 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக பூக்கள் விரியும் நேரத்தில் மலர்களை போல் அழகிய கானங்களால் மனம் கமழ காத்திருக்கிறது அந்தி பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். தமிழ் செல்வியோட முதல் பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

நகரின் காற்றலைகளை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அழகிய கானங்களாய் வளம் வந்து கொண்டிருப்பது அந்தி பூக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பாடலோட சேர்ந்து வைப் பண்ணிட்டு இருக்கிற நேரம் மாலை 6:47. இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா சூப்பரா ஜோன மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இந்த ஒரு ஈவினிங் கிளைமேட்ல செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில. மழையா அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் எங்கள் குழந்தைக்கு மேக்கப்லாம் பண்ணி ரெடியாக நிற்கிறோமே, கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல்லாம் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், கிருஷ்ணர் கண்டிப்பாக வழி விடுவார். சூப்பர் டூப்பர் பாடல்களாய் வளம் வந்துட்டு இருக்க அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கவலை வேண்டாம் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கவனத்திற்கு என்னப்பா, எப்பவே நேர்களின் கவனத்திற்கு தானே சொல்வீங்க. இப்ப நான் குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஆமாங்க, இன்று இரவு 8:05 விளம்பர காத்துட்டு இருக்கும் பட்டாம் பூச்சிகள்ல உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுக்க

04 அப்படின்ற மதுரையின் முன்னெடுப்பை தொட்டு 25 30 170 அறிமுக குழந்தைகளும் 25 30 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் பங்கு பெறலாம். மறந்துடாதீங்க, இன்று இரவு 8:05 பட்டம் பூச்சிகள். சோ நீங்க வரலாம், உங்களோட திறமைகளை வெளிக்காட்டலாம், உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அழகிய கானங்களாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்தி பூக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் 0 திரைப்படத்திலிருந்து.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: இதுவரை உங்களின் மாலை பொழுதை இனிமையாக்கிய அந்திப்புகள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சனிக்கிழமைகளில் இரவு 9:30 ஒலிபரப்பாகி வந்த சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் இனி வரும் சனிக்கிழமை முதல் இரவு மணி 8:05 ஒலிபரப்பாகும்.
3: நேயர்களே,
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 10:30 மாயவளை
4: இணைய மோசடிகளும் தற்காப்பும் நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் மதுரை காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள்
3: மாயவளை.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இனி நாம் கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில காற்றோடு உங்களோடு இணைந்திருப்பது விக்னேஷ் அர்ஜுனன்.

கேட்ட அந்த பாடல் பிளாஸ்ட் திரைப்படத்திற்காக அறிவு குரல்ல பாடல் கேட்டோம். பாட்டு இதுகிட்டல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒரு புதிய பாடல் பரிமளா அன்கோ திரைப்படத்திற்காக பிஜே ஃபாக்ஷன் அவர்களோட குரலில்

கேட்ட அந்த பாடல் எஸ் தமனோட இயக்கத்தில் யாமினி கண்டசாலா பாடிய பாடல், எஸ் சரஸ்வதி திரைப்படத்திற்காக. பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கவிருக்கக்கூடிய பாடல் டிசி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இயக்கத்தில் ஃபராஷ் பாடியது.

நேரம் இரவு 7:21 ஆகுது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய புத்தம் புதிய பாடல் இதயம் முரளி திரைப்படத்திற்காக எஸ் தமனோட இசையமைப்பில் தீரஜ், ஷாகிதி, அத்வீதியா மற்றும் பலர் பாடிய பாடல் இதோ உங்களுக்காக.

ஒலிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இடைவிடாது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா ரசிக்க இருக்கக்கூடிய பாடல் பாலாஜி ஸ்ரீராமோட இசையில சின்மயி ஸ்ரீபதா மற்றும் கபில் கபிலன் பாடிய பாடல் 100 சாமி திரைப்படத்திலிருந்து.

பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து. இப்பாடலுக்கான இசை அனிருத் ரவிச்சந்தர், குரல்களாக அனிருத் ரவிச்சந்தர், டி ராஜேந்திரர், அறிவு.

பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் வளம் வரக்கூடிய அடுத்த பாடல் தக் லைஃப் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானோட இசையில் ஸ்ருதிகாசன் ஏ ஆர் அமீன் குரலில் வருகிறது பாடல்.

நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் பாட்டு இது ஹிட்டு. இனி வரக்கூடிய பாடல் அனிருத் ரவிச்சந்தர் இசை மற்றும் குரலோடு அந்தோணிதாசன் பாடிய பாடல் விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து.

பாட்டு இதுகட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ரெட்ரோ திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணனோட இசையில புண்ணியா செல்வா பாடிய பாடல் இது உங்களுக்காக.

பாட்டு இதுகிட்ட நிகழ்ச்சியில் நமக்காக வரக்கூடிய அடுத்த பாடல் வீரதீர சூரன் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷோட இசையில் ஜி வி பிரகாஷ் அண்ட் ஷாத்திகா கே ஆர் பாடிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இட்லிக்கடை திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷோட இசையில் தனுஷ் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவு பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தரோட இசையில் ஆனந்த கிருஷ்ணன் அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல். நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் உங்கள் உள்ளம் கவர்ந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் விக்னேஷ் அர்ஜுனன். நன்றி நேயர்களே.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் ஆய்வுகளுக்கான நவீன பகுப்பாய்வு கருவியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். மாணவர்களின் பாதுகாப்புக்கு கல்வி நிறுவனங்கள் உயர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 143 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திற்கு 80% நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும், இதனால் இப்பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு இணையாக உள்ளது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா இத்தாலி இடையிலான நீண்டநாள் நட்புறவை வளர்க்க இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டலத்தின் வளர்ச்சிக்காக இந்தியாவும் இத்தாலியும் பாடுபடும் என்றும் திருமதி ஜார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி சுதந்திர இத்தாலியின் நீண்டநாள் பிரதமராக சாதனை படைத்த திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60-62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய்மாலா பக்ஷி, நீதிபதி திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு, சத்தீஸ்கர், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. 60 வயதை நெருங்கும் நீதிபதிகள் தொடர்ந்து பணியாற்றும் வகையில் அவர்களின் உடல்நிலை மற்றும் செயல்பாடுகள் உள்ளனவா என்பதை அந்தந்த மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் ஆய்வு செய்து நீதிபதிகளை 62 வரை பணியாற்ற அனுமதி அளிக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மார்ச் 31 அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பின் அவர்கள் மீண்டும் நீதித்துறையில் 2 பணியாற்ற அனுமதிக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வுக்கு பின் வேறு எந்த அரசு பதவியும் வகிக்கவில்லை எனில் மார்ச் 31 பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் வயதை 62 உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 2 உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு துறைகளின் தேவைகள் மற்றும் மானிய கோரிக்கைகளுக்கு ஏற்ப முதலமைச்சர் திரு விஜய் 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாக அவர் கூறினார். மந்தை புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பட்டா வழங்கக்கூடாத நிலங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், இதுகுறித்து சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு மாநில காவல்துறை மிகுந்த முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 3 நீள சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை தற்போதுள்ள தாவேக அரசும் செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தால் எஞ்சியுள்ள சதுப்பு நிலமும் அழியும் நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இயன்றவரை அகற்றுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி

கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங்பிங்கை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவோக்கியாவின் மைக்கேல் கிரைச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துகானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் குழந்தைகளே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி குழந்தைகளுக்கான குழந்தைகள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய பட்டாம் பூச்சிகள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்க போறீங்க தமிழ் செல்வியோட. சோ குழந்தைகள் மட்டும்தான் பங்கு பெறணும். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு என்ன திறமை இருக்கு, நான் நல்லா பாடுவேன், நல்லா ரைம்ஸ் சொல்லுவேன், பாடப்பிரிவு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்க 04-5-2 அப்படின்ற மதுரை எண் முன்னிணைப்பை தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 வரலாம். 8:06 ஆயிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நம்மளோட பேச காத்திருக்கும் முதல் குட்டி குழந்தை யாரு, எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: மதுரை மாவட்டம் அவனியபுரத்துல இருந்து செந்தில்வேல்.
1: செந்தில்வேல் எத்தனை ஸ்டாண்ட் படிக்கிறீங்க?
2: 9th படிக்கிறேன்.
1: 9th படிக்கிறீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இருக்கீங்களா, இனிப்புல இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
2: இது ஒரு காலக்கோடு சொல்றேன்.
1: சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஆக்சுவலா? கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? சரி, ஓகே. அப்ப கிருஷ்ணருக்கு வந்து நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் படைப்போம் இல்லையா, அதுல உங்களுக்கு பிடித்த ஸ்வீட்ஸ்னா எது சொல்லலாம்? கிருஷ்ணருக்கு நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் அந்த பிரசாதம் சொல்லி நம்ம வீட்டுல இருந்தோ இல்ல வெளியே இருந்தோ வாங்கி நிறைய படைப்போம் இல்லையா, அதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்நாக்ஸ்னா நீங்க எதை சொல்லலாம்? லட்டு ரொம்ப பிடிக்குமா? அந்த கிருஷ்ணர் வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி கூட போட்டோ எல்லாம் இருக்கும் இல்லையா? சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்ட்டு.
2: ஒத்துழைமையாமை இயக்கம் 1918 ஒத்துழைமையாமை இயக்கம் 1930 முதல் வட்டமேசை மாநாடு 1931 இரண்டாம் வட்டமேசை மாநாடு 1932 மூன்றாம் வட்டம் இசை மாநாடு 1935 இந்தியா அரசு சட்டம் 1947 இந்தியா விடுதலை பெறுதல்.
1: எப்படி மனப்பாடமா சொல்றீங்களா இல்ல பாத்து படிக்கிறீங்களா? இருக்கீங்களா இணைப்புல? மனப்பாடமா சொல்றீங்களா பாத்து படிக்கிறீங்களா? மனப்பாடமா? சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் நேரா வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: கருப்பு படத்துல இருந்து காட் மோட் பாட்டு.
1: ஓகே, கொடுத்துடலாம். நன்றி நிபல் வந்தமைக்கு. உங்களுக்கான பாடல் இசைக்க காத்திருக்கிறது 8:08 நிமிடத்தில்.

குழந்தைகள் பங்கு பெறக்கூடிய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. 8:13 ஸோ முதல்ல பங்கு பெற்ற அந்த குட்டினேயர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிஸ்டாரிக்கலாக ஆண்டு வயசு நிறைய வயசு சொன்னாங்க, அந்த மாதிரி அடுத்து பங்கு பெறக்கூடிய குட்டினேயர் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டலாமா? வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? மதிவதன், எத்தனை ஸ்டாண்ட் படிக்கிறீங்க? எத்தனை ஸ்டாண்ட் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? ஸோ கிருஷ்ணருக்கு வந்து நம்ம நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வைப்போம் பிரசாதமா. அதில் உங்களுக்கு எந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்? லட்டு. ஏன்னா எல்லாருமே லட்டு சொல்றீங்க, நிறைய வைப்போம்ல, உங்களுக்கு லட்டு தான் பிடிக்குமா? என்னப்பா ஜிலேபி லட்டு? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கிருஷ்ணருக்கு ஜிலேபிலாம் வைப்பாங்க போல. சரி, ஓகே. இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில் என்ன சொல்ல

0: தமிழ் பாடல் பாடிடலாமா?
1: தலையார் இனலின் தருகிறது, தலையார் இனலின் தருகிறது.

0: அல்வா போல இனிக்கிறது, அல்வா போல இனிக்கிறது. அம்மா வைத்த முருங்கையுமே அளவில்லாமை காக்கிறது, அளவில்லாமை காக்கிறது. அண்ணன் வைத்த மாதுளையும் சின்னம் போலை பழிக்கிறது, சின்னம் போலை பழிக்கிறது. சின்னம் திட்டும் நானும் போலை செடியை வட்டு வளர்ப்பேனே, செடியை வட்டு வளர்ப்பேனே. இந்த பாடலை அறிந்தவர் அளவில்லியப்பா.
1: சரி, சூப்பரா பாடிட்டீங்க. அப்ப நீங்களும் வீட்ல எந்த ஒரு சாப்பாடு பொருளையும் வேஸ்ட் பண்ணாம சமத்தா சாப்பிட்டுவீங்க, அப்படிதானே? சூப்பர் சூப்பர். சரி, ஓகே, இன்னைக்கு சூப்பரா எல்லாமே பேசி முடிச்சிட்டீங்க. என்ன பாடல் கேட்கலாம்? ராதை மனதா? ஏன் இந்த பாடல்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கிருஷ்ணர் ஜெயந்தினால ராதை மனதுலா? சரி, ஓகே, கொடுத்துடலாமா? நன்றி நிபுல் வந்தமைக்கு. உங்களுக்கான பாடல் இசைக்க காத்திருக்கிறது 8:15 நிமிடத்தில்.

சூப்பர் பாடல் கேட்டு முடிச்ச நேரம் இரவு 8:23. அதாவது இந்த பாடல் கேட்டாலே எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா கண்டிப்பாக ஆனுவல் டே இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் டேல ஒரு வாட்டி கூட பெர்ஃபார்ம் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பாடல் கேட்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஞாபகம் வருதோ இல்லையோ, பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் கண்டிப்பாக வந்து போயிருக்கும் இல்லையா? ஸோ பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452 அப்படின்ற மதுரை எண் முன்னெடுப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 வரலாம். இது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி தானே, அப்போ அது சம்மந்தமாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

7:27 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க பட்டாம் பூச்சிகள். சோ இவ்ளோ நேரம் ஒரு மெலோடியான பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கல்ல, ஃபைனலா ஒரு சூப்பரான கிளாசிக் டான்ஸ் ஆடிட்டு வந்துடலாமா?

0: இதுவரை குழந்தைகள் நிகழ்ச்சியாய் வளம் வந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெற்றது. கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி குழந்தைகளே.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் இரவு 8:30. இனி கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் வள்ளுவர் காட்டும் அறம் பேருரை வழங்குகிறார் மதுரை தியாகராஜர் நன்முறை மேல்நிலைப்பள்ளியின் தமிழாசிரியர் வி ஆனந்தன் அவர்கள்.
4: 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு நூல், 2000 ஆண்டுகளுக்கு பின்னர் தோன்றிய ஒரு சமூகத்திற்கு மட்டுமின்றி இனி வரக்கூடிய சமூகத்திற்கும் வழிகாட்டியிருக்கும் பெருமை நம் தமிழ் சமுதாயத்தினுடைய பொக்கிசம். இந்த தமிழ் சமூகத்தை வழிநடத்தும் ஆசான் திருக்குறள் ஆகும். அதாவது ஒரு மொழியில் தோன்றிய இலக்கியம் நாடு, மதம், இனம், மொழி, சமயங்களை கடந்து மனிதகுலம் அனைத்திற்கும் என்றும் வழிகாட்டுகின்றதென்றால் அது நம் திருக்குறளே என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடியதாகும். திருவள்ளுவர் உலகிற்கே வழிகாட்டியவர். அறத்தை பற்றியும் பொருளை பற்றியும் இன்பத்தை பற்றியும் அவர் கூறிய கருத்துகள் மனித வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைந்துள்ளன. வள்ளுவர் கூறும் அறமானது 38 அதிகாரங்களில் கூறப்பட்டாலும் 1330 குறட்பாக்களுமே அறம் சார்ந்த வாழ்வியலை பற்றித்தான் பேசுகிறது. அவரவர் தாம் வழிபடக்கூடிய கடவுளை வணங்குதல் என்பதிலிருந்து தொடங்குகிறது வள்ளுவரது அறம். அதனை அவர் எழுத்துக்கள் எல்லாம் எவ்வாறு அகரத்தை முதலாக கொண்டு இயங்குகின்றதோ அதுபோல இந்த உலகில் உள்ள மனித உயிர்கள் அனைத்தும் இறைவனை முதன்மையாக கொண்டு இயங்குகின்றது என்கிறார் வள்ளுவர். இங்கு இறைவன் என்பவர் அவரவர் வழிபடக்கூடிய வழிபடு கடவுளாகும். அதுபோல இவ்வுலகமானது ஐம்பூதங்களினுடைய சேர்க்கையால் உருவானது. இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்கு மழை இன்றியமையாதது. அதனால்தான் வள்ளுவர் கூறுகிறார் விசும்பின் துளி வீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை காண்பதறிவு. இனியவர்களே, வானத்திலிருந்து மேகமானது மழை நீரை பொழியவில்லை என்றால் இந்த உலகில் புல் கூட முளைக்காது என்கிறார் வள்ளுவர். ஆக இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த உலகமானது ஐம்பூதங்களினுடைய சேர்க்கையால் உருவானது. அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, வான் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து பூதங்களினுடைய சேர்க்கையால் உருவானது. ஏன் வள்ளுவர் மழையை மட்டும் கூறியிருக்கின்றார் என்றால் இந்த ஐம்பூதங்களினுடைய சேர்க்கையின் காரணமாக உருவானதுதான் மழை. அதனால்தான் மழையே அமிழ்தம் என்கிறார் வள்ளுவர். இவ்வுலகில் அறம் செழிக்கவும் பொருள் ஈட்டுவதற்கும் ஈட்டிய பொருளின் வாயிலாக இன்பத்தை பெறுவதற்கும் மழை முதலான இயற்கையே காரணம் என்று கூறுகின்றார் வள்ளுவர். பெருந்தகை தனது 4வது அதிகாரத்தில்தான் அறத்தை பற்றி கூறுகிறார். அறன் வலியுறுத்தல் என்று, அதாவது இந்த சமூகத்தில் அறத்தை வற்புறுத்தியாவது புகுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உண்டு போல. அறம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு வள்ளுவர் கூறும் பதில் மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்கின்ற போது நம் மனதில் கூட எந்த ஒரு மாசற்ற எண்ணம் இருக்குமானால் அதுதான் அறம். நம் செயலில் தூய்மையாக, எண்ணத்தில் தூய்மையாக இருக்கும்படி செய்யக்கூடிய அத்துணை விஷயங்களும் அறம் என்கிறார் வள்ளுவர். இரு நண்பர்கள், ஒரு நண்பர் மற்றொரு நண்பருக்கு உதவி செய்கிறார், பண தேவையை பூர்த்தி செய்கிறார். நண்பருக்கு பணத்தை தருகின்ற போது நான் அவனுக்கு பணத்தை கொடுத்து விட்டேனே மீண்டும் வருமா என்று எண்ணினாலே அது அறம் அல்ல என்று கூறுகிறார் வள்ளுவர். அப்ப இங்க அறம் என்பது பணத்தை மட்டும் சார்ந்ததன்று மனத்தை சார்ந்தது. ஒருவர் நல்ல எண்ணத்துடன் நல்ல மனதுடன் செய்யக்கூடிய எந்த ஒரு சிறந்த செயலும் அறம் என்று கூறுகிறார். அறம் செய்வதற்காகத்தான் நம்முடைய சமூகத்திலே விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நினைத்து பாருங்கள், இந்து சமயமாக இருந்தாலும் சரி, கிறித்துவ சமயமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமயமாக இருந்தாலும் சரி, எல்லா சமயங்களும் எதை வலியுறுத்துகின்றன என்றால் அறத்தை வலியுறுத்துகின்றன. எப்படி? அன்பின் மூலமாக. ஒரு சமயத்தினுடைய தங்களுடைய விழாக்களை கொண்டாடுகின்ற போது தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய இனிப்புகள் எது என்றால் அங்கே அறம் தொடங்குகின்றது. அங்கே அவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கின்ற போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால் மகிழ்ச்சி மட்டுமே.

அன்பு மட்டுமே நிறைந்திருக்கும். நான் என்னுடைய உறவினருக்கு இந்த பொருளை கொடுக்கின்றேன் என்ற எண்ணத்தை தவிர அங்கு வேறு எந்த எண்ணமும் இருப்பதில்லை. அதே போலதான் ஒரு பள்ளி மாணவன் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றான். வகுப்பறையில் அனைத்து மாணவர்களும் எழுந்து அவனுக்கு பாராட்டுதலை தெரிவிக்கிறார்கள். அவன் தான் கொண்டு வந்த இனிப்பை கொடுக்கின்றான் என்றால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அனைவருக்கும் கொடுக்க வேண்டும், அது மகிழ்ச்சியின் உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு. அந்த உற்சாகம், அந்த அன்பு, அந்த மகிழ்ச்சி, அதுதான் அறம் என்கிறார் வள்ளுவர். அதான் அவர் கூறுகிறார், அறம் என்பது அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். நமது எண்ணங்களில், செயல்களில் போராமை, ஆசை, கோபம், கடுஞ்சொல், இந்த நான்கும் இல்லாமல் இருக்க வேண்டும். தூய்மையான மனதுடன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அறமே. அந்த அறத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் தெரியுமா வள்ளுவர்? அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க அப்படின்றார். அதாவது ஒரு செயலை செய்கின்ற போது நம்ம பின்னாடி செய்யலாம், அப்புறமாக செய்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் நினைத்த செயலை அப்பொழுதே செய்ய வேண்டும். அதுதான் அறம் செய்வதனுடைய முக்கியமான பண்பு என்று கூறுகிறார். நம்ம இந்த உலகத்திலே, இந்த மனித சமுதாயத்திலே மனித பிறவிதான் இருக்கலே உயர்ந்த பிறவியாக கருதப்படுகிறது. மனித பிறவியினுடைய நோக்கம் என்ன என்றால் மற்ற உயிர்களுக்கு உதவுவதற்கே இந்த மனித பிறவியை இறைவன் கொடுத்திருக்கின்றான். அன்பு காட்டுவதற்கும் அறம் செய்வதற்கும் தன்னை போன்ற பிற உயிர்களினுடைய துன்பத்தை துடைத்து அவர்களுக்கும் உதவுவதற்காகத்தான் இறைவன் இந்த மனித பிறவியை அளித்திருக்கின்றான். ஆகவே அதை எண்ணி நாம் அறம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் வள்ளுவர். கூறக்கூடிய அறங்களிலே தலையாய அறமாக இருப்பது என்னவென்றால் இல்லறம். இல்லறம் என்பதுதான் முதன்மையான அறம். ஏனெனில் ஒரு கணவன் மனைவி குடும்பமாக வாழ்கின்ற வாழ்க்கை இல்லறம். இந்த இல்லறமே அறம் முதலான உயரிய பண்புகளுக்கு அடித்தளமாக விளங்கக்கூடியது என்று வள்ளுவர் கூறுகிறார். அதைத்தான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்கிறார். அதாவது இந்த உலகத்தில் அன்பு செய்வதற்கும் அறம் செய்வதற்கும் இது அடிப்படை என்றால் அறமே. அதாவது ஒரு குடும்பத்தில் கணவன் தன்னுடைய மனைவியிடம் அன்பு செலுத்துவதற்கும், தன்னுடைய குழந்தைகள் பெற்றோரிடம் அன்பு செலுத்துவதற்கும், தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் ஏனைய இந்த சமூகத்தில் உள்ள அனைவரிடமும் அன்பு செலுத்துவதற்கும் இல்லறமே அடிப்படை பண்பாகும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் நிறைய முனிவர்கள், ஞானிகள், தவயோகிகள், இயலாதவர்கள் ஆகிய அனைவருக்கும் அறம் செய்வதற்கு இல்லறம் என்ற அமைப்பிலிருந்துதான் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய சூழல் இருந்தது. ஆகவே இல்லறமே தலை சிறந்த அறமாக கருதப்பட்டது. ஆனால்தான் அறம் செய்வது இல்லறத்தினுடைய பண்பு என்கிறார். இந்த உலகத்தில் தான தர்மங்கள், மகிழ்ச்சி, இன்பம் ஆகிய அனைத்திற்கும் அடிப்படை காரணமாக இருப்பது இந்த இல்லறத்தின் மூலம் இருக்கக்கூடிய அந்த அறமே. ஆகவே இந்த சமூகத்தில் இன்று மனிதத்தன்மை, மனிதநேயம், ஒரு மனிதன் மற்றொரு உயிர்களின் மீது அன்பு கொள்ள இல்லறமே நல்லறமாகும். அதனால்தான் கூறுகிறார், அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கைன்னது அறம், அதுதான் இல்வாழ்க்கை என்று கூறுகிறார். உங்களது குடும்ப வாழ்க்கையில் வாழும்போது மேலோர்கள் கூறிய அறநெறிப்படி அன்பு காட்டி அறம் செய்து இச்சமூகத்திற்கு பயன் தரும் வகையில், அதாவது மற்றவர்கள் புகழும்படியாக வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானத்தில் உறையும் தெய்வர்களுக்கு இணையாக பதிக்கப்படுவார்கள் என்கிறார் வள்ளுவர். அதான் சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்தில் வைக்கப்படும். நினைத்து பாருங்கள், இந்த சமூகத்திலே நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அத்துணை மேலோர்களும் இன்று தெய்வமாக மதிக்கப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களெல்லாம் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவர்கள். அதனால்தான் இந்த புறநானூற்றிலே, உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இந்த உலகம் நிலையாக இருப்பதற்கு எது காரணம் என்றால் தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காகவும் வாழக்கூடிய உயர்ந்த பண்புடையவர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இன்றும் நிலையாக இருக்கின்றது என்று புறநானூறு கூறுகின்றது. அவ்வகையில்தான் இந்த மனித சமுதாயமும் இல்லறத்தின் மூலம் இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல குழந்தையை ஈன்றெடுத்து அந்த குழந்தையை இந்த சமூகத்திற்கு ஏற்றவனாக சமூக வயப்படுத்தும் பண்பும் இந்த இல்லறத்தில், அதாவது குடும்பத்தில் இருந்துதான் தொடங்குகின்றது என்கிறார் வள்ளுவர். ஆனால்தான் கூறுகிறார், மக்கட்பேறு அதிகாரத்திலே அடுத்ததாக ஒரு குழந்தையை ஈன்றெடுத்து இந்த சமூகத்திற்கு ஏற்றவனாக மாற்றுவது அறம். அதனால்தான் சொல்றாரு, எது சிறப்பு அப்படின்னா, பெரும் அவற்றுள் யாம் அறிந்ததில்லை அறிவார்ந்த மக்கட்பேரல்ல பிற. இந்த உலகத்திலே

கூடிய எல்லாவற்றிலும் சிறந்தது எதுவென்றால் ஒரு அறிவில் சிறந்த மழலையை பெறுவது என்பது. அதான் அந்த அவர் சொல்றாரு, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஏன் இந்த மழலை செல்வம் இத்தகைய முக்கியத்துவமாக இருக்கின்றது என்றால், ஒரு குடும்பத்தினுடைய அமைப்பு எப்போது முழுமை பெறுகின்றது என்றால் இந்த மழலையை ஏன்றெடுத்த போதுதான். அதனால தான் ஒரு பெண்ணிற்கு தாய் என்ற அன்னை என்ற பெயர் எப்போது கிடைக்கும் என்றால் இந்த சமூகத்தில் ஒரு மழலையை ஈன்ற பிறகு. அந்த மழலையை ஈன்றதை விட அந்த மழலையை இந்த சமூகத்திற்கு ஏற்றவனாக மற்றவர்கள் புகழும்படியாக வளர்ப்பதுதான் ஒரு குடும்பத்தினுடைய தலை சிறந்த அறமாக கருதப்படுகின்றது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய், ஒரு தாய்க்கு எது தெரியுமா பெருமை தரக்கூடியதாக இருக்கும், தன்னுடைய மகன் மற்றோரால் புகழப்படக்கூடியது, அதுதான் கூறுகின்றார். அதே போல் ஒரு தந்தையினுடைய கடமை எது தெரியுமான், இந்த சமூகத்திலே தன்னை விட தன்னுடைய மகன் உயர்ந்த இடத்திற்கு போக வேண்டும் என்பதுதான் ஒரு தந்தையினுடைய கடமையாக இருக்கின்றது. தான் தந்தை மகற்காட்டும் உதவி அவயத்து முந்தியிருப்ப செயல். சான்றாக பார்த்தோம் என்றால் உலக சதுரங்க போட்டியில் இளம் வயதிலேயே, அதாவது 18 வயதில் உலக செஸ் சதுரங்க சாம்பியன் பட்டம் என்று வரலாறு படைத்த குகேஷ் பற்றி அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய தந்தை பற்றி தெரியுமா? தந்தை அவரை அந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்காக உழைத்தவர். அவர் அவருடைய நோக்கம் தன்னுடைய பெயர் ரஜினிகாந்த், தான் ஒரு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் என்பதை வெளிக்கொணர்வதற்காக அல்ல. என்னுடைய மகன் என்னை விட இந்த உலகம் போற்றக்கூடிய உயர்ந்த நிலையில் வர வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய தலையாய எண்ணமாக இருந்தது. அதுதான் ஒரு தந்தையினுடைய கடமையாக பார்க்கப்படுகின்றது. இன்றைய சமூகத்தில் நாம் இந்த இடத்திலேயே சற்று விலகியிருப்பதாக எனக்கு தோன்றுகின்றது. முன்பெல்லாம் கல்வியின் நோக்கம் எதுவாக இருந்தது என்றால் அறம் சார்ந்த கல்வி, அன்பு சார்ந்த கல்வி, ஒழுக்கம் சார்ந்த கல்வி, இதெல்லாம் முதன்மையானதாக கடைபிடிக்கப்பட்டது. குருகுல கல்வி முறையிலே கூட எளிமையாக கற்றல் வாழ்ந்து கற்றல் என்றுதான் கூறப்படுகின்றது. ஆனால் இன்று நம்முடைய சமூக அமைப்பிலே கல்வி என்பது ஏட்டு கல்வியாக மாறிவிட்டது. மாணவர்கள் அறம் சார்ந்த குணங்களிலே கவனம் செலுத்துவதில்லை. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அறத்தை வலியுறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்வதில் கடமையாக கருதுகின்றேன். ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கின்றேன். இப்போ உள்ள சமூகம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது என்றால், மாணவர்களை யாரும் எதுவும் கூறக்கூடாது, பெற்றோர்கள் உட்பட குழந்தைகள் யாரையும் மதிக்காமல் உள்ளனர். இது சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம். சங்க காலத்தில் குடும்பம் என்ற அமைப்பு முறை இந்த அளவிற்கு வேறொன்று இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம், ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கின்றவரை அவனை சமூக வயப்படுத்தும் பண்பை இந்த குடும்பம் என்ற அமைப்பு செய்து வந்தது. குருகுலத்தில் கூட வாழ்ந்து கற்றல், எளிமையாக வாழ்தல், அதுதான் தலையாயதாக கருதப்பட்டது. கற்கின்ற போது வெறும் கல்வி மட்டுமல்லாமல் உயர்ந்த ஒழுக்கங்களை கற்கக்கூடிய நிலை இருந்தது என்று பழுவி வருகின்றது. அதை மீண்டும் கொண்டு வருவது இந்த சமூகத்தில் உள்ள அனைத்து பெற்றோர்களுடைய கடமையாகவும் இருக்க வேண்டும். அதனால் தான் கூறுகிறார், அறன் வலியுறுத்தல், அறத்தை வலியுறுத்துங்கள், ஒழுக்கத்தை உங்களுடைய உடைமையாக கொள்ளுங்கள் என்றெல்லாம் வள்ளுவர் கூறுவதனுடைய நோக்கம் இதுவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு மகனை ஒரு பெற்றோர் வளர்ப்பதற்கு எத்துணை கஷ்டப்படுகிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். அதனுடைய பயன், அவன் இந்த சமூகத்தில் ஒரு சிறந்தவனாக, ஒரு அறிஞனாக, எல்லோரும் போற்றக்கூடியவனாக வர வேண்டும். அவ்வாறு அவன் வர இயலவில்லை என்றால் அனைவரும் உழைத்து பயன் என்ன? அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அதே போல இந்த உலகில் நாம் அனைவரும் நிலையற்ற பொருள்களின் மீதே பற்று கொண்டுள்ளோம். பொன், பொருள், நிலம், வாகனம் ஆகியவற்றை நாம் உடைமையாக கொண்டுள்ளோம். உயிரற்ற பொருள்களின் மீது நாம் கொண்டுள்ள பற்று பற்று அன்று. மாறாக நாம் அன்பை நாம் உடைமையாக கொண்டோம் என்றால் உலகம் தளிர்க்கும். அதனால்தான் வள்ளுவர் கூறுகிறார், அன்பு காட்டுவது அறம் என்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்புடையவர்கள் இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் உரியவராக இருப்பார்கள், மற்றவர்களுக்கு உதவுவார்கள். உள்ளத்தில் அன்பு இல்லாதவர்களே எல்லா பொருளும் தனக்குரியதாய் எண்ணுவார்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஆனால் கூறுகிறார், அன்பின் வலியது உயர்நிலை, அன்பின் வலியது உயர்நிலை என்று கூறுகிறார். அன்புடன் கூடிய உடலே உயிருடன் கூடிய உடல்.
அன்பு இல்லாமல் நீங்கள் இருந்து

அறிந்தீர்கள் என்றால் உங்களை உயிருள்ளவராகவே கருத வேண்டாம் என்று கூறுகிறார் வள்ளுவர். ஆகவே அன்பு காட்டுங்கள் தங்கள் குடும்பத்தினருடன், கணவன் மனைவி மீதும், மனைவி கணவன் மீதும், இருவரும் தங்களுடைய குழந்தைகள் மீதும், நண்பர்கள் உறவினர்கள் மட்டுமன்றி இவ்வுலகத்தில் உள்ள அனைவரிடம் அன்பு காட்டுங்கள். அன்பே எல்லா உயிர்களையும் இணைக்கும். அன்புதான் இந்த சமூகம் தலைப்பதற்கு அடிப்படை காரணமாக அமையும். நாம் அன்பை விதைத்தால் அன்பு செடியாகும். அன்பால் நீரூற்றினால் அது மரமாகி இந்த சமூகத்திற்கு பல நன்மைகளை விளைவிக்கும். மரம் தலைப்பது போல் இவ்வுலகமும் அன்பால் தலைக்கட்டும். அதேபோல வருகின்ற விருந்தினருக்கு விருந்து உபசரித்தலும் ஒரு மிகச்சிறந்த அறமாக கருதப்பட்டது. அதாவது விருந்து என்றால் என்னவென்றால் புதுமை என்பது பொருள். விருந்தினர் என்றால் யாரென்றே தெரியாத ஒருவர் என்பது பொருள். இன்று நாம் எவ்வாறு வைத்துள்ளோம்? நம் உறவினர்களை விருந்தினர் என்று அழைக்கின்றோம். நிச்சயமாக அது அன்று. ஏனென்றால் சங்க காலத்தில் நாம் இன்று இருக்கக்கூடிய அளவிலே போக்குவரத்து வசதிகள் போன்ற எந்த வசதியும் இல்லை. வாகன வசதி இல்லை, தங்கும் விடுதிகள் உணவகங்கள் போன்ற எந்த வசதிகளும் இல்லை. ஆக ஒரு வழிப்போக்கர் வருகின்ற போது இரவில் ஏதாவது தான் தங்குவதற்கு இடம் இருக்கின்றதா என்று எண்ணி வருவார்கள். அப்போது வருகின்ற விருந்தினரை உபசரித்து அவர்கள் உணவு உண்ட பின் தான் உணவு உண்ணக்கூடிய பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதுதான் தலையாக அறமாக கருதப்பட்டது. வருகின்ற விருந்தினருக்கு உணவு படைத்த பின் தான் உண்ணக்கூடிய நிலையிலே இந்த சமூகம் இருந்தது. இதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார், உங்கள் வீட்டிற்கு யாரென்றே தெரியாத ஒரு விருந்தினர் வருகின்றார் என்றால் அவரை நீங்கள் இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும். நீங்கள் முகம் தெரிந்து அவரை நோக்கினால் கூட அவர் தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டு வேறொரு இடத்திற்கு சென்று விடுவார் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அதைத்தான் அவர் கூறுகிறார், மோப்ப குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து என்று. அதாவது அனிச்ச மலர் என்பது ரொம்ப ரொம்ப மென்மையான மலர். அந்த மலரை நாம் முகர்ந்து பார்த்தோம் என்றால் நம்முடைய மூச்சு காற்று பற்றாலே அது வாடிவிடும். அவ்வளவு மென்மையானது அனிச்ச மலர். அந்த அனிச்ச மலரை விட எது மென்மையானது என்றால் வருகின்ற விருந்தினரை உபசரித்தல். நாம் முகம் திரிந்தாலே நம்முடைய உறவினர்கள் நம்மை விட்டு வேறொரு இடத்துக்கு சென்று விடுவார்கள். ஆகவே நாம் வருகின்றவரை எப்படி உபசரிக்க வேண்டும் என்பதையும் இங்கே வள்ளுவர் கூறுகிறார். இதைத்தான் நம்முடைய பல்வேறு இலக்கியங்களும் இங்கே கூறுகின்றன. அதாவது திருத்தக்கத்தேவர் பாடிய சீவக சிந்தாமணியில் காந்தர்வ தத்தை என்று சொல்லக்கூடிய அரசி சீவகன் முன் யாழை மீட்டுகின்றாள். எப்படி என்றால் விருந்தாக யாழ் பண்ணி வீணைதான் தோற்பாள் என்கிறார். அதாவது புதுமையாக யாழ் இசைத்து அதிலே தோற்கின்றாள் என்றால், அப்போ சீவக சிந்தாமணியிலேயே விருந்து என்பது புதுமை என்பதை கூறிவிடுகின்றது. அதேபோல சிலப்பதிகாரத்திலே கண்ணகி கூறுகிறார். என்ன கூறுகிறார்? அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய். அப்போ இந்த உலகத்திலே விருந்தோம்பல் என்பது எத்தகைய உயரியது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது மட்டுமன்று, கம்பராமாயணத்திலே கம்பர் கூறுகிறார், சீதை அசோகவனத்தில் இருக்கிறார் இலங்கையில், இராவணனுடைய சிறையில். அங்கே இருக்கின்ற போது சீதைக்கு தன்னுடைய கணவனான ராமனை பற்றி எண்ணுகின்ற போது வரக்கூடிய துக்கம் எது தெரியுமா? அருந்தும் மெல்லடகு யாரிட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்டபோது எண்ணுருமோ என்று விம்மும் மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும் என்று கூறுகிறார். அதாவது ராமனுக்கு உணவு பரிமாறுவது ஒரு மனையாளுடைய கடமை. நான் இன்றி எவ்வாறு அவருக்கு உணவு அளிக்க இயலும்? அது மட்டுமன்று, விருந்து கண்டபோது எண்ணுருமோ, யாரேனும் விருந்தினர்கள் வந்தால் ராமன் எவ்வாறு அவர்களை உபசரிப்பார்? என்னை விட அவரால் எப்படி உபசரிக்க முடியும்? அவர் என்ன செய்ய இயலும் என்று வருந்தக்கூடிய நிலையை இங்கு பார்க்கின்றோம். அதே போலதான் இங்க இளையான்குடி மரணார் பெரிய புராணத்தில் தான் ஈட்டிய பொருள்கள் அனைத்தையுமே என்ன செய்வார் என்றால் வருகின்ற விருந்தினருக்கு நாள்தோறும் அவர் விருந்து உபசரித்த பின் தான் உண்ணக்கூடிய பழக்கமுடையவர், மிகப்பெரிய செல்வந்தர். இறைவன் அவரை சோதிக்க எண்ணி என்ன செய்கின்றார் என்றால் அவருடைய செல்வத்தை எல்லாம் தான் எடுத்துக்கொண்டு அவரை வறியவராக்குகின்றார். வறியவராக ஆனபோதும் கூட இளையான்குடி மாறனார் தான் செய்யக்கூடிய விருந்தோம்பல் அறத்தை நிறுத்தவில்லை. விருந்தோம்பல் செய்கின்றார்,
செய்து கொண்டே

இருக்கின்றார். அவருடைய நிலங்கள் விற்கப்படுகின்றன. அவருடைய அனைத்து செல்வமும் இழந்த பெண்ணும் கூட விருந்தோம்பல் செய்கின்றார். ஒரு நாள் காத்திருக்கிறார், எந்த விருந்தினரும் வரவில்லை. கடை மழை பெய்கின்றது. மழையின் போது யாரும் வரவில்லை என்று அவர் உறங்க செல்கின்ற போது சிவபெருமான் அவருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்த அடியவராக வருகின்றார். அப்போது பார்க்கின்றார், அவருக்கு உணவு படைக்க வீட்டில் ஏதுமில்லை என்ற நிலையில் இருக்கின்ற போது அவருடைய மனைவி கூறுகிறார், இன்று நாம் விதைத்த நெல்மணிகளை சேகரித்து வாருங்கள் என்று கூறுகின்றார். உடனடியாக மகிழ்ந்து விதைத்த நெல்மணிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய கீரைகளை பறித்து வருகின்றனர். அடுப்பறிக்க விறகில்லாத நிலையிலும் சிதிலமடைந்த கூரையில் இருந்த மரக்கட்டைகளை எடுத்து உணவு படைத்து மகிழ்கிறார்கள். இதுதான் தமிழர் அறம். வருகின்ற விருந்தினரை உபசரித்து அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்வதுதான் அறமாக கருதப்பட்டது. அது மட்டுமல்லாமல், நாம் இப்போது ஒருவரை சந்திக்கின்ற போது எப்படி சந்திக்கக்கூடிய நிலை இருக்கின்றது? ஒரு அரசாங்க பதவியில் இருக்கின்றவர்கள், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தனக்கு கீழ் உள்ளவர்களை அன்புடன் பணிவுடன் நடத்த வேண்டும். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று கூறுகிறார். உங்களுடைய பதவிக்கு எது தெரியுமா அழகு? உங்களுடைய பணிவு தான் அழகு. உங்களுடைய இனிய சொற்கள் தான் அழகு. நீங்கள் இனிய சொற்களை பேசுங்கள், பணிவுடன் இருங்கள், உங்களுடைய பதவிக்கே பெருமை தரும். பதவிக்கு பெருமை எப்படி தெரியுமா? பதவியால் பெருமை இல்லை, அந்த பதவியில் வகிப்பவரால் தான் பெருமை என்பதும் சிறுமை என்பதும் அறியப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பதவியில் இருப்பவர் கீழ்நிலையில் உள்ள ஒரு ஊழியரை கூட அன்பொழுக, அவருக்கு அன்பு காட்டி, அவரை தன்னுடைய தோழமையாக கருதி அவரிடம் உரையாடுகின்றார் என்றால் எத்தகையதொரு செயலையும் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். இது உலகிலே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவி என்பது ஒரு அதிகாரம் என்று நினைக்கின்றார்கள். இனியவர்களே, நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள், பதவி என்பது அதிகாரம் கிடையாது, பதவி என்பது பொறுப்பு. உங்களுக்கு ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த பதவியை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவுவதனுடைய நோக்கமே அந்த பதவி, அதுதான் பொறுப்பு. அதை விட்டுவிட்டு உங்களுடைய பதவியின் மூலமாக மற்றவர்களை துன்பப்படுத்துகிறீர்கள், காயப்படுத்துகிறீர்கள் என்றால் அந்த பதவியின் பயன்தான் என்ன? ஆகவே தயவு செய்து பதவியில் இருப்பவர்கள் இனிய சொற்களை பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள், அன்புடன் அவர்களை பாருங்கள். உங்களுடைய ஒரு பார்வை, அன்பான பார்வை அவங்களுடைய காயங்களை போக்கும். உங்களுடைய அன்பான சொல் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றிவிடும். ஆகவே பதவியில் இருப்பவர்கள் அன்பு பூண்டு ஒழுக வேண்டும் என்கிறார் வள்ளுவர். வள்ளுவர் கூறுகின்றார், எது உதவி? நான் என் தாய் தந்தையருக்கு செய்வது உதவி அன்று, அது என்னுடைய கடமை. உடைய நண்பனுக்கு நான் உதவி செய்கின்றேன் என்றால் அது என்னுடைய கடமை. வள்ளுவர் கூறுகிறார், செய் நன்றி அறிதல் அப்படின்றார். அதாவது எது செய் நன்றி அறிதல்னா, யாரென்றே தெரியாத ஒருவருக்கு நாம் உதவி செய்கின்றோம் என்றால் அதுதான் செய் நன்றி. இந்த செய் நன்றியினுடைய இலக்கணம் எது தெரியுமா? செய்யாமல் செய்த உதவி, காலத்தால் செய்த உதவி, பயன்தூக்கார் செய்த உதவி. அதான் கூறுகிறாள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது, பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது என்று கூறுகிறார். யாரென்றே தெரியாத ஒருவருக்கு நாம் உதவி செய்கின்றோம் என்றால் அதுதான் செய் நன்றி. அந்த செய் நன்றியும் உரிய காலத்திலே செய்யப்பட வேண்டும். உரிய காலத்திலே செய்யப்பட்டாலும் எந்த ஒரு பயனையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். இதுதான் செய் நன்றி அறிதலினுடைய அறம். நாம் சாலையில் சென்று கொண்டிருக்கின்றோம், அதிகாலை வேளை. அப்போது ஒருவரை ஒரு வாகனம் விபத்துக்குள்ளாகிவிட்டு நிற்காமல் சென்று விடுகின்றது. நாம் அவருக்கு உதவ முன் வருகின்ற போது அவர் மயக்க நிலைக்கு சென்று விடுகின்றார். உடனடியாக நாம் அலைபேசியில் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அழைத்து விபத்தினுடைய அந்த தன்மையை கூறுகின்ற போது உடனடியாக அந்த ஊர்தி வந்து அவரை மீட்டு அவரை மருத்துவமனைக்கு அழைத்து உயரிய சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. அதாவது விபத்து நடந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு நோயாளிக்கு உரிய சிகிச்சை அளித்தால் நிச்சயமாக அவருடைய உயிரை காப்பாற்ற முடியும். அந்த ஒரு மணி நேரம் தங்கமான நேரம், கோல்டன் ஹவர் என்ற மருத்துவ அறிஞர்களால் அழைக்கப்படுகின்றது. நாம் உரிய நேரத்திலே கூறியதன் காரணமாக அங்கே அவர் உயிர் காப்பாற்றப்படுகிறது. அவர் உயிர் காப்பாற்றப்படுவதன் காரணமாக அந்த குடும்பத்தினுடைய தலைவன் காப்பாற்றப்படுகிறான். அந்த தலைவன் காப்பாற்றப்படுவதன் காரணமாக அந்த குடும்பத்தினுடைய நிலை அவ்வாறே

0: இருக்கின்றது. அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அந்த தந்தையினுடைய அன்பு, தந்தையினுடைய அந்த பணம், அவருடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே எந்த ஒரு மாற்றமும் இருக்கின்றது. இதே நிலையில் அவருக்கு ஏதேனும் விபரீதம் நடந்து உயிர் போகக்கூடிய நிலை ஏற்பட்டதென்றால் அந்த குடும்பத்தினுடைய நிலையை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அந்த குடும்பத்தினுடைய தலைவன் இன்றி தவிக்கப்படும். போதிய வருமானம் இல்லை என்றால் அந்த குடும்பத்தினுடைய நிலை அப்படியே மாறிவிடும். இன்றும் நான் நிறைய பேர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்முடைய உணவு முறையின் காரணமாக நிறைய நோய்கள் ஏற்பட்டு நிறைய மரணங்கள் ஏற்படுகின்றன. ஒரு தந்தையை இழந்த குடும்பம் எப்படி ஒரே நேரத்தில் வறுமை சூழலுக்கு செல்லும் என்பதை நாம் உணரக்கூடிய நிலையிலே தான் இருக்கின்றோம். ஏனென்றால் வீட்டை, இல்லத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த மனையால் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்திலே ஏற்படக்கூடியதனுடைய காரணம் என்ன என்றால், அது அந்த தலைவனுடைய அந்த இல்லாத இடத்தை நிரப்புவதற்காக அந்த தாய் செய்யக்கூடிய அந்த தியாகம்தான் அவர் வேலைக்கு செல்வது. இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உதவி செய்வதாக இருக்க வேண்டும். சரி, நீங்கள் ஒரு உதவி செய்துவிட்டீர்கள், உங்கள் உதவியின் காரணமாக ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது, அந்த குடும்பம் மீண்டும் தன்னுடைய பழைய நிலையில் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது, நீங்கள் செய்த உதவியை யாரும் பாராட்டவில்லை என்று நாம் எண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் வள்ளுவர் கூறிவிட்டார், நான் ஒரு செயலை செய்கின்ற போது அந்த செயல் சரியா தவறா என்பதை நாம் யாரிடமும் கேட்டு பெற வேண்டியதில்லை. வள்ளுவர் கூறிவிட்டார், நீங்கள் செய்த உதவி செய்யாமல் செய்த உதவியாக இருந்தால் அது இந்த உலகை விட பெரியது. காலத்தால் செய்த உதவி என்றால் இந்த உலகத்தை விட பெரியது. வள்ளுவர் கூறிவிட்டார், வேறு யார் கூற வேண்டும்? ஆகவே உதவுங்கள், உதவுங்கள், உதவி கொண்டே இருங்கள். வாழ்க்கை என்றால் எது என்றே தெரியாத ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கே போகின்றோம் நினைத்து பாருங்கள். விட்டு கொடுப்பதுதான் வாழ்க்கை, உயர்ந்த பண்புகளை பெறுவதுதான் வாழ்க்கை. நீங்கள் பணத்தை மட்டும் வைத்து கொண்டு இந்த சமூகத்தில் நிச்சயமாக வாழவே முடியாது. கணவன், மனைவியிடம், குழந்தையிடம் விட்டு கொடுங்கள். நினைத்து பாருங்கள், நீங்கள் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகின்றீர்கள் என்றால் உங்கள் மேலதிகாரிக்கு விட்டுக் கொடுக்கிறீர்கள், சக நண்பர்களிடம் விட்டுக் கொடுக்கிறீர்கள், அதை உங்களுடைய குடும்பத்தில் விட்டுக் கொடுங்கள். வாழ்க்கையை அதனை உணர்ந்த பெரியோர்கள் கூறிய அறிவுரைகளை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள், அதுவே அறம், அதுவே வள்ளுவம் காட்டும் நெறி.
1: இலக்கிய உலக நிகழ்ச்சியில் இதுவரை வள்ளுவர் காட்டும் அறம் பேருரை வழங்கினார் மதுரை தியாகராஜர் நன்முறை மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் வி. ஆனந்த்.

0: நேயர்களே,
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
0: வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 10:30 மாயவளை
1: இணைய மோசடிகளும் தற்காப்பும். நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் மதுரை காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள்
0: மாயவளை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிறைவு பெற நேரம் வந்துருச்சு. ஸோ இன்றைய நாளில் நிறைய நிகழ்ச்சி வளம் வந்திருக்கும். அதில் உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிச்சு, இல்லை இன்றைய நாள் நிறைய தொகுப்பாளர்கள் தொகுத்து வழங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றியும் நீங்கள் கடிதத்தில் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றல் விரியம் கடிதவளர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சின்ன சுக்கிக்குளம் மதுரை 2. இன்றைய நாளில் வளம் வந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரெஸ்ட் இருப்பீங்கன்னு நம்புறோம். கேட்ட நெஞ்சங்களுக்கும் வாய்ப்பளித்த வானொலிக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

நேரம் இரவு 9:01 ஆகுது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலைய நேயர்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களோட விமர்சன கடிதங்கள், விருப்ப பாடல்களை தர காத்திருக்கும் நான் விக்னேஷ் அர்ஜுனன். நிகழ்ச்சியில் நிறைய கடிதங்கள் எங்கள் கைவசம் இருக்குது. அதாவது வண்ண வண்ண பூக்களை போல உங்கள் எண்ண அலைகளை கடிதங்களில் எழுதி எங்களுக்கு அனுப்பியிருக்கிறீங்க. இந்த மாறுபட்ட நாகரீக வாழ்க்கையிலையும் கடிதம் எழுதுவது அப்படிங்கிறது ஒரு சுகமான உணர்வு தான். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் மனம் திறந்த விமர்சனங்கள், கருத்துக்கள், விருப்ப பாடல்கள் ஆகியவற்றை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு விமர்சனங்களையும் விருப்ப பாடல்களையும் தனித்தனியாக எழுதி அனுப்ப வேண்டும். நிகழ்ச்சியில் முதலாவதாக என்னோட கைகளில் இருக்கக்கூடிய கடிதம் ஒரு விமர்சன கடிதம் தான். தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலைகளில் உலாவிட்டு வசந்த காணங்களை எம்வசப்படுத்தி சிறப்பித்த என் ஏ தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. நன்றி நேயரே. வழக்கம் போல் ஒரு விமர்சன கடிதத்திற்கு அப்புறம் ஒரு விருப்ப பாடல். இதே வரிசையில் நம்மளோட இந்த காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி தொடங்கியிருக்கு. முதலாவதான பாடல் பெரிய குளம் இ நாகலட்சுமி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் 16 வயதினிலே திரைப்படத்திலிருந்து செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே. இதோ இந்த பூ காற்றில் உங்கள் செவிகளை மடுக்க வருகிறது.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதியில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நேரம் இரவு 9:08 கடந்து போய்கிட்டு இருக்குது. அடுத்த விமர்சன கடிதம் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா, இளையான்குடி எஸ்எம் இக்பால் அவர்களோடது தான். ஆனால் அவர்தான் கடிதம் எழுதியிருக்கிறார். அவரோடு இணைந்து பல பெயர்களையும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இளையான்குடி இக்பால், சித்திகஜிஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா அப்படின்னு ஒரு குழுவாக ஒரு மடலில் ஒரு பாடல் கேட்டு எழுதியிருக்கிறாங்க. இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து கடவுள் வாழும் என்ற பாட்டு. இதோ அனைத்து நேயர்களுக்காக நாம் கேட்டு

காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் இணைஞ்சிருக்கிறேங்க நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்பானது 3 அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸும், பண்பலை வரிசைகளாக 2 அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து உங்களுக்காக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. பண்பலை வரிசைகளில் மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் அடுத்ததாக நான் வாசிக்கக்கூடிய விமர்சன கடிதம் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை கண்ணனேந்தல் சு போஸ் அவர்கள் எழுதிய விமர்சன கடிதம்தான்.

150 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆங்கிலேயரை எதிர்த்து அவர் தம் ஆதிக்கத்தை ஒழித்திட போராடிய விடுதலை போராட்ட தியாகியான தீரன் சின்னமலை அவர்களை பற்றிய நிகழ்ச்சிகளை ஆகஸ்ட் 3 நான் கேட்டு அறிந்து கொண்டேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அத்தோட மத்திய அமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்கள் தீரன் சின்னமலையை பற்றி புகழுரை வழங்கி சிறப்பித்தார் அப்படின்னு நம்மளோட முதன்மை அலைவரிசையில் 3 அதாவது ஆகஸ்ட் 3 அவர் கேட்டு மகிழ்ந்ததாக எழுதியிருக்கிறார். அத்தோடு இல்லாமல் அன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே குறிப்பிட்டு அனைத்தும் இசை கடலில் அலைத்தாளாட்டுவது போல இருந்தது, மிக்க மகிழ்ச்சி என்று எழுதியிருக்கிறாங்க. நன்றி நேயரே. காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் விருப்ப பாடலாக தவழ காத்திருக்கும் அந்த திரைப்பாடல் யாருடையது? மா தவமணி, குண்டேந்தல்பட்டி மா தவமணி அவங்களோட அந்த விருப்ப பாடல் தான். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் நல்ல நேரம் அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் உத்தமராஜா. இப்பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியன். இசை, பாடல், வரிகள் என அனைத்தையும் குறிப்பிட்டு இந்த கடிதம் முழுவதையும் எழுதி நிரப்பியுள்ளார். இதோ அந்த நேயருக்காகவும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் அனைவருக்காகவும் இந்த பாடல் வருகிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:22. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. அடுத்த விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரம் எல்வி மணி அவர்களோட விருப்ப பாடல் தான். இவர் விரும்பி கேட்டிருக்கும் திரைப்படம் புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து எங்க ஊரு காதலை பத்தி அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்கிறாங்க. இதோ அந்த நேயர்களுக்காக, அந்த நேயர்க்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவருக்காகவும் பாடல் வருகிறது.
4: எங்க ஊரு காதலை பத்தி என்ன நினைக்கிறே?
5: அது எங்க ஊரு காதல் போல ஆழமில்லையே.
4: அப்படியா?
5: பின்ன எப்படியா?

0: அடுத்த விமர்சன கடிதமாக மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா அவங்க எழுதியிருக்கிறாங்க. இவங்க ஆகஸ்ட் 3 மதிய வேளைகளில் வந்த வசந்த கானங்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சி கேட்டதாகவும் அதில் ஒளிபரப்பிய பழைய பாடல்கள் எல்லாமே அவர் கேட்ட 10 பாடல்களும் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரிக்கும் மதுரை பண்பலை 103.3 எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. நேயரின் விருப்பமாக காற்றை அலங்கரிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், நிலானி, வெண்பா ஆகியோரோட தேர்வாக இந்த பாடலை அவங்க எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் மனசுக்கேத்த மகாராஜா. இந்த பாடல் முகம் ஒரு நிலா அப்படின்னு எழுதுறதோடு மட்டுமல்லாமல் பாடல் ஒழிக்க விடும் அறிவிப்பாளருக்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. மிக்க நன்றி நேயரே. இதோ நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?

காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அன்பு நேயர்களான தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி பாலமுருகன் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் புதிய தென்றல் திரைப்படத்திலிருந்து தென்றலிலே மிதந்து வந்து என்கின்ற பாடல். இதோ பாடல் வருகிறது.

காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய விருப்ப பாடல் மதுரை முனிச்சாலை கமலாகிருஷ்ணன் அவர்களோட விருப்ப பாடல் தான். இவர் விரும்பி கேட்டிருக்கும் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முத்து, திரைப்பாடல் ஒருவன் ஒருவன் முதலாளி. இதோ ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்பிரமணியனின் குரலில்.

காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் அடுத்ததாக வளம் பெற காத்திருக்கக்கூடிய பாடல் மதுரை வில்லாபுரத்தைச் சேர்ந்த ஷஹிலா மேரி ஜெயசூர்யா தயா ராஜேஸ்வரி சத்யசீலன் அவர்களோட விருப்ப பாடல்தான். வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற திரைப்படத்தில் பி சுசீலா அவரது குழுவினரோடு இணைந்து பாடிய பாடலை கேட்டிருக்காங்க. இதோ பாடல் வருகிறது நேயர்களே.

0: நேயர்களே,
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
0: வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 10:30 மாயவளை
1: இணைய மோசடிகளும் தற்காப்பும் நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் மதுரை காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள்
0: மாயவளை.
2: நேரம் இரவு 9:50.

இன்றைய காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களோட விருப்ப பாடல்கள் காற்றில் வளம் வந்த விதமாக இருக்கிறது. அந்த வகையில் அடுத்ததாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவர்களுடைய விருப்ப பாடல் ஏப்ரல் மாதத்தில் என்கின்ற பாடல் வாளி திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் வருகிறது.

காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி நிறைவுக்கு வரக்கூடிய தருணம்தான் இது. நேயர்களும் தங்களது விமர்சன கடிதங்கள், கருத்துக்கள், விருப்ப பாடல்கள் ஆகியவற்றை நிலையத்திற்கு எழுதி அனுப்பலாம். காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதிக்கு நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு விருப்ப பாடல்களையும் விமர்சன கடிதங்களையும் தனித்தனியாக எழுதி அனுப்பலாம். இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வர காத்திருக்கிறது கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமத்திலிருந்து பிரகாஷ், யாம்லா, அஸ்வினி, ஆனந்த் மற்றும் மன்வித் ஆகியோரோட விருப்ப பாடல்தான் இளமை ஊஞ்சலாடுகிறது என்ற திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் வருகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:00.
2: வணக்கம் நேர்களே. பட்டுச்சிறகு மனமயங்கும் வேளையினில் மனதிற்கு இனிய கானங்களோடு மனதை தொட்டு செல்ல வருகிறது பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பி. மாதவன் இயக்கத்தில் 1979 வெளிவந்த ஏனைப்படிகள் திரைப்படத்திலிருந்து, கே. வி. மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், எஸ். பி. பாலசுப்ரமணியம் குரலில்.

பாடல்கள் பட்டுச்சிறகு. வரும் பாடல் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 1979 வெளிவந்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து. எம் சுஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில். பாடல் இதோ.

ராகங்கள் பட்டுச்சிறகு. வரும் பாடல் மகேந்திரனோட இயக்கத்துல 1978 வெளிவந்த முள்ளு மலரும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், கண்ணதாசன் வரிகளில், கே.ஜே. யேசுதாஸ் குரலில்.

கானங்கள் தாளாட்டும் கீதங்கள் பட்டுச்சிறகு. வரும் பாடல் தேவராஜ் மோகன் இயக்கத்தில் 1977 வெளிவந்த கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், பஞ்ச அருணாச்சலம் வரிகளில், எஸ் ஜானகி குரலில். பாடல் இதோ.

இசை பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் பட்டுச்சிறகு. வரும் பாடல் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 1975 வெளிவந்த அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், கே ஜே யேசுதாஸ் குரலில்.

0: பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைய பட்டுச்சிறகு.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைய பட்டுச்சிறகு. வரும் பாடல் 1980 வெளிவந்த நிழல்கள் திரைப்படத்திலிருந்து. பாரதி ராஜா இயக்கத்தில், இளையராஜா இசையில், கங்கை அமரன் வரிகளில், தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரல்களில்.

உலகை கொள்ளை கொள்ளும் பாடல்கள் பட்டுச்சிறகு. ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் 1976 வெளிவந்த பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாளியின் வரிகளில் கி ஜே யேசுதாஸ் பி சுசீலா குரல்களில் பாடல் இதோ.

கேட்க திகட்டாத பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் பட்டு சிறகு. வரும் பாடல் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் 1982 வெளிவந்த பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

வரும் பாடல் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 1973 வெளிவந்த அரங்கேற்றம் திரைப்படத்திலிருந்து. வி. குமார் இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி. சுசீலா குரலில்.

கேட்டு ரசிக்கும் பாடல்கள் பட்டுச்சிறகு. வரும் பாடல் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 1974 வெளிவந்த அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், எஸ் ஜானகி குரலில் பாடல் இதோ.

கானங்களாக நம் உள்ளந்தொட்டு நெஞ்சம் நிறைத்து சென்றது இன்றைய பட்டுச்சிறகு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

0: நேயர்களே,
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
0: வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 10:30 மாயவளை
1: இணைய மோசடிகளும் தற்காப்பும். நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் மதுரை காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள்
0: மாயவளை.
2: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: வணக்கம், நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ மதுரை எஃப்எம் 103.3, மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நேரம் சரியாக 11:22. இனி கேட்கலாம் நாளை நமது பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னேஞ்சலாக, 6:02 புதிய காலை இதில் சேவை செய்திகள் கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி இதில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் கொய்மலர் சாகுபடி தகவல் வழங்குவர் ஜி சதீஷ், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பல அறிவியல் துறை

இணை பேராசிரியர். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:10 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு ஆரோக்கிய வாழ்விற்கான ஊட்டச்சத்துக்கள் பற்றி விளக்கமளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி. சுகன்யா அவர்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் கொத்தங்குடி ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். நாளை காலை 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி கேட்கலாம். 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி, கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல் தருகிறார் கண் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா, இதில் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். காலை 8:50 சைபாலி நின்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 9:02 மதுரை குமார் மெஸ் வழங்கும் வாவு சிதம்பரனார் அவர்களின் 155வது பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி, தென்னாட்டு திலகர் வாவு சி. சிறப்புரை எழுதியவர் ஆர். மகேஸ்வரி அவர்கள். குரல் வண்ணம் ஏ. விக்னேஷ், ஜி. கீதா. நாளை காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்களில் நேயர் விருப்பம் கேட்கலாம். 10:30 இருபட பாடல்கள். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மறக்க முடியாத ஆசிரியர். நாளை முற்பகல் 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:47 திரை இசை. நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 12:02 சிநேகிதியே. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னைஞ்சலாக, 3 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னைஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை ஆட்டக்களம் கேட்கலாம். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 5:02 சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை அவர்கள் ஆதினம் குரு முதல்வர் 701 மகா குரு பூஜை விழாவின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், இரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகள் யாவும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கலாம். 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக, 8:05 சக்கரவியூகம் பகுதி 17 எழுத்தும் இயக்கமும் எஸ். கார்த்திக தீபன் அவர்கள். நாளை 8:30 பட்டாம்பூச்சிகள், பாண்டிக்குடி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண வித்யாலயா பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி, 9 மணிக்கு காற்றல் விரியும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 12:00 அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நாளை நமது பண்பலையில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. இந்நாளில் நேயர்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. கொண்டாடி கொண்டாடி களைத்து போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்நாளோட நினைவுகளை அசை போடுற மாதிரி இன்னைக்கோட தேனும் பாலும் அமைய காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்கிறேன் நான், அறிவிப்பாளர் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கிறது மங்கையர் திலகம் திரைப்படத்திற்காக பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் சரியாக 11:11:23. இசைச்சாரலா இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இது தேனும் பாலும். நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் இரு கோடுகள் திரைப்படத்திற்காக.

நிலை கடிகாரம் சொல்லும் நேரம் 11:16:47. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் வெண்ணிறா ஆடை திரைப்படத்திற்காக. இது காற்றலைகளில் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. 11:25:47 நொடிகளில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்கும் பாடல் கௌரவம் திரைப்படத்திற்காக.

103.3 இசையோடு என்றும் நீங்கள். எடுத்துக்கும் இசை சாரலா இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ரசித்து கொண்டிருக்கிறோம் இரவின் இசையா இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 11:31:34 ஒலிக்க காத்திருக்கிறது. நானும் ஒரு பெண் திரைப்படத்திற்காக

பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 11:35:14. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இனிசை கீதங்களை இசைத்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மிசிமா திரைப்படத்திற்காக. இதோ காற்றலைகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும் நிலைய கடிகாரம் சொல்லும் நேரம் 11:38:39. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ ஒலிக்கிறது காற்றலைகளில்.

கவிக்குயில் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:43:24. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பூவும் பொட்டும் திரைப்படத்திற்காக இதோ காற்றலைகளில்.

இசைச்சாரலா இசைத்து இதயம் நினைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பிள்ளை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி தர காத்திருக்கும். அடுத்த பாடல் ராமு திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது. 11:47:34

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ஒலிக்கிறது இதோ வேதாள உலகம் திரைப்படத்திற்காக.

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேயர்களே,
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
0: வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 10:30 மாயவளை
1: இணைய மோசடிகளும் தற்காப்பும் நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் மதுரை காவல் ஆணையர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள்
0: மாயவளை.
2: நிறைவு பெறுகிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. மீண்டும் நாளை கேட்கலாம் தேனும் பாலும். ஒலித்த பாடல்கள் அனைத்தும் உங்களது மனதை தொட்டு சென்றிருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுவது நான் அறிவிப்பாளர் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இனி நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகா ஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்குப்பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க, கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆட்சி வாங்கணும் நிஜமாக வருவேங்க.
1: ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தோட அதிகமா கேக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

முட்டி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ, வண்டி சோல செம்பட்டனா வித்து வர உங்கட்டதா, எல்லாம் சோறா போய் எல்லாம் சோறான.

வடிவாடான்னு பயில்வான்னு சொன்னாங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
0: யானைக்கு சின்ன பூனை போட்டியா? துணிஞ்சி மோதித்தான் பட்டப்பாடு பாத்தியாடு.
1: யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக் சார்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறும்.

நேரம் 4:09. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது பக்தி பாடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கலசபாக்கம் KN அமரேசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். தேசூர் டி முருகதாஸ் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது ஸ்ரீ மகாகணபதே என்று தொடங்கும் NS ராமச்சந்திரன் இயற்றியது ஆபோகி ராகம் கண்டச்சாபு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில் வலச்சி வச்சி, பட்னம் சுப்பிரமணியர் இயற்றிய நவராக மாலிகா வர்ணம் ஆதிதாளம்.

பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். தொடர்ந்து தாயி திரிபுர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.